கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் வழங்கும் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஆர்கேஜி நெய், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன் சினர்வாரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக, நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் பாட்டும் பரதமும். கல்வி வாய்ப்புகள் குறித்து நேரலையில் நமது கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சிராப்பள்ளி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள். காலை 10 மணிக்கு நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜி நெய் வழங்கும் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகி, 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1 மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் நர்சியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து, கிராமிய பாடகர் ஆ பெருமாள் ராகேஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஒட்டன்சித்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள்

பதில். 4:30 புமெக்ஸ் பன்னிகள் ஜட்டிகள் டிரையர்கள் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 ஒட்டஞ்சித்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அடுத்தது என்ன. இன்று வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரோகிணி அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று சொல்லுக்கள் சொல் கக்கப்போ விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 கொடை தின்றல். 10:00 நினைவிய சுகம் இன்று தேனி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிட இசையோடு இரவு சிறகு. இவையாவும் கொடை பண்பலையின் 1:05 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

இறை கீதங்களால் இதை நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலையின் 5 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000+ மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: இறைவனை இன்னிசையால் துதிக்க கொடை பண்பலை நெருப்புளை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1058.

0: இறந்து கேட்பவர் மட்டும் இல்லாமல் போனால் ஈரமுடைய இந்த உலகத்தின் மக்கள் இயக்கம் உணர்வற்ற மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் சென்று வருவதைப் போல ஆகிவிடும். குறள் எண் 1058 அதிகாரம் இரவு.
1: இறப்பாறை இல்லாயின் ஈங்கண் மாஞ்சாலம் மரப்பாவை சென்று வந்தற்று.
0: இறந்து கேட்பவர் மட்டும் இல்லாமல் போனால் ஈரமுடைய இந்த உலகத்தின் மக்கள் இயக்கம் உணர்வற்ற மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் சென்று வருவதைப் போல ஆகிவிடும். குறள் எண் 1058 அதிகாரம் இரவு.

பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
2: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
1: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
2: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
2: கால் 8220782333.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலக தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பெருவளை ரணபளி முருகன் கோயிலை தரிசிக்கலாம் என்று

உதிக்கும் செங்கதிர் வேலையில் கற்ப கிரகத்தில் இறைவன் அருள். கற்பூர ஆரத்தை காட்டும் நொடியில் கடல் காற்று பாடும் பக்தி பாடல் கேட்க இன்றும் நாம் செல்ல போகும் ஆலயம் ராமநாதபுரம் அருகே பெருவயல் கிராமத்தில் அருள் செய்யும் ரணபலி முருகன் கோயில்தான். ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இங்குள்ள முருகனின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட வேல் போல எங்கும் நான் பார்த்ததில்லை என்று இத்தலத்தின் சிறப்பு பற்றி கூறியதை அவரது புகைப்படத்தோடு செய்தியாக வைத்துள்ளார்கள். ஆலயத்தில் தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் தளபதியான தலவாய் வைரவன் சேர்வை மிகச்சிறந்த முருக பக்தர். தினமும் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வழிபடுவார். ஒரு நாள் முருகன் அவர் கனவில் தோன்றி, என்னை வழிபட இவ்வளவு தூரம் வர வேண்டாம், தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷாண கற்கள் இருக்கும் இடத்திற்கு கிழக்கு கண்ணாமுனை என்ற இடத்திற்கு மேலே கருடன் வட்டமிடும், அதற்கு கீழே கடலில் மாலையும் எலுமிச்சை பழமும் மிதக்கும். அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் வள்ளி தெய்வானையோடும் சத்ரு சம்ஹார வேலோடும் நான் இருப்பேன், என்னை உன் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். இதே போல கனவு உத்தரகோஷ மங்கை திருத்தலத்தின் ஆதி மங்களேஸ்வர குருக்களுக்கும் இறைவன் உணர்த்தியதால் இருவரும் கடலுக்குள் ஆட்களை அனுப்பி தேடி சொன்னார்கள். பல மணி நேரம் தேடியும் சிலை கிடைக்காமல் போனது. கடைசியில் வைரவன் சேர்வையே கடலுக்குள் மூழ்கி தேடினார். முருகன் சிலையையும் வேலையையும் எடுத்து வந்தார். கடலுக்குள் இறங்கி முருகன் சிலையை எடுக்க முற்பட்ட பலருக்கு உடல் முழுவதும் ரணம், அதாவது காயம் ஏற்பட்டதால் மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி ரணபலி முருகன் என்று அழைக்கப்படுகிறார்.

விடயம் கேள்விப்பட்ட சேதுபதி மன்னர் பெருவயல் ஊரணி கரையில் முருகனுக்கு ஆலயம் அமைக்க உதவினார். வைரவன் சேர்வையின் சமாதி கோயிலுக்கு அருகில் உள்ளது. வாருங்கள், ஆலயத்தை வளம் பெறலாம். முருகன் கையில் வேல் இருப்பது போல வேலில் முருகனே இருக்கும் ஒரே தலம் ரணபலி முருகன் தலம். புராணங்களில் சொல்லப்படும் சத்ர சம்ஹார வேல் இத்தலத்தில் மட்டும்தான் தரிசனம் செய்யலாம். வேல் ராமநாதபுரம் அரண்மனையிலேயே பாதுகாக்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் சூர சம்ஹார நாளிலும் மாசி திருவிழா 10 நாட்களிலும் மட்டுமே இந்த வேலை நாம் கோயிலில் தரிசனம் செய்யலாம். அருமையான வேலைப்பாடுடைய வேலை.

0: அகலமாயுள்ள பகுதியில் முருகன் நான்கு திருக்கரங்களில் மலர், பாசம், அம்பு, வில் ஏந்தி மயில் மீது வலது திருப்பதம் ஊஞ்சி வைத்திருக்கிறார். உடலில் பல ஆபரணங்கள் அணிய செய்யும் அழகை பார்க்கிறோம். ஆலயத்தின் உற்சவ முருகன் பேரழகு ஆறு திருமுகம் ஆயுதம் ஏந்திய 12 திருக்கரங்களோடும் சத்ரு சம்ஹார வேலோடும் காட்சி தருகிறான். தலத்தில் ஜெயக்கொண்ட விநாயகர், பலிப்பீடம், கொடிமரம், மயில் வாகனம், அர்த்த மண்டபம், கடந்தால் கருவறையில் வள்ளி தேவசேனா, சமைதிரராக ரணபலி முருகன், சிவசுப்பிரமணிய சுவாமியாக கருணை பொங்கும் முகத்தோடு காட்சி தருகிறார். தல விருட்சம் மகிழ மரம், தீர்த்தம் சரவண பொய்கை, பிரகாரத்தில் பர்வதவர்த்தினி அம்பிகையோடு ராமநாத சுவாமி தரிசனம் தருகிறார்கள். உடலால் மனதால் ஏற்படும் ரணங்கள் தீர ரணபலி முருகன் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். ராமநாதபுரம் மாவட்டம் பெருவளை ரணபலி முருகன் கோயிலை தரிசித்தோம் என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: ஆர்கேஜி நெய்,
3: ஆஹா செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கொடை பன்மலையின் 1.5 MHz.
1: கொடை பன்மலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: எலிப்பூந்தலி நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் என்ன செல்லம்?
1: டியா நிஷிகா சார்.
0: நிஷிகா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: நான் சங்ககிரியிலேருந்து வரேங்க சார்.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேங்க சார்.
0: ஓ, அங்கே படிக்கிறீங்களா? அழகு கையில் வளையல்,

0: பிரேஸ்லெட்டு, வாட்சு என்ன நிறைய இப்போ கட்டியிருக்கீங்களா? இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா?
1: அம்மா வாங்கி கொடுத்தாங்க சார்.
0: அம்மா பேர் என்ன?
1: டி ராதாங்க சார்.
0: அம்மா என்ன பண்ணுறாங்க?
1: ஃபுல்லாக ஞானிமாவாக இருக்காங்க சார்.
0: ஓ அப்படியா, சரி சரி. அப்பா பேர் என்ன?
1: அப்பா பேர் தங்கராஜ் சார்.
0: தங்கராஜ் அப்பா என்ன பண்ணுறாங்க?
1: அப்பா சிலிண்டர் போடுறாங்க சார்.
0: சரி சரி. நீங்கள் படிச்சு பெரிய ஆளானதும் நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர் ஆவேன் சார்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டராக என்ன செய்வீங்க?
1: உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பேங்க சார்.
0: நீங்கள் டாக்டர் போய் பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கேங்க சார்.
0: என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு? எப்போ போனீங்க
1: சார்? நிறையா டைம் போயிருக்கேன் சார்.
0: அப்போ என்ன செஞ்சாங்க டாக்டர்?
1: சார் டாக்டர் ஊசி போட்டாங்க சார்.
0: எத்தனை ஊசி
1: சார்? ஒன்று தாங்க சார்.
0: ஒன்று தானா? வலிக்க வலிக்க போட்டாங்களாம்ல?
1: இல்லைங்க சார்.
0: ஊசி போட்டால் தான் அழுதங்கன்னு சொன்னாங்க உங்கள் அம்மா எங்கள்கிட்ட?
1: இல்லைங்க சார், அழுவும் மாட்டேங்க சார்.
0: நீங்கள் சமத்து பொண்ணா?
1: ஆமாங்க சார்.
0: சரி சொல்ல குட்டி, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: நான் திருவள்ளுவர் பற்றி சொல்ல போகிறேங்க சார்.
0: எங்கே சொல்லுங்க கேட்போம்.
1: தமிழ் அன்னையை அழகுபடுத்திய பாவலர்கள் பல இருந்தாலும் திருவள்ளுவருக்கு என தனி இடம் உண்டு. ஈரடி குரலால் உலகத்தின் அத்தனை மக்களுக்கும் கருத்துக்கள் கூறும் வகையில் உலக பொதுமறை என்னும் திருக்குறள் என்னும் தமிழால் படைத்து தமிழையே பெருமை கொள்ள செய்தவர்.
0: அப்படியா? உங்களுக்கு எத்தனை பல்லு இருக்கு
1: சார்? தெரியலைங்க சார்.
0: அப்படி எல்லாருக்கும் 32 பல்லுனா உங்களுக்கு 52 பல்லு இருக்கும் போல. நிறைய உள்ளுக்குள்ள பல்லு நிறைய வளர்ந்துருக்கு. தெரியலைங்களா? நீங்க என்ன இல்லையா உங்க வாயில எத்தனை பல்லு இருக்குன்னு?
1: என்ன இல்லைங்க சார்.
0: சரி சரி. ரெண்டு பல்லா எத்தனை வளர்ந்துருக்கு
1: சார்? 4 வளர்ந்துருக்கோங்க சார்.
0: 4 வளர்ந்துருக்கோம், ஆனால் தெரியல. சரி சலக்குட்டி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
1: சார்? எங்கள் கிளாஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சார்.
0: அவங்களாம் எல்லாரு கூட சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
1: ஜாலியாக டீச்சர் விளையாட்டு இந்த மாதிரி விளையாடுவாங்க சார்.
0: ஓ ஜாலியாக டீச்சர் விளையாட்டு விளையாடுவீங்களா? அப்போ டீச்சர் வரும்போது என்ன செய்வீங்க?
1: டீச்சர் வரும்போது படிப்போங்க சார்.
0: அப்படியா? சரி சரி சலக்குட்டி, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: கோடை பன்மரின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலாசல் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865855530.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், டிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
7: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
6: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
7: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
6: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
7: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி.

0: வேலை வாய்ப்பு,
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியா மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: கேஜி நெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய்,
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944396014.
11: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: வழங்கும் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நொறுப்புலை ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம் ஆர்கேஜி நெய் ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: கொடை பண்பலை நொறுப்புலை ஐந்தில் இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்து

0: உத்தரவிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி.

0: வழங்கப்படுகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும், இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000க்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு

0: பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரனுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 இன் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: ஆர்கேஜி நெய்,
3: ஆஹா செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
0: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

என்னதான் 2 மாத காலங்கள் கிட்டத்தட்ட 60 நாட்கள் விடுமுறை கிடைச்சாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வரும் ஜூன் 5ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்க வாய்ப்புள்ளது அப்படின்ற நியூஸ் வந்துராதா அப்படின்னு எல்லா சேனல்களையும் தினமும் ஆவல பாத்துட்டு இருக்கோம். அப்படி என்ன ஆனந்தம் இந்த விடுமுறையில மட்டும் இருக்கு? நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேற்ற மந்திரக்கோள் எதுவும் கிடைச்சிருச்சா? இல்ல விடுமுறை காலங்கள்ல நாம எல்லாம் வேற்று கிரக வாசிகளா மாறி வேறு கிரகத்துக்கு போறோமா? இல்லவே இல்லைங்க. ஒரே குடும்பமா சித்தப்பா சித்தி அத்தை மாமா தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பான்னு வெவ்வேறு சிந்தனைகள் கொண்ட இதயங்கள் அன்பு அப்படின்ற ஒற்றை உலகத்துக்குள்ள அடங்கி போறனாலதான் இந்த விடுமுறை நமக்கு பேரானந்தமா தெரியுது. அவங்க கூட ஒன்னா இருக்கிற நாட்கள் இன்னும் நீளாதா அப்படின்னு மனசு ஏங்குது. ஆக கொண்டாட்டங்களுக்கு விடுமுறை ஒரு தேவை இல்லைங்க. தேங்கி போகாத தண்ணி மாதிரி உறவுகளை தக்க வச்சுக்கிறது தான் முக்கியம். அதனால விடுமுறை விடலையே அப்படின்னு ஃபீல் பண்றத விட்டுட்டு உங்க உறவுகளை விட்டுறாம எப்படி டீல் பண்ணலான்னு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யாமா தாண்டபூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

அடா அடா, என்ன ஒரு அட்டகாசமான பாட்டில் இதே மாதிரி டியூனில் இதே மாதிரி வைபோட இன்னொரு பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் கேட்கலாமா? வாங்க கேட்டு வந்துடலாம்.

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும்

0: விபரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு பாட்டு பாடுவேங்க, கொஞ்சம் கொஞ்சமா பரதநாட்டியமும் ஆடுவேன். ஆனா இதை தொடர்ந்து கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாவது ஒரு பாட்டு டீச்சரா வரணும், ஒரு பரதநாட்டிய டான்சரா வரணும்னு எனக்கு எக்கச்சக்கமான ஆசை இருக்குங்க. ஆனா இதெல்லாம் எங்க போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, யாரு சொல்லி தருவாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரே கவலையா இருக்கா. அப்போ இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உங்கள் கோடை பான்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சி கேளுங்க. பாட்டும் பரதமும் கல்வி வேலை வாய்ப்புகள் குறித்து சிறப்பு விருந்தினராக நம்ம கூட பேச காத்திருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி கலை காவேரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் செயலர் அருப்பணி லூயிஸ் பிரிட்டோ நமக்காக வர காத்திருக்கிறாங்க. இசைத்துறையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இசைய முழு நேரமா படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா, அப்ப தவறாம இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த தகவலோட மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல் வருது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

கொன்னு புட்ட அப்படின்னு இந்த வெயில பார்த்து எல்லாரும் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் கொடைக்கானல தேடி வலம் வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு வாரம் கூட இல்லைங்க பள்ளிகள் திறக்கிறதுக்கு. இருந்தாலும் வந்து அந்த கிளைமேட் எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே சாரலெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்ப மலர் கண்காட்சி வேற தொடங்கியிருக்குங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு போகாம எப்படி அப்படின்னு மக்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி போய் சந்திக்குதாங்க. இன்று காலை 11 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 லீக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து வலம் வர காத்திருக்கு. எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க. உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களையும் எங்க அறிவிப்பாளர்கள்ட்ட கேட்டு ரசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக ஒரு செல்ஃபி ஸ்டாண்டும் வச்சிருக்கோம். அதுல சும்மா போட்டோ எடுத்து கலக்குங்க. ஏழு மணி 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாட்டும் பதமும்ல என்ன பாடல்ல என்ன அர்த்தம் இருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய்,
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: உங்க ஊர்ல தான் மழை இருக்கு, அப்படியே குளிர் இருக்கு, மேகம்லாம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப பீத்தாதீங்கப்பா. எங்க ஊரும் கொஞ்சம் அப்பப்ப வெயில் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி கொடைக்கனல்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர் தான் நாங்க. ஏன் இவ்வளோ ஏங்க, எங்க ஊர்ல ஒரு பாட்டே இருக்குங்க. தென்மேற்கு பருவக்காற்று இந்த ஊர் பக்கம் வீசுறப்போ சாரல் இன்ப சாரல் அப்படின்னு பாட்டு எழுதிருக்கோம்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. தேனி மாவட்ட நேயர்களை தாங்க இன்னைக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு இன்று 10 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கிறோம். அதனால வந்துருங்க தேனியாங்க அப்படின்னு நினைக்கிற அறிமுக நேர்களை வாங்க. 24 அப்படின்ற எண்ணில் வழக்கமான நேர்களை வந்துருங்கப்பா. 24-24-29 அப்படின்ற எண்ணில் கொடைக்கானலின் முன்னிணிப்பான 0-4-5-4-2 தவறாம நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாட்டு வருது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

அந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே எனக்கு ஏதோ நினைவுகள் அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சுப்பா. இது மட்டுமா, ஏதோ என்ன முலர்த்தேன் சே, இதெல்லாம் எப்படி பாட்டு தெரியுமாங்க, என்ன நீங்க பாட்டு போடுறீங்க அப்படின்னு திட்டிட்டுலாம் எந்திரிச்சு போயிடக்கூடாது. அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கணும்னா இன்று மாலை 5 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 சித்திரச்சவானம் கேளுங்க. மனசுக்கு பிடிச்சமான இடைக்கால இன்ப கீதங்கள் உங்க இசை இல்லற இடத்துல நினைய வருதுங்க. அதனால தொடர்ந்து இணைஞ்சிருங்க கோடை பண்பலை 100.5 என்றும் இசையோட. இப்ப 7:32 ஆயிருச்சு, வாங்க மீண்டும் ஒரு செம்மையான பாட்டு வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை,
4: வழங்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர் RBS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு வழக்கமா நேயர்கள் வந்து கடிதம் எழுதி அதுல ஏதாவது ஒரு பாடல் தெரிவு, இப்ப வந்து மழை, இசை, இந்த மாதிரி தென்றல், இந்த மாதிரி தொகுப்புல இருக்கிற பாடல்களை வந்து அனுப்புவாங்க. சில பேர் வந்து கிராமிய பாடல்கள் அப்படின்ற தலைப்புல பாடல்கள்லாம் அனுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, ஒரு கிராமிய பாடகரே வந்து பங்கு பெற போறாருங்க. யாரு பாது அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு மாலை 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில கிராமிய பாடகர் பெருமாள் ராகேஷ் அவங்க வந்து வரப்போறாங்க.

0: அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் என்னென்ன பாடல்கள், மெல்லிசையா, கிராமிய இசையா, கர்நாடக இசையா, இந்த துறைக்கு எப்படி வந்தாங்க, இதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறாமல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், Electrical and Computer Engineering, BTech, Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling Code 5545.
2: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.

0: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
14: வணக்கம் அண்ணா.
15: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, பாக்கெட்டில் இருப்பது புது பேனா போல தெரிகிறது.
14: ஓ, பார்த்து விட்டாரா? இவருடைய கண்ணிலிருந்து எதுவுமே தப்பாதா? ஆமாம் அண்ணா, என்னுடைய நண்பன் எனக்கு பரிசாக கொடுத்தான்.
15: ஓ அப்படியா, அழகாக இருக்கிறதே. இங்கே கொடுங்கள் பார்ப்போம்.
14: மன்னா.
15: கொடுங்கள் அமைச்சரே, திருப்பி கொடுத்து விடுகிறேன்.
14: சரி, இந்தாருங்கள் மன்னா.
15: ஓ, பால் பாயிண்ட் பேனாவா? மிக அழகாக இருக்கிறதே அமைச்சரே, நன்றாகவும் எழுதுகிறது.
14: மன்னா, என்ன மன்னா உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டீர்கள்?
15: ஏன் அமைச்சரே, இந்த பேனா உங்களுடைய பாக்கெட்டில் இருப்பதை விட என்னுடைய பாக்கெட்டில் இருக்கும் போது இன்னும் அழகாக இருக்கிறது அல்லவா?
14: இது வேறா? ஆமாம்.
15: சரி, அப்படியானால் இது என்னுடைய பாக்கெட்டிலேயே இருக்கட்டும்.
14: மன்னா, இது என்னுடைய நண்பன் எனக்கு பரிசாக கொடுத்தது.
15: இன்னொரு பேனாவை பரிசாக கொடுக்க சொல்லுங்கள் அமைச்சரே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சரி அமைச்சரே, இந்த பால் பாயிண்ட் பேனா எப்படி உருவானது என்கிற வரலாறு தெரியுமா உங்களுக்கு?
14: பேச்சுவாக்கில் நைஸாக பேனாவை வாங்கி கொண்டு புவியியல் தெரியுமா வரலாறு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
15: சொல்லுகிறேன், கேளுங்கள்.
14: கேட்கிறேன் சொல்லுங்கள்
15: அமைச்சரே. அதை சற்று புன்னகையோடு தான் சொல்லும் ஐயா.
14: பறிபோனது என்னுடைய பேனாவாயிற்றே, எப்படி புன்னகை வரும்? சரி சொல்லுங்கள் மன்னா.
15: அமைச்சரே, நம் ஒவ்வொருவரின் 6வது வரலாக இருப்பது பேனா. ஆ என எழுதி பழகிய பள்ளி பருவம் முதல் உயிர் எழுதும் வாழ்க்கையின் கடைசி காலம் வரை நம் இணைவிரியா நண்பனாய் கூடவே வரும் வரம் பெற்றது இந்த பேனா. ஆரம்பத்தில் இங்க் நிரப்பி எழுதும் ஃபவுண்டைன் பேனாதான் எல்லோரும் பயன்படுத்தி வந்தார்கள். பின் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளரான லாஸ்லோ பைரோ செய்திகளை எழுதும் போது ஃபவுண்டைன் பேனாவில் அடிக்கடி இங்க் ஊற்றிக்கொண்டே இருப்பதையும், இங்கு கொட்டி வீணான பேப்பர்களை சுத்தம் செய்வதையும் எரிச்சல் தருகிற வேலைகளாக நினைத்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. செய்தித்தாள்களில் அச்சடிக்கப்படுகிற இங்க் சீக்கிரமாக காய்ந்து விடுவதையும் பேப்பரில் பரவாததையும் உணர்ந்தார். அதுபோன்ற ஒரு இங்கை கொண்டு செயல்படக்கூடிய பேனா ஒன்றை உருவாக்கினால் என்ன என்று அவருக்கு தோன்றியது.
14: அந்த இங்கையே ஃபவுண்டைன் பேனாவிலும் ஊற்றி எழுதி இருக்கலாமே, ஏன் புதிதாக ஒரு பேனாவை கண்டுபிடிக்க முடிவு செய்தார்?
15: அமைச்சரே, செய்தித்தாளில் பயன்படுத்தும் மை அடர்த்தியானது. அந்த இங்கை ஃபவுண்டைன் பேனாவில் பயன்படுத்த முடியாது. அந்த மை ஃபவுண்டைன் பேனா முனை வழியாக வெளியேறுவது மிக மிக கடினம். அதனால்தான் அந்த மையை பயன்படுத்துகிற அளவிற்கு ஏற்ற ஒரு பேனாவை உருவாக்க முடியுமா என்று கெமிக்கல் என்ஜினியரான தன்னுடைய சகோதரர் GRG யோசனை தெரிவித்தார். பின் பைரோ மற்றும் GRG இருவரும் சேர்ந்து பந்து போன்ற முனை பொருத்தப்பட்ட பேனாவில் இந்த அடர்த்தியான மையை நிரப்பி எழுத வைத்தார்கள். இப்படி உருவானதுதான் இந்த பந்து முனை பேனா, அதாவது பால் பாயிண்ட் பென்.
14: ஓ அப்படியா மன்னா, மிகுந்த சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கிறதே.
15: ஆமாம் அமைச்சரே, இந்த பால் பாயிண்ட் பென் அமெரிக்காவில் முதன் முதலில் விற்பனையான விதத்தை கேட்டால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும்.
14: அது என்ன மன்னா?
15: அமெரிக்காவில் முதன் முதலில் பால் பாயிண்ட் பென் விற்பனைக்கு வந்தது நியூயார்க் நகரில் உள்ள கிம்பெல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான். பால் பாயிண்ட் பேனாவை வாங்க அன்று அதிகாலையிலேயே 5000 மக்கள் இந்த கடைக்கு முன் கூடியிருந்தார்களாம்.
14: ஆச்சரியமாக இருக்கிறதே, அந்த பால் பாயிண்ட் பேனாவை வாங்குவதற்கு அத்தனை 1000 மக்கள் கூடியதற்கு காரணம் என்ன?
15: அந்த நாட்களில் நியூயார்க்

0: டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த விளம்பரம் தான் அமைச்சரே.
1: ஓஹோ, அப்படி என்ன விளம்பரம் செய்திருந்தார்கள்?
0: அதுவா அமைச்சரே, அறிமுகமாகும் இந்த புதிய பேனாவில் 2 ஆண்டுகளுக்கு மை நிரப்ப தேவையே இல்லை என்பதுதான் அந்த விளம்பரத்தில் இருந்த வாசகம். இந்த விளம்பரத்தால் விற்பனைக்கு வந்த முதல் நாளே 10,000 பேனாக்கள் விற்று திருந்தன. அது மட்டுமில்லை, அப்போது ஒரு பேனாவின் விலை எவ்வளவு தெரியுமா? $12 அமைச்சரே.
1: அடே அப்பா, கேட்பதற்கே வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதே மன்னா. சரி மன்னா, என்னுடைய பால் பாயிண்ட் பேனா?
0: உங்களுடைய பால் பாயிண்ட் பேனா எது அமைச்சரே?
1: அதன்மனா உங்கள் சட்டைப்பையில் இருப்பதுதான்.
0: அமைச்சரே, இந்த பேனா எப்போது என்னுடைய சட்டைப்பைக்கு வந்ததோ அப்போதே எனக்கு உரிமையாகிவிட்டது.
2: என்ன? நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது
3: பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

இந்த தர்பாரில் அமைச்சரும் மன்னரும் எத்தனை தகவல்கள் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குப்பா அப்படின்னு வந்து நீங்கள்லாம் நினைக்கிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? என்னப்பா பாட புத்தகத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுவே நாங்கள் திணறுவோம், பாட்டுக்குள்ளே எப்படிப்பா பதில் இருக்கும், அது என்னப்பா நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மாலை தவறாம 4 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 பாட்டுக்குள் பதில் கேளுங்க. நான் நிறைய டைம் கேட்டிருக்கேங்க, நிகழ்ச்சியிலலாம் கலந்துருக்கேன், சிறப்பாக இருக்குங்க, எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றவங்களாம் வந்து கலந்துக்கங்க. என்னப்பா புதுவிதமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தவறாம இன்று மாலை 4 மணிக்கு கோடை பண்பலை 100.5 பாட்டுக்குள் பதில் கேளுங்க. அடுத்த முறை வரையில நீங்களும் இணைப்பை ஏற்படுத்தி கலந்துக்கோங்க, சரியா? இப்போ ஒரு பாட்டு வருது, கேட்டு வந்துருவோமா?

கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 25 ஸ்டார் வார்ஸ் திரைப்படம். இது விண்வெளி சாகச உரிம காவியமாகும். மேலும் இது உலகளாவிய அளவில் உயர்வான கலாச்சார திரைக்காவியமாக கருதப்படுகிறது. ஸ்டார் வார்ஸின் 6 திரைப்பட தொகுப்பு மொத்த வருமானம் 4.3 பில்லியன் டாலரை தொட்டது. இது முதன்முறையாக உரிமம் வழங்கப்பட்ட அனிமேஷன் திரைப்படம். ஜார்ஜ் லூகஸால் அவர்களால் எடுக்கப்பட்ட ஸ்டார் வார்ஸ் திரைப்படம் 1977 வெளியான தினம் இன்று. தமிழ் திரையுலகில் 40 ஆண்டு காலம் குரலாட்சி செய்தவர் கிருஷ்ண விஜயம் திரைப்படத்தின் மூலமாக பாடகராக அறிமுகமானவர். தேவகி எனும் படத்தில் இவர் பாடி நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு ஏற்ப தன் குரலை மாற்றி பாடி அந்த நட்சத்திரங்களின் முகத்தை நம் மனத்திரையில் பதிய வைத்த பாங்கான குரலுக்கு சொந்தக்காரர். வீரம், காதல், சோகம், துள்ளல், தத்துவம் மற்றும் கிராமிய மனம் கமழும் 10,000-க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் 2,500-க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களையும் பாடியுள்ள இவருக்கு 2003 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது.
3: அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா,
2: பட்டினத்தார், அருணகிரிநாதர் ஆகிய திரைப்படங்களில் கதாநாயகனாக வேடம் பூண்டு தன் நடிப்பு திறனை இவ்வளவு

0: உலகிற்கு காட்டியவர். கலைமாமணி விருது பெற்ற தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் 2013 மறைந்த தினம் இன்று.
1: இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய
2: ராஜ் பிஹாரி போஸின் பிறந்த நாள்
1: என்று.
2: 1960
1: பத்மபூஷன் விருது பெற்ற
2: வங்கதேசத்து தேசிய கவிஞர்
1: காசி நஸ்ருல் இஸ்லாம்
2: பிறந்த நாள் இன்று.
1: ஆண்டு 1899.
2: தைராய்டு என்பது சிறிய சுரப்பு.
1: வண்ணத்து பூச்சி போன்றது இதன் அமைப்பு.
2: கழுத்தின் கீழ்பகுதியின் மையம்
1: இதன் இருப்பு.
2: உடலின் வளர்ச்சிதை மாற்றங்களை கட்டுப்படுத்துவது
1: இதன் பொறுப்பு.
2: உலக அளவில்
1: ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் இதன் பாதிப்பு.
2: உடல் எடை குறைதல் அல்லது அதிகரித்தல்,
1: அடிக்கடி மாதவிடாய் ஏற்படுதல்,
2: அதனால் அதிக இரத்தப்போக்கு,
1: மறதி,
2: எரிச்சல்,
1: படபடப்பு,
2: தசைகளின் வீக்கம்,
1: நடுக்கம்,
2: கைகால் மதமதப்பு,
1: மூட்டுவலி,
2: கண் எரிச்சல்,
1: தைராய்டு சுரப்பி வீங்குதல் போன்றவை
2: இதன் அறிகுறிகள்.
1: இந்த அறிகுறிகள் இருந்தால்
2: தைராய்டு அளவினை பரிசோதித்து
1: மருத்துவரின் ஆலோசனைப்படி
2: சிகிச்சை எடுக்க வேண்டும்.
1: அயோடின் கலந்த உப்பு அன்றாட உணவில் அவசியம்.
2: தைராய்டு நோய் குறித்து
1: மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக
2: கடைபிடிக்கப்படுகிறது
1: உலக தைராய்டு நாள்
2: இன்று. குழந்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்குமான குலவிளக்குகள்.
1: குற்றமில்லா குணங்கள் கொண்ட குழந்தைகள் தொலைந்து போவது நியாயமாகுமா?
2: கண்களுக்குள் வைத்து காத்து வளர்த்த கண்மணிகள் காணாமல் போவது முறையாகுமா?
1: பல்வேறு சூழலில் காணாமல் போன குழந்தைகளை கண்டறியவும்
2: அவர்கள் பற்றிய விசாரணைகளை மேம்படுத்தவும்
1: அவர்களின் தகவல்கள் மற்றும் புகைப்படங்களை
2: உரிய முறையில் தேடலுக்காக பகிர்தலுக்காக
1: பல நாடுகள் இணைந்தன ஓர் அமைப்பாக.
2: அதுவே காணாமல் போன குழந்தைகளுக்கான சர்வதேச அமைப்பு.
1: காணாமல் போன மற்றும் சுரண்டலுக்கு உள்ளான குழந்தைகளுக்கான
2: சர்வதேச மையம் மற்றும்
1: அமெரிக்காவின்
2: காணாமல் போன சுரண்டலுக்கு உள்ளான குழந்தைகளின் மைய கூட்டமைப்பில்
1: 1983
2: ரொனால்ட் ரீகன் என்பவரால் அறிவிக்கப்பட்டது ஓர் நாள் அன்று.
1: அதனால் ஆண்டுதோறும் மே 25 கடைபிடிக்கிறோம்
2: காணாமல் போன குழந்தைகளுக்கான சர்வதேச நாள்
1: என்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெருசா எதுவும் செய்ய தேவையில்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி, நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் கூடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்குங்க. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவேரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் நர்சின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: அவருடைய பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்,
4: ஆஹா செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
4: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா

0: பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கும் மனதோடு ராகம்.
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
6: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
5: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS Engineering College, Coimbatore and Dindigul. For admission, call 9943-96014.
7: வணக்கம் நேயர்களே. இன்றைய மனதோடு ராகம் வரலாற்று சிறப்புமிக்க, பாரம்பரிய கலைநயமிக்க வீடுகள், ஆன்மீக தலங்கள் அமைந்துள்ள சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. நேயர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகையன் 0452.

0: முக்கியம், கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
5: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மென்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
4: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: ஆஹா, செம்ம வாசனை.
7: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
13: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
14: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
15: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
18: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
17: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
18: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
17: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
18: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
19: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய இப்போ உடம்பு வந்து நரம்பு மண்டலத்தால் பின்னப்பட்டிருக்கு இல்லையா, நரம்பு இழைகளால் உடம்பு பின்னப்பட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி மனம் என்பது உணர்வுகளால் பின்னப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய ஆய்வுக் கட்டுரையில் அது இருக்கான். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒரு ஆய்வுக் கட்டுரையில் இதை சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க, மனம் வந்து உணர்வு இழைகளால் பின்னப்பட்டு இருக்கிறது. யோகா பண்ணணும் அப்படிங்கிறாங்க, பிராணாயாமம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எழுது மூக்கும் வலது மூக்கும் மாற்றி மாற்றி அப்படிலாம் பிடிச்சா என்ன நடந்துட போகுது அப்படின்னு கேட்பாங்க. எதை பற்றியுமே நாம் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமான ஒரு பார்வையை பார்க்கறதுக்கு பழகணும். நான் ஒரு நல்ல புஸ்தகம் படித்தேன், தேவேந்திர ஓராவுடைய நம் நலம் நம் கையில் அப்படிங்கிற புஸ்தகம். நான் அதுலேருந்து பிராணாயாமம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், நம்ம உடம்பு வந்து சார் ஒரு மின் ஓட்டம் இருக்குது, ஒரு எலக்ட்ரிசிட்டி உள்ளே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு பல்பு எரிய வைக்கிற அளவுக்கு உள்ள எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படிங்கிறான். இருக்கட்டும், இப்போது இந்த மின் ஓட்டத்தை நம்ம புதுப்பிக்கணும், அது டல்லாகிடக்கூடாது, நாம் வந்து வீக்காகிடக்கூடாது. பேட்ரி எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா எரியுமோ அப்படி உள்ள ஒரு பேட்ரி இருக்குது, அது ஆக்சுவலாக டைனமோ. அது அந்த டைனமோவை நீங்கள் கரெக்டாக சுழட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, டைனமோ வில் ஜெனரேட் கரண்ட். இந்த டைனமோ வில் ஜெனரேட் கரண்ட் அப்படிங்கிறத தான் பிராணாயாமம் அப்படின்னு வச்சாங்க. இது வடக்குலேருந்து வந்த ஆயுர்வேத மருத்துவ முறை, அங்கே சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் அதுலேயும் இருக்குது. தென்னாட்டு சித்தர்களும் இதை சொல்லியிருக்காங்க. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார், மூச்சு 12 அங்குலம் 16 அங்குலம் கணக்கெல்லாம் சொல்கிறார். அது மாதிரி இந்த கூற்றை உதைக்கும் உபாயம் என்னன்னா காற்றை பிடிக்கும் உபாயம் அப்படின்னு பாடுறாரு திருமூலர். இப்போ எப்படி பேட்ரி புதுப்பிக்கப்படும், அந்த மின்னோட்டம் எப்படி புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறத அப்படி அசந்து போயிட்டேன். நம்ம வலது நாசியால் மூச்சை உள்ளே இழுக்கிறோம் பாருங்கள், அப்போ உடம்பில் வெப்பம் கூடுது. இடது நாசியால் மூச்சை உள்ளே இழுக்கிறோம் பாருங்கள், அப்போ உள் வெப்பம் குறையுது. அதை நாம் பேலன்ஸ் பண்ணணும். வலது நாசியால் இழுக்கிறது, இடது நாசியால் இயற்கை அப்படி வச்சுருக்கு. 40 நிமிஷம் அது ரைட்டில் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணி லெஃப்ட்டுக்கு போயிடும். 40 நிமிஷம் லெஃப்ட்டில் ஓடிச்சுன்னா 5 நிமிஷம் டிராவல் பண்ணி ரைட்டுக்கு வந்துடும்.

0: அந்த 5 நிமிஷம் தான் நடுவில் ஓடும். அது எப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கேன், 45 நிமிஷத்துக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இயல்பாக ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் போட்டுருவாங்க. தான் வேணுங்கிற போது திடீர்னு உள்ளே போந்து டிரைவிங் தான் கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. யோகி என்ன பண்ணுறான், வாலண்டரியாக போயிட்டுருக்கிறத தன்னோட கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். எவ்வளோ லெஃப்ட்டு, எவ்வளோ ரைட்டு, எவ்வளோ இன்ஹெல், எவ்வளோ எக்ஸ்எல், எவ்வளோ நேரம் உள்ளே நிறுத்துறது, எவ்வளோ நேரம் வெளியே நிறுத்துறது, இப்படி பண்ணுனா என்ன ஆகும் பாருங்கள். நாம் வலது நாசியால் அப்படி உள்ளே இழுக்கும்போது வெப்பம் கூடுது இல்லையா, அந்த அளவுக்கு அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் நம்முடைய உள்ளே கூடும். எப்போ வலது நாசியில் மூச்சு விட்டான், அப்புறமா இடது நாசியில் குறையும். இப்போ நேர் மின்னோட்டமும் எதிர் மின்னோட்டமும் மாறி மாறி வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டால் உள்ள பவர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம மூச்சை இழுத்த உடனே மூளைக்கு போய் அங்கே வெள்ளை அல்லது சாம்பல் நிறமுடைய செல்கள் இருக்குது மூளையில், அதை தூண்டும். அப்போ நேர் மின்னோட்டம் நமக்கு கிடைக்குது. அது என்ன பண்ணும், அந்த ரத்தம் அந்த மின்னோட்டத்தை வாங்கிட்டு இதயத்துக்கு வரும், அங்கே நேர் மின்னோட்டம் சேகரிக்கப்படும். ரொம்ப தேவையான அளவுக்கு நேர் மின்னோட்டம் வலது நாசி வழியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டாக்குன்னு லெஃப்டில் மாறி இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வேண்டிய எதிர் மின்னோட்டத்தை தானாகவே தேர்ந்தெடுத்துக்கும். இது நடந்தால் என்ன நடக்கும், மூளையில் நடக்கிறது முதுகுத்தண்டோடு தொடர்புடையதால் முதுகுத்தண்டு வரையில் வந்து கீழ் வரையில் அந்த மின்னோட்டம் கீழ் வரையில் பாயும்போது நம்முடைய 6 சக்கரங்களும் பவர்ஃபுல்லாக இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் சார் யோக சாஸ்திரத்தில் இருக்கிற சீக்ரெட், பிராணாயாமத்தில் இருக்கிற சீக்ரெட். இப்போ நீங்கள் சுவாசத்து வழியாக ஒரு மின்சக்தியை ஏற்படுத்தி மூளையில் அதை ஸ்டோர் பண்ணி மூளையிலேருந்து அதை இதயத்துக்கு அனுப்பி ரத்தத்தின் மூலமாக பிறகு மறுபடியும் முதுகுத்தண்டு வழியாக நாம் எல்லாத்துக்கும் கொடுக்குற போது 6 சக்கரமும் பவர்ஃபுல்லாக இயங்க ஆரம்பிக்கிறது தான் யோகிகள் கண்டுபிடிச்ச ரகசியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: ஆர்கேஜி நெய்.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா செம்ம வாசனை, அம்மா வந்திருக்காங்களா என்ன, அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
7: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்,
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
11: நேரம் 8:18, கொடை பண்பலை 100.5 கேட்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகும் நிகழ்ச்சி. இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம், பேர் சொல்லுங்க.
12: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து ராகுல் பேசுறேன்.
11: ராகுல் என்ன பண்றீங்க?
12: 10th முடிச்சுட்டு 11th போறேங்க.
11: ஓ சரிங்க. என்ன பாடப்பிரிவு எடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க?
12: ஆர்ட்ஸ் குரூப்.
11: ஆர்ட்ஸ் குரூப். எதுனாலுமே எந்த பாடத்தினால உங்களுக்கு அந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு?
12: எனக்கு ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைனால.
11: சரிங்க சரிங்க, நல்லா படிங்க ராகுல். காரைக்குடியில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னா? பேருந்து நிலையத்திலேயே கண்ணதாசன் அவர்களுடைய மணிமடம் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா?
12: ஆமாக்கா.
11: போயிருக்கீங்களா?
12: போயிருக்கீங்களா?
11: சரிங்க. என்னெல்லாம் பாத்துருக்கீங்க
12: உள்ள? உள்ள அதுக்கப்புறம்
11: சரிங்க, திரும்ப ஒரு முறை போய் பாருங்க. சரிங்க ராகுல், என்ன பாடல் கேட்கலாம்?
12: எனக்கு கருப்பு படத்துல பாட்டு
11: பாடல் கேட்கலாம்ப்பா. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு
6: மற்றும் திருச்சி. உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா? கால்விக்கம் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது. இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க. மே 8-9 மற்றும் மே 15-16 வரை பத்து நாள் கிளவசமா பண்றோம். உங்களுக்கு 90 ரூபாய் கால் 822-0704.
7: திண்

0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
2: வானவில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நேரம் 8:25. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் பாட்டும் பரதமும் கல்வி வாய்ப்புகள் குறித்து நேரலையில் நமது கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சிராப்பள்ளி கலை காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குநர் மற்றும் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். சிவகங்கை வெயிலா மழையா? பயங்கர வெயிலா இருந்துச்சு. அங்கங்க மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க, அதனால கொஞ்சம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்ப்பா? எத்தனாவது பிறந்த நாள்?
6: 39 முடியுதுன்னு
5: நினைக்கிறேன். சரிங்க, உங்களுக்கு கோடை பண்பலை சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா.
6: ரொம்ப நன்றி மேடம்.
5: என்ன பாடல் கேட்கலாம் இப்ப சொல்லுங்க.
6: கோல்டன்
5: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நுறுபுழையில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
1: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
11: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்
2: பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி
1: வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரோஹிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்போ நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29 293. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள் இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள் நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
6: முயற்சியில் கவனம் வை முடியும் வரை முயற்சி செய் சாதாரண மாணவர்களை அல்ல சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவை

0: வானவில்
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அன்னைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
6: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: நேரம் 8:42. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகும் நிகழ்ச்சி. இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க.
8: காரைக்குடி காலத்துல பேசுறேன்.
7: எப்படி இருக்கீங்க காலமித்து? ரொம்ப நாள் ஆச்சு.
8: இல்ல மேடம், கொஞ்சம் வேலைகள் அதிகமா போயிடுச்சு.
7: சரிங்க.
8: அதனால கொஞ்சம். ஆமா மேடம், நீங்க நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
7: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
8: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
7: சரிங்க
8: மேடம்,
7: என்ன பாடல் கேட்கலாம்?
8: மேடம் வாத்தி ரைடு. ரைடு நடக்கட்டும் மேடம்.
7: சரிங்க, பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

சொந்த வரும் நேரம் ரெயின் வர பக்குவமா சொல்லும் போதே கேட்டு.

கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 சைபால்
7: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதையில் அதையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால்
5: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: ஒரு தேர், அந்த தேர்ல 5 குதிரை பூட்டியிருக்கு. அந்த தேர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரணும்னா 5 குதிரையும் ஒரே வேகத்தில் போகணும், ஒரே திசையில் போகணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் போனாலும் ஆபத்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் போனாலும் ஆபத்து. அது சரி, எங்கே இருக்குது அந்த தேர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சரீரம்தான் அந்த தேர். 5 புலன்கள்னு சொல்கிறோம்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 குதிரைகள். அது 5 ஒரே திசையில் போகணும். அதை மறந்துவிட்டு கை ஒன்று செய்ய, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று பார்க்க, இப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் நோன்புங்கிறது. உண்ணா நோன்புங்கிறது உலகம் பூரா எல்லா மதமும் ஏதோ ஒரு வகையில் வலியுறுத்திக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். இஸ்லாமும் இதை வந்து ஒரு முக்கிய கடமையாக வலியுறுத்துது. புனித நோன்பு உணர்ச்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வருது, ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தி உளரை செய்யுது, தொழுகைக்கு வந்து சுவை அளிக்குது, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. அது பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. ஏழை எளியவர்கள், வறியவர்கள் இவங்க பேரில் அனுதாபம் கொள்றதுக்கு கற்றுக் கொடுக்குது. நோன்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாகவே பல மாறுதல்கள் உடம்பில் ஏற்படுது. இரத்த அழுத்தத்தை அது குறைக்குதான்.

0: கட்டியை கரைக்கிற சக்தியை ரத்தத்தில் அதிகப்படுத்துது. இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அதனால் ஏற்படுற உயிரிழப்பு பாதியாக குறையுதான். தண்ணீர் சாப்பிடாமல் இருக்கிறப்போ பிட்யூட்ரி சுரப்பியின் பின்பகுதி அது வந்து ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது, அது வெளியாகிற யூரின் அளவு வந்து இது வந்து குறைச்சிரும். அதனால் வந்து உடம்பில் தண்ணி சேமிக்கப்படுது. நோன்பு காலத்தில் பிளட் சுகர் வந்து சீராக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்படி இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ அனுசரிப்பு வேலைகள் உடம்புக்குள்ளே நடக்குது. நோன்புன்னா சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உலக சுகபோகங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிறது, அடுத்தவங்க மேலே அனுதாப உணர்வு வளர்கிறதுக்கும் சகிப்புத்தன்மை வளர்கிறதுக்கும் நோன்பு வந்து துணையாக இருக்கும். உலகத்தில் வந்து மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காதனால தான் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. மனுஷனுக்கு நிம்மதி குறையிறதுக்கே இதுதானே முக்கியமான காரணம். பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிற திறமை நம்மக்கிட்ட இருந்தால் அதை உடனடியாக தீர்க்கறதும் சுலபமாக இருக்கும். மனுஷனை வந்து மனுஷன் சரியாக புரிஞ்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நோன்பு தான். இந்த நோன்பு வந்து இறைவனுக்கு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கோங்கிற உணர்வை ஏற்படுத்துகிற நோன்பு. இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டது இறைவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள் கடைபிடிக்கிற நோன்பை பற்றி. இதெல்லாம் இருக்கட்டும், இறைவன் பேரில் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட ஒருத்தர், நம்ம வயிற்றை நிரப்புறது ஆண்டவன் தான் அப்படின்னாராம். அது எப்படி அவர் வந்து நிரப்புவார், நாம தானே கையால் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டுருக்கார் இவர். அது மட்டும் இல்லை, அதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். உடனே மனைவிக்கிட்ட போனார், கட்டு சோறு கட்டி கொடுனார், ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டார். நேராக மனுஷனே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு போனார், ஒரு இடத்துல உட்காந்தார், சோத்து பொட்டலத்தை முன்னாடி வச்சார். நான் இதை வந்து என் கையால் தொடப்போகிறதில்ல, நானாக சாப்பிடாதப்போ ஆண்டவன் எப்படி என் வயிற்றை நிரப்புவார் பார்க்கலாம் அப்படின்னார். கையை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பக்கமாக ரெண்டு ஆசாமிகள் வந்தாங்க, அவங்களுக்கு அகோர பசி. ரெண்டு பேரில் ஒருத்தன் அந்த பொட்டலத்தை எடுக்க போனால் இன்னொருத்தனுக்கு சந்தேகம், இவன் ஏன் இந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறான், ஒரு வேளை இதில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னா. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தன், அந்த ஆளுக்கிட்டே கேட்டுருவோமேனு பேச்சு கொடுத்து பார்த்தான், அந்த ஆள் பேசவே இல்லை. சந்தேகம் வலுத்துது. ரெண்டு பேரும் அந்த ஆளை வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு வாயில் சாப்பாட்டை திணிச்சாங்க, வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டான். இப்போ அந்த ஆளுக்கு வயிற்றை நிரப்புனது யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டலத்தில் இருந்தது பூராவையும் அந்த ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இந்த ஆள் ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருந்தார். என்னப்பா இறைவனோட கருணையை நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் பழைய நண்பர். அதுக்கு அவர் சொன்னாரண்ணா, அதை நினச்சி ஆச்சரியப்படல, எப்பவும் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற எங்கள் வீட்டு சமையலை அவ்வளவு பிரியமாக அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கானே அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு பசியில் இருந்திருக்கிறான், அதை நினச்சி தான் திகைச்சு போய் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளைங்க 5 தொடர்கிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர் சேலம் வழங்கும் வானவில், பாட்டும் பரதமும் எனும் தலைப்பில்.

0: மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கிட்ட சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளைங்க 5 தொடர்கிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர் சேலம் வழங்கும் வானவில் பாட்டும் பரதமும் எனும் தலைப்பில்
1: அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டேர்லைன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாடா ஹகேலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 உட்பட 8 உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
2: வழங்கும் வானவில்
0: இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கல்வி அப்படின்ற மாபெரும் கடல்ல ஆயுசுக்கும் நம்ம கூட வச்சுக்கிட்டா

இதய துடிப்புகள் ஆரம்பிக்கிற இசைய இன்றைய தலைமுறையினருக்கு கல்வி வாய்ப்பா வழங்க எத்தனை வழிகள் இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, பாடப்பிரிவுகள் என்ன, முறைகள் என்ன, இப்படி உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வானவ நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைய காத்திருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி கலை காவேரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் செயலர் அருப்பணி எஸ் லூயிஸ் அவர்கள். உறவுகள் அழைக்கலாம் கொடைக்கானலின் முன் இணைப்பான 04-5-42 இணைத்து 24-24-24-24-24-26-24-24-29 மற்றும் 290-333 என்ற எண்களில் சிறப்பு விருந்தினரோடு உங்களின் குரலாக இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

எப்படி இருக்கும்? இதய துடிப்புகள் ஆரம்பிக்கிற இசைய இன்றைய தலைமுறையினருக்கு கல்வி வாய்ப்பா வழங்க எத்தனை வழிகள் இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, பாடப்பிரிவுகள் என்ன, முறைகள் என்ன, இப்படி உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வானவ நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைய காத்திருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி கலை காவேரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் செயலர் அருப்பணி எஸ் லூயிஸ் அவர்கள். உறவுகள் அழைக்கலாம் கொடைக்கானலின் முன் இணைப்பான 04542 இணைத்து 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் 290 333 என்ற எண்களில் சிறப்பு விருந்தினரோடு உங்களின் குரலாக இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்டபூபதி. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

0: நிறுவனத்திலிருந்து சம்பளம் வாங்குகின்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள். 300க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் எங்களுடைய கல்லூரியில் இசை மற்றும் நடனத்தை பயின்று வருகிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே 8 மாநிலத்திலிருந்து மாணவ செல்வங்கள் பயில்கின்றார்கள். இந்த கல்லூரியில் நான் 4 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறேன்.
1: அருமை அருமை. அதாவது இசையோட பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
0: நடனம் சேர்த்து
1: இசையோட பயணிக்க கூடிய உங்களுடைய இந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு நேயர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க.
0: இந்த கல்லூரிக்கு வந்து 4 ஆண்டுகள்ல இந்த மாணவ செல்வங்களுடைய இசை அவருடைய கற்கும் ஆர்வம் இது என்னையும் தூண்டி இருக்கிறது.
1: அப்படிங்களா?
0: ஆமா, அவர்களோடு நான் தினமும் கல்லூரிக்கு போகும்போது அவர்கள் பண்பனையிலிருந்து கேட்கக்கூடிய பாடல்கள் அதனுடைய என்ன ராகம் என்று கேட்கும் போதெல்லாம் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள். பாடலுடைய ஆர்வம் உண்மையிலே என்னை கவர்ந்திருக்கிறது.
1: சிறப்புங்கய்யா. அதாவது சொல்லுங்க,
0: நடனம், நடனமும் சரி, பரதநாட்டியத்திலேயே பட்டம், இளங்கலை பட்டம் என்று தமிழ்நாட்டிலே முதல் முதலில் கொடுத்த கல்லூரி அது திருச்சி கலைக்காவதி கல்லூரி தான்.
1: அருமை அருமை. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறீங்க. இப்போ வந்து பாட்டும் பரதமும் அதில் இருக்கிற கல்வி வேலை வாய்ப்புகள் குறித்து இப்போ நேயர்களுக்காக நீங்கள் நிறையா பதில்கள் வந்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சொல்ல போகிறீங்க. இப்போ முதலாவதாக வந்து இப்போ இந்த இசைத்துறையை நான் தேர்ந்தெடுக்கணும், அதற்கு எனக்கு வந்து கல்வி தகுதி என்ன இருக்கணும், வயது வரம்லாம் எப்படி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க ஐயா.
0: ஒன்றும் மேடம், இப்போ +2 பாஸ் பண்ண மாணவர்கள் மாணவிகள் இசையிலையும் நடனத்திலையும் ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா தாராளமா கலைக்காவரியில அப்ளிகேஷன் போட்டு இப்ப சேரலாம். வயது வரம்பு அவங்களுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகம் வயது வரம்பு கொடுக்கல.
1: ஆமா,
0: அதனால அது ஒரு தடை கிடையாது, அவங்க யார் வேணாலும் சேரலாம்.
1: வயது வரம்பு வந்து ஒரு தடை கிடையாது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் இசையை வந்து கத்துக்கலாம்.
0: ஆமா, எங்க கல்லூரியில 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சகோதரி ஒருத்தவங்க முனைவர் பட்டம் படிக்கிறாங்கன்னா நீங்க பாருங்க.
1: அருமை அருமை
0: அப்படிங்கிற ஒரு மேடம்.
1: ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக வந்து கல்லூரிகளில் சேர்றதுக்கு மாணவ மாணவிகள் தான் தயாராக இருக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி வயது வரம்பெல்லாம் இல்லை, யார் வேணாலும் வந்து இசையை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயங்க ஐயா. அடுத்ததாக வந்து இப்போது இந்த வயது வரம்பெல்லாம் ஒரு தடையாக எங்களுக்கு இருக்குது, எங்களுடைய வீட்டு சூழல் காரணமாக இல்லை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து எனக்கு வந்து சூழல் வந்து ஒத்துழைக்க முடியலை அப்படின்றவங்களுக்கு வந்து உங்கள் கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மூலமாக ஏதாவது ஆன்லைன் வகுப்புகள்லாம் வந்து செயல்படுத்துறீங்களா?
0: இல்ல மேடம், ஆன்லைன்ல இந்த வகுப்பு எடுக்கிறது இல்ல. இங்க வந்து தங்கி படிக்க விடுதி வசதி செஞ்சு கொடுக்கறோம்.
1: விடுதி வசதி
0: குறைவான கட்டணத்துல பெண்களுக்கு தனியாவும் ஆண்களுக்கு தனியாவும் விடுதி வசதி இருக்கு. நல்ல தரமான உணவு குறைந்த கட்டணத்துல, அதனால அவங்க எல்லா மாநிலத்தில இருந்து பிள்ளைங்க வந்து ஏன் வெளிநாட்டுல இருந்து பிள்ளைங்க வராங்க. இப்போ இலங்கையில இருந்து எல்லாம் பிள்ளைங்க வந்து தங்கி படிக்கிறாங்க. அது பெரிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு.
1: சிறப்பு, அருமையான தகவலை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா முன்பாக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: டோல்கேட் அருகில் மதுரை கால் 350-5151.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: இந்த 2026 நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
8: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
7: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
11: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
13: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
12: தொடர்புக்கு 9500252728.
14: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
15: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
15: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ்.
17: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
16: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

இந்த மாதிரி நீங்களும் பாட்டு பாடிக்கிட்டே முறையா வாய்ப்பாட்டை கத்துக்கிட்டு பாடணுங்க. அதே மாதிரி இந்த பாட்டுல கதாநாயகி ஆடுற மாதிரியே நான் பரதம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இன்னைக்கு வானவல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தந்துட்டு இருக்குங்க. பாட்டும் பரதமும் குறித்த கல்வி வேலை வாய்ப்புகள் நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க. திருச்சி கலை காவேரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள். இப்ப ஐயா கிட்ட வந்து மேலும் ஒரு கேள்வி கேட்டலாம். அதாவது இப்ப இந்த பாட்டும்

0: பரதமும் கல்வி வேலை வாய்ப்புகளில் எந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்குங்கய்யா? மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம்? இப்படி தேர்ந்தெடுத்தா மித்த துறை மாதிரி இந்த இசைத்துறையிலையும் நிறைய எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் குமிஞ்சு கிடக்கு அப்படின்னா நீங்க எந்த மாதிரியெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறோம்.
1: நல்லது மேடம். இப்போ வாய்ப்பாட்டு அருமையான பாட்டு சொல்லிக்கியமா கண்ணை சொல்லிக்கியமான்னு கேட்டீங்க. இது மாதிரி எங்க பிள்ளைங்களும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற வித்திய விரும்புகிற எல்லாரும் வாய்ப்பாட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல வந்து அவங்க முறையா படிச்சு டிகிரி வாங்க வைக்கிறோம் நாங்க பல்கலைக்கழகத்துல டிகிரி. அதுக்கு அடுத்தபடி பரதநாட்டியம், அதுலயும் பட்டம் வாங்கலாம். புல்லாங்குழல், மிருதங்கம்,
0: ஆப்ஷனலா வந்து இதெல்லாம் இருக்கு.
1: ஆமா, வயலின், வீணை, இதெல்லாம் வந்து மெயினாவே படிக்கலாம். இதுக்கு அலைடு தனியா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வாய்ப்பாட்டு மெயின் எடுத்தீங்கன்னா அலைடு பரதநாட்டியம் எடுக்கலாம், இல்ல ஃப்ளூட் எடுக்கலாம், மிருதங்கம் எடுக்கலாம், வயலின் வீணை எடுக்கலாம். ஆமா, அதனால இந்த பாடங்கள்லாம் அங்க மெயினா நம்ம கல்லூரியில சொல்லிக் கொடுக்குறோம்.
0: இதன் மூலியமா வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் மித்த துறை மாதிரியும் இருக்கு. இதை முறையா கத்துக்கிட்டோம் அப்படின்னா
1: இதுல வேலை வாய்ப்பு பள்ளிகள் அவங்க நடத்தலாம், பள்ளிகள்ல வேலைக்கு சேரலாம். உதாரணத்துக்கு எங்க கல்லூரியில ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய நிறுவனங்கள்லேருந்து வந்து நல்ல இசை ஆசிரியர்களை கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டு போறாங்க.
0: சிறப்பு.
1: அது ஒண்ணு. அது இல்லாத பல கல்லூரிகள்ல இவங்க போய் வேலைக்கு சேரலாம். பல்கலைக்கழகங்கள்ல கூட வேலை செய்யறாங்க. எங்க கிட்ட படிச்ச மாணவர்கள் இலங்கையில சுவாமி விபுலானந்தா யூனிவர்சிட்டியில முக்கியமான ஹெச்ஓடி எல்லாம் இருக்கிறாங்க.
0: ஓ, சிறப்புங்கய்யா. இதே கேள்வியோட மீண்டும் ஒரு கேள்வி, அதாவது வந்து நிறைய படிக்க வைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் வந்து இருக்கு. வாய்ப்பாட்ட முறையா கத்துக்கிட்டாலும், பரதம் கத்துக்கிட்டாலும், அதை சார்ந்த இசைக்கருவிகளை கத்துக்கிட்டாலும் அப்படின்னு சொன்னீங்க. மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கல்லூரியில பயின்று இந்த இசையை முறையா கத்துக்கிட்டு இன்னைக்கு திரைத்துறையில கால் பதித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? இல்ல
1: அது
0: சொல்லுங்க.
1: மக்கள் இசை பாடகர் செந்தில் கணேஷ் தெரிஞ்சவர், அவர் கலைக்காவரியில பிஏ எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரு சூப்பர் சிங்கர்ல ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல வின் பண்ணதுனால அவரு விஜய் டிவி வழியா ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு திரைப்படத்திலையும் கால் பதிச்சார். அவருடைய துணைவியார் ராஜலட்சுமியும் சேர்ந்து மிக சிறப்பாக அவங்க திரைத்துறையில மெழுகுறாங்க.
0: இது மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த காலேஜ்ல படிச்சா நிறைய நமக்கு வந்து பயிற்சி தருவாங்க, அதன் மூலமா நம்மளும் வந்து திரைத்துறையில சாதிக்கலாம்
1: அப்படின்னு
0: ரொம்ப அருமை.
1: ஷீலான்னு சொல்லிட்டு மண்டேலான்ற படத்துல ஒரு நாயகி, அவர் கதாநாயகியா, அவங்களும் கல்லூரியில படிச்ச சகோதரி. இப்போ லேட்டஸ்டா வந்து சார்லி சாப்ளின் சுந்தர், சாப்ளின் சுந்தர் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ பலரும் கலைஞரா நிறைய திரைப்படங்கள் நடத்திட்டு இருக்கிறார். ஆமா, அவர் இங்க கல்லூரியில மிருதங்க மாணவர்.
0: சரிங்க, சரிங்க, அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த இசைத்துறையில இந்த இசையை முறையா எடுத்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னங்க ஐயா சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து நீங்க எதிர்நோக்கி ஆகணும் பெரிய சவால்கள் அப்படின்னா?
1: பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். முறையான அட்டெண்டன்ஸ் காலேஜில் இருக்கு. அவங்க வந்து அவங்க 75% அவங்க பல்கலைக்கழகத்தினுடைய 60 தேர்வுக்கு அனுமதிக்கப்படணும்னா 75% அவங்க கண்டிப்பா வந்திருக்கணும். ஆமா, அப்புறம் தேர்வுல வெற்றி பெறணும். ரெண்டு தேர்வு இருக்கும், பிராக்டிக்கல் இருக்கும், தியரியும் இருக்கும். அதனால அதுல சில மாணவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, நல்ல திறமை இருக்கும், ஆனா இந்த மாதிரி எக்ஸாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் சிலருக்கு பயம் வரும். ஆனாலும் எல்லா மாணவர்களும் அதுல பாஸ் பண்ணிடுவான்.
0: அதாவது மித்த துறை மாதிரி இல்லாம ஒரு படிச்சோம் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இல்லாம இந்த இசைத்துறையில வந்து தியரிட்டிக்கலாவும் நிறைய படிக்க வேண்டிய இருக்குன்னு சொல்றீங்க
1: மேடம். தியரியும் உண்டு, பிராக்டிக்கலும் உண்டு. அதுக்கு எக்ஸாமினரும் வெளியில இருந்து யூனிவர்சிட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது

0: முறையே தேர்வு நடக்கும். அந்த மதிப்பெண்களும் பல்கலைக்கழகம் திருப்பி மதிப்பெண்கள் அனுப்புவாங்க. இதுவரைக்கும் நல்ல தேர்வு முடிவுகள் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்திருக்குது.
1: சரிங்கய்யா.
0: மாணவர்கள் மிக அருமையா செய்யறாங்க, ஆசிரியர்களும் மிக அருமையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து
1: நீங்களும் மிக அருமையா வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிச்சிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க ஐயா. அதற்கு முன்பாக கோடை பன்மலை 100.5
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
10: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
9: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
10: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
9: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
10: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
13: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
12: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
2: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 96594-65329.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்,
5: ஆர்கேஜி நெய்,
3: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: வழங்கிய வானவில்,
0: இணைந்து வழங்கியோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வானவில்.

0: 9:32 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்றைக்கி உங்களுக்காக தந்துட்டு இருக்கு. பாட்டும் பரதமும் குறித்த கல்வி வேலைவாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அன்பு உறவுகள் வாங்க கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-4542 இணைத்து 24 24 26 24 24 29 290 330 333 அப்படின்ற எண்களில் இப்போ சிறப்பு விருந்தினர் ஐயாக்கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி. ஐயா, இப்போ வந்து பொதுவாக பெண்கள் தான் பரதம் கற்றுக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி ஆண்களும் இந்த துறையில் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கலைஞர்கள் வந்து இப்போ பரதநாட்டிய கலைஞர்களா இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மாணவர் வந்து பரதம் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அவருக்கு பெண்ணுக்கு இணையா நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குங்களா?
1: கண்டிப்பா மேடம், எங்க கல்லூரியில நிறைய மாணவர்களும் படிக்கிறாங்க. மாணவிகள் பெருவளவு மாணவிகள் தான், மாணவர்கள் கொஞ்சம்
0: குறைவுதான்.
1: இருந்தாலும் அவங்களும் சொந்த காலில் நிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பட்டம் அவங்களுக்கு உதவி செய்யுது. சிலர் வந்து என்ன செய்யறாங்க, படிக்கும் போதே எங்க கல்லூரியில பார்ட் டைம் ஸ்கூல்ல டீச் பண்றாங்க.
0: சிறப்பு
1: அதுலயும் அவங்க படிக்கும் போதே ஏர்ன் வைல் லேர்ன் சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ல அவங்க வந்து படிச்சுக்கிட்டு பிஏ படிச்சுக்கிட்டு மாலை நேரத்துல டீச்சராகவும் டீச் பண்றாங்க. காலையில மாணவரா இருப்பாங்க, ஈவினிங் டீச்சரா மாறிடுவாங்க. இது மற்ற கல்லூரியில இந்த வாய்ப்பு இருக்காது. அது இல்லாம சொந்தமா அவங்க அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்களே நடத்துவாங்க, அதுலயும் அவங்க ஏர்ன் பண்ணலாம்.
0: அகாடமி வச்சு நடத்துறாங்க, அவங்க வந்து பயிற்சி குடுக்கறதன் மூலமா அவங்க பண்ற தப்புகள்லாம் அவங்களுக்கு பழக்கத்துக்கு வரும் அப்படின்னு நிறைய சொன்னீங்க.
1: அது மட்டும் இல்ல மேடம், எங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்டுடியோ, ஸ்டுடியோ, அதுல வந்து இந்த மாணவர்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம்.
0: ஓ,
1: சிறப்பு. சொந்தமா யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம்.

0: அவங்களுடைய பாடல்கள் நிறைய கடந்த ஆண்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. மத சம்பந்தப்பட்டது, சமூக சம்பந்தப்பட்டது, எலெக்ஷன் சமயத்துல அவேர்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணாங்க.
1: இசை வகுப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வகுப்பறை இருக்கும், ஆனா அதுல உங்க இதுல வந்து ஸ்டுடியோவே இருக்கு, அதுல நீங்க பாடலாம் பாடி நீங்களே வந்து தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ அரை மணி நேரத்திற்கு அப்புறமா ஒரு முதல் நேயர் நம்ம கூட இணைப்புல இணைய காத்திருக்கிறாங்க ஐயா. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: பேச்சு 10வது படிச்சு 10th படிச்சு.
0: சரி சரி,
2: நீங்க என்ன படிக்கணும்? நான் படிச்சு
0: 10th முடிச்சிருக்காங்களா?
2: ஆமா.
0: இந்த கல்லூரியில சேரணும்னா பிளஸ் டூ அடிப்படை தகுதி.
2: சரிங்க.
0: அந்த ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச உடனே அவசியம் வர சொல்லுங்க.
1: நன்றிங்கய்யா. அவர் வானொலியில வந்து நிகழ்ச்சி கேட்காம இணைப்பை ஏற்படுத்திருக்கிறாரு. அதாவது பொதுவா வானொலி நிகழ்ச்சியில தினம் தினம் வந்து இந்த மாதிரி கல்வியாளர்கள் வந்து அடுத்து மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்றது சம்பந்தமா பேசுவாங்க, அது தொடர்பாக வந்துட்டாங்க. இருந்தாலும் மகிழ்ச்சிங்க ஐயா. மீண்டும் ஒரு கேள்வி உங்ககிட்ட, நுண்கலைக்கும் கவின்கலைக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கய்யா? அதாவது வந்து இது கற்பனை சார்ந்த படிப்பு இல்லையா?
0: நுண்கலை அப்படிங்கிறது நிகழ்த்துக்கலை. உதாரணத்துக்கு இசை, நடனம், நாடகம், எதெல்லாம் மேடையில நிகழ்த்தப்படுதோ அது எல்லாமே நுண்கலையில வந்துடும். கவின்கலைங்கிறது சிற்பம், ஓவியம், கைவினை பொருட்கள் வடிவமைத்தல், இதெல்லாம் கவின்கலையில வந்துருது. இங்கிலீஷ்ல வந்து அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரே டைட்டில் கொடுத்தாங்க. ஆனா நம்ம இப்படி பிரிச்சு பாக்குறதுனால இப்ப எங்க கல்லூரி வந்து கவின்கலை கல்லூரி கிடையாது, நுண்கலை கல்லூரி.
1: நிச்சயமாக.
0: ஆமா, நாங்க சார்ந்திருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து நுண்கலை மற்றும் கவின்கலை கல்லூரி.
1: ஓ, சிறப்பு.
0: மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய சிற்பக்கலை கலைக்கூடம் இருக்கு பாருங்க.
1: ஆமா,
0: அந்த மாணவர்கள் அவங்க கல்லூரி எல்லாம் வந்து எங்க யூனிவர்சிட்டியோட அப்ளைட்.
1: ஓ, சிறப்புங்க. அருமை அருமை.
0: பெயிண்டிங், ஓவியம், தியேட்டர் ஆர்ட், இந்த மாதிரி நாடக மன்றம் எல்லாம் இருக்காங்க
1: இல்லையா,
0: அவங்க வச்சிருக்க கலைக்கூடங்கள் எல்லாமே கூட எங்க யூனிவர்சிட்டியில அப்ளிகேட். அப்படிங்கும்போது நாங்க வந்து நுண்கலையில கான்சென்ட்ரேட் பண்றோம், இசை, நடனம், அந்த மாதிரி.
1: அருமையா சொன்னீங்கய்யா. அதாவது கேட்கிற நேயர்களுக்கு ஒரு இசை கல்லூரிக்கு போனா வந்து ஆட சொல்லி தருவாங்க, பாட சொல்லி தருவாங்க, இசை கருவிகள் வாசிக்க சொல்லி தருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இப்ப வந்து வித்த துறை மாதிரி இல்லாம இந்த இசைத்துறையில வந்து முழுக்க முழுக்க பயிற்சி அப்படின்றதான் வந்து முதன்மையா கருதப்படுது. அந்த வகையில இந்த சாதகம் பண்ணுவாங்க இல்லையா, தண்ணியில இறங்கி சாதகம் பண்றது, அதெல்லாம் வந்து அப்படி பண்ணாதான் வருமா அதெல்லாம் பாடல்கள் எல்லாம்?
0: மாணவர்கள் காலையில அதிகாலையில 5:30 எழுப்பி விட்டுருவோம். அவங்க எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்க சொல்றேன், பேச்சாளர் எப்படி தெரியும் தெரியல. ஆனா எல்லாரையும் நாங்க கல்லூரியில் சொல்றது காலையில பயிற்சி செய்யுங்க,
1: அப்படியே ஒரு இனிமையான பொழுதா இருக்கும்.
0: ஆமா ஆமா, அது இங்க கல்லூரி வளாகம் வந்து பயிற்சி செய்வதற்கு ரொம்ப அருமையான ஏற்ற வளாகம், அமைதியா இருக்கும். நீங்க பாட்டு கத்து பாடலாம், நடனம் உங்க வகுப்பறைக்கே போய், மிகப்பெரிய கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட வகுப்பறை எல்லா வகுப்பறையிலும் இருக்கு, அது அவங்க பயன்படுத்திட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஆமா, காலையில அவங்களுக்கு சூடா ஏதாவது டீ காஃபி ஏதாவது கொடுத்துருவோம்.
1: பரவாயில்ல,
0: பயிற்சி செய்யலாம்.
1: பாருங்க மாணவர்களே, டீ காஃபிலாம் கொடுத்து உங்களை வந்து பயிற்சிக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இசை சார்ந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா வந்து இந்த கல்லூரியில சேரலாம் அப்படின்னு வந்து ஐயா நம்ம கூட இணைஞ்சுக்கிறாங்க. ஐயா தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக கொடிப்பந்தலை 100.5.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். GRT

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418877411.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: திருச்சி சாரதாஸ்
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: இந்த மாதிரி தியாகராஜரின் தெய்வ கீர்த்தனங்கள்லாம் நானும் பாடணும்னு ஆசைப்படுறேங்க. ஆனால் வந்து எப்படி பயிற்சி எடுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, யாரெல்லாம் வந்து போய் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்றவங்களுக்காக தான் இப்போ வானவில் நிகழ்ச்சி அழகான தலைப்பில் வந்துட்டுருக்கு. நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சு அருமையான தகவல்களை பகிர்ந்துட்டுருக்கிறாங்க திருச்சி கலை காவேரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் செயலர் அருட்பணி எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள். ஐயா, இப்போ வந்து மீண்டும் ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்பாக எங்கள் நேயரை இணைஞ்சிருக்கிறாங்க, கேட்டலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் மேடம்.
2: திண்டுக்கல்ல இருந்து டி உமாதேவி மேடம். வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
2: ஐயா, நான் வந்து மேடை கச்சேரிகள்ல பாடிட்டு இருக்கேன் ஐயா. இந்த குரலை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னங்க ஐயா ஒரு அறிவுரை சொல்லுங்க ஐயா.
3: வாங்க கலைக்காரத்துல இருந்து ஜாயின் பண்ணுங்க
2: ஐயா. எனக்கு 34 ஆகவே ஆகிறது ஐயா.
1: அதாவது வயது வரம்பு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா.
3: ஆமா ஆமா, வரலாம், நீங்க தாராளமா வரலாம். திருச்சி பக்கத்துல ஒரு வீடு எடுத்துக்கோங்க. தங்கி நீங்க வந்து தாராளமா வந்து கற்றுக்கலாம்.
2: அப்படிங்களா?
3: மட்டும் ஆர்வம் இருந்தா போதும், எங்க ஆசிரியர்கள் உங்களை செருக்கி உருவாக்கிடுவாங்க.
1: சிறப்பு. அதாவது ஒரு மேடை கச்சேரிகளில் பாடக்கூடிய வளர்ந்து வர பாடகர் பாடகிகளுக்கு எல்லாருமே வந்து கேட்ட உடனே இப்படிலாம் பயிற்சி பண்ணுங்க, அப்படிலாம் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் நேரடியாக வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து செதுக்கி சிற்பமாக தந்துடும் அப்படின்னு வந்து ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க. அதாவது வந்து உங்களுடைய கல்லூரியில் நாங்கள் கேள்விப்பட்டோம், முன்னாள் மாணவர் அமைப்பு அப்படின்னு ஒன்று செயல்படுது அப்படின்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
3: கண்டிப்பா மேடம். முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் கல்லூரிய வளர்ச்சிக்கு. அவங்க ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 2வது வாரம் வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேல அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து. ஒருத்தர் அவங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அதை அப்ரிசியேட் பண்ணிக்கிறது, அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, கல்லூரிக்கு ஏதாவது தேவைன்னா வந்து செய்தி கொடுக்கறது. இப்போ கல்லூரி வளாகத்துல ஒரு சிற்பங்கள் எல்லாம் வச்சோம், இசை நாட்டிய சிற்பங்கள் எல்லாம், அதெல்லாம் அவங்களே ஸ்பான்சர் பண்ணி மிக அருமையா செஞ்சு கொடுத்தாங்க. அரங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெம்பிள் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லி, உள்ள அரங்கத்துக்குள்ள போனா ஒரு சாதாரண ஹால் இருக்கக்கூடாது, ஒரு நம்ம இந்திய பாரம்பரியத்துடைய அடையாளங்களோட அழகான ஒரு ஹால மாத்த ட்ரை பண்ணோம். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. முன்னாள் மாணவர்கள் எங்களுடைய

0: கல்லூரியோட இன்னும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போல எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்குனாலும் உடனே குரூப்ல போட்டுருவாங்க. இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு வேலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் மாணவர்கள் இப்ப இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். அந்த குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு.
1: சிறப்புங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது மீண்டும் ஒரு கேள்வியாக, உங்களுடைய கல்லூரியில ஆசிரியர்களோட தகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது பாடப்பிரிவுகளை சொல்லித்தரதை தாண்டி இசையை வந்து நம்ம கத்து கொடுக்கணும் அப்படின்றது, நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க பாடுறவங்க கிட்ட இருந்து அது வந்தா மட்டும்தான் அது முடியும். பரதமா இருக்கட்டும், இசை கருவியா இருக்கட்டும், அது எந்த அளவுல வந்து மாணவர்களுக்கு வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து சொல்லித்தராங்க?
0: இந்த கல்லூரியை முதல்ல கல்லூரி ஆறுக்கு முன்னாடி ஒரு இசைப்பள்ளியா இருந்துச்சு இல்லையா, தொடங்கி வச்ச ஒரு டாக்டர் கே ஜே யேசுதாஸ்
1: தான்.
0: அது போல எம்ஏ பாடப்பிரிவு வந்து தொடங்கி வச்சது நாட்டிய பெருவி திருமதி வைஜெயந்தி மாலா பாலி. அந்த மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் வந்து தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, இசையிலயும் சரி நடனத்திலயும் சரி மொத்தம் 10 கைட்ஸ் இருக்கிறாங்க. முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களை வழிநடத்த அதிகமான கைட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரியும் கலைக்காவரி நுண்கலை கல்லூரி தான்.
1: நிச்சயமையா, அதாவது நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கேக்குறப்பவே வந்து எந்த துறையில இருந்தாலுமே பரவாயில்ல, கலைக்காவரியில போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: அம்மா வணக்கம். அம்மா, என்னோட பேர் பிரபு, நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க. சிறப்பு விருந்தினர் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா சொல்லுங்க. பிரபு,
2: நான் நம்ம கல்லூரியில படித்த மாணவர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க ஐயா.
0: சரிங்க ஐயா,
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம கல்லூரி சார்ந்து இன்று நிகழ்வு நடத்துறது.
0: ரொம்ப நன்றி,
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலை பண்பாட்டு துறைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கும் பள்ளிகள் சார்ந்து போட்டிகள் நிறைய நடத்துவாங்க ஐயா. அதுல வந்து நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் போது நம்ம கல்லூரியில படித்த ஒரு மாணவர் தான் வந்து எனக்கு இந்த பாட்டு வந்து பயிற்சி கொடுத்தாருங்க ஐயா. அது மூலமா நான் மாநில அளவுல பரிசு எல்லாம் பெற்றேங்க ஐயா.
0: சூப்பர் சூப்பர்
2: ஐயா. எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க ஐயா.
0: கேளுங்க கேளுங்க ஐயா.
2: இப்போ கிளாசிக்கல் அதாவது கர்நாடக சங்கீதம் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் பயிற்சி தரீங்க, வெஸ்டர்னும் உண்டுங்களாங்க நம்ம கல்லூரியில?
0: அதாவது கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் மாலை பகுதி நேர பள்ளியில வெஸ்டர்னும் படிச்சுக்கலாம்.
2: வெஸ்டர்ன்
0: கீபோர்டு கத்துக்கலாம், வெஸ்டர்ன் கத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரினிட்டி காலேஜ், லண்டன்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜோட நாங்க அப்ளிகேட் பண்ணி அந்த கலைக்காவரி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லி ஈவினிங் 5-7 நடத்துறோம்.
2: ஓகேங்க ஐயா. இன்னொரு கேள்வி, ஈவினிங் ஐயா நாங்க வந்து பணியில இருக்கோங்க ஐயா. எங்களை மாதிரி பணியில இருக்கவங்க கத்துக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள்லாம் இருக்குங்களா ஐயா?
0: இது நீங்க வந்து கல்லூரியில படிக்க முடியும், எங்களுக்கு ஆன்லைன்ல படிக்கிற வசதி. ஒருவேளை ஒரு டீச்சர்ஸோட நீங்க தனிப்பட்ட வசதியில பேசி
1: சிறப்பம்சங்கள் வந்து கலைக்காவிரியில இருக்கு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஐயா கிட்ட பேசலாம், நீங்கள சந்திக்கலாம் முன்பாக.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: ஓட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி
0: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
0: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
1: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
0: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
1: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
0: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
1: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
0: ஓட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: தொடர்புக்கு 9659465329.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

0: 1:53 ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சோங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட மீண்டும் ஒரு கேள்வியாக, ஐயா இந்த இசைத்துறையில வந்து நம்ம படிச்சோம், இந்த இசைத்துறையை வந்து நம்ம வாழ்க்கையா எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெளிநாட்டுகள்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா?
1: நிச்சயமா மேடம், எங்களுடைய மாணவர்கள் வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல வேலை செய்யறாங்க. ரீசெண்டா கத்தார்ல ஒரு மாணவி
0: சேர்ந்திருக்கீங்க,
1: நல்ல சேலரி, ஒர்க் பண்றாங்க துபாயில, லண்டன்ல, ஷார்ஜால, நிறைய இடங்கள்ல அவங்களும் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாங்க. கணவர் ஏதாவது துறையில வேலை செய்வாரு, இங்க படிச்சவங்களா இருப்பாங்க, டக்குன்னு ஒரு ஸ்கூல ஸ்டார்ட் பண்ணி சொந்த கால நிக்கலாம்.
0: சிறப்புங்க. அதாவது இசை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இதமான ஒரு வேலையும் கூட, மனசுக்கு ஈஸியான ஒரு வேலையும் கூட, அழுத்தம் இல்லாத வேலையும் கூட சொந்த கால நிக்கலாம். யாரும் எதிர்பார்க்காம
1: மன அழுத்தம் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்குல்ல மேடம், அந்த இதுக்கு வந்து இசையும் நடனமும் ஒரு மனதை பக்குவப்படுத்தி அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான.
0: நிச்சயமாக இப்போ இந்த நிகழ்ச்சியில கூட நம்ம இத்தனை பாடல்கள் கேட்கிறப்போ நம்மள மீறி ஒரு ஆனந்தம் வெளிப்படுது இல்லையா? சிறப்புங்கய்யா. இப்ப வந்து முறையா சங்கீதத்தை கத்துக்கணும், இதெல்லாம் வந்து முக்கியமான சில கோட்பாடுகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னா?
1: இசை நடனமும் கத்துக்கிறது எல்லாருக்கும் வந்துடாது, அதுல ஆர்வம் இருக்கலாம், இருந்தாலும் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்.
0: சிறப்பு.
1: போன வருஷம் பாருங்க, 700,000 மேல மாணவ செல்வங்கள் பிளஸ் டூ பாஸ் பரிசு எடுத்தாங்க, ஆனா ஒரு 500 பேர் தான் இந்த நுண்கலைக்கு வந்தாங்க. எங்க கல்லூரி உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 23 கல்லூரிகள் எல்லாத்துலயும் சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை பார்க்கும்போது 500 பேர் தான் வருது. அப்ப எல்லாருமே இந்த துறைக்கு வரதில்லை, பெக்யூலியர் ஃபீல்டு.
0: சிறப்புங்க.
1: ஆமா, அதனால ஒரு அது வந்து நம்ம ஆர்வத்தை நெறிப்படுத்தி அந்த ஆசிரியர்கள் மிக அருமையா வந்து அவங்களை உருவாக்குறாங்க. அதுக்கு மாணவர்கள் வந்து பயிற்சி செய்யணும்,
0: அவ்வளவுதான்.
1: ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அது இவங்க பயிற்சி செய்தாங்கன்னா மேல வந்துடலாம்.
0: சிறப்புங்க. அதாவது இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து ஆர்வமும் பயிற்சியும்.

0: மட்டும்தான் இந்த துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தை வந்து நெருங்கிட்டு இருக்கிறோங்க ஐயா. இப்போ உங்கள் கல்லூரிகள் வாங்கின விருதுகள்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிறப்பு விருதுகள்லாம் பெற்றிருக்கு அப்படின்னா.
1: எங்க கல்லூரி வந்து 2000வது ஆண்டுல தமிழ்நாட்டுல சிறந்த நுண்கலை கல்லூரி அப்படின்ற ஒரு விருதை வாங்கி இருக்குது. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் மாணவ சங்கம் நிறைய பேரை உருவாக்கி பல்வேறு இடங்கள்ல அவங்க விருதுகள் பெறுவது எங்களுக்கு பெருமையா
0: மகிழ்ச்சி. இப்ப கூட உங்களுடைய மாணவர் வந்து தொலைபேசியில பேசினாரு.
1: ஆமா, நேக்ல வந்து நாங்க 3 முறை அப்பியர் ஆயிருக்கிறோம். இப்போ 4வது வரைக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். அதுல ஏ கிரேட் வாங்கியிருக்கிறோம். ஆமா, அது ஒரு பெருமை. ஆமா, ஆசிரியர்கள் அதுக்காக ரொம்ப அருமையா உழைக்கிறாங்க. ஆமா, முதல்வருடைய வழிநடத்தல எல்லா ஆசிரியர்களும் மிக அருமையாக நேக்ல நல்ல கிரேடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன தேவையோ அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ, ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் கான்பரன்ஸ் ஹால், டிஜிட்டல் லைப்ரரி, எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அது போல மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் அவங்க என்னென்ன வசதிகள் கேட்கிறாங்களோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம்.
0: சிறப்பு சிறப்பு.
1: அக்சசிபிள் டாய்லெட், லைப்ரரியில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9000 மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. அதுல மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரைலி மெத்தட் வந்து அதை நான் அறிமுகப்படுத்திருக்கிறோம். அவங்களுக்காக ரேம்ப், வீல்சேர் அக்சசபிலிட்டி எல்லாமே கொடுக்கணும்.
0: அருமை அருமை.
1: அத விட அவங்க தினமும் ஹாஸ்டல்ல இருந்து கல்லூரிக்கு ஃப்ரீயா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கறோம்.
0: அருமைங்க ஐயா. அதாவது இசைத்துறையை எடுத்தா இத்தனை வசதிகள் இருக்குங்க அப்படின்னு செஞ்சு தரக்கூடிய முதல்வரை வந்து நாங்க இன்னைக்குதான் பாக்குறோம்.
1: இதோட மேடம், தமிழக அரசுடைய கலை பண்பாட்டுத்துறை மாதந்தோறும் 500 ரூபாய் மாணவருடைய அக்கௌண்ட்டுக்கே போட்டுறாங்க. நம்ம எல்லா மாணவர்களுக்கும்
0: அது மிகப்பெரிய விஷயம்.
1: தமிழ் புதல்வன், அந்த நான் முதல்வன் போல திட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய பணமும் வாங்கி கொடுக்கறோம்.
0: நன்றிங்க நன்றிங்க, அருமையா சொன்னீங்க.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து எது வாங்கி மற்ற கல்லூரியில கொடுக்கற அதே போல கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி மாணவர்களுக்கு அது கிடைக்குது.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இவ்வளவு நேரம் அருமையா எங்களுக்கு பொறுமையா ரொம்ப எளிமையா இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. இசை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஆளா சாதிக்கலாம், பெருசா வரலாம், சொந்த காலில் நிக்கலாம். ஆனா அதற்கு மிக முக்கியமானது ஆர்வமும் பயிற்சியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இறுதியாக ஒரு கேள்வி, உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களுடைய கல்லூரியை தொடர்பு கொள்ளணும்னா ஏதாவது அலைபேசி எண்கள் கிடைக்குமாங்க ஐயா?
1: கண்டிப்பா மேடம்,
0: சொல்லுங்க.
1: எங்களுடைய இணையதளம் www.kalaikaveri.in. அந்த இணையதளத்துல போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம்.
0: சரிங்க.
1: கல்லூரி பத்தி இன்னும் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அலைபேசி 9940677283.
0: நன்றிங்கய்யா, இவ்வளவு நேரம் நேர்களுக்காக இணைந்திருந்திருக்கு. எங்கள் கோடை பண்பலை சார்பாக, அத்துணை நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறோம்.
2: கோடை பண்பலின் 1.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கிய வானவில்
0: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர்கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார், கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடரும். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று

மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

வர மே 26 கொடைக்கானல் தினம் கொண்டாடப்பட இருக்கு. இந்த நேரத்துல கொடைக்கானலுடைய வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்குமேனு தோணுச்சு. இந்த வார நிகழ்ச்சியில கொடைக்கானலுடைய வரலாற்று பக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
5: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
6: மலைகளின் இளவரசி அப்படின்னு வர்ணிக்கப்படுற கொடைக்கானலுக்கு நாளை பிறந்த தினம். அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி கொடைக்கானலுடைய வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு.

வியாபாரம் செய்யறதுக்காக இந்தியா வந்த ஆங்கிலேயர்கள் இங்கிருந்த சூழ்நிலையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்தி ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு சமவெளி பகுதிகளினுடைய தட்ப வெப்பம் பொருத்தமானதாக இல்லை. இங்கிலாந்தினுடைய குளிர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய மாறி மாறி வரக்கூடிய தட்ப வெப்பத்துக்கும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதனால குளிர் பிரதேசங்களான மலைப்பகுதிகளை நோக்கி தங்களுடைய இருப்பிடங்களை அமைக்கணும்னு புது இடங்களை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அதுல தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமானது ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுற உதகமண்டலம், அப்புறம் நம்ம கொடைக்கானல். கொடைக்கானல் நகரம் ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகுதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே கொடைக்கானல் பகுதி இருந்திருக்கு. நம்ம சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், தொல்பொருள் சான்றுகள் தான் அதற்கு சாட்சி. பெருங்கற்காலத்துல கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில ஆதிகால மனிதர்கள் குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. அதற்கான தடயங்கள் இன்னமும் அங்க இருக்கு. உதாரணமா பேத்துப்பாறை கிராம பகுதியில ஆதிகால மனிதர்களுடைய கல் திட்டைகள் காணப்படுது. கல் திட்டைகள் அப்படின்றது என்னன்னா, பெருங்கற்காலத்துல இறந்து போன மனிதர்களை புதைச்சு அந்த இடத்துல பகலை வடிவுல இருக்கக்கூடிய கற்களை நட்டு வைப்பாங்க. அதுக்கு பேரு தான் கல் திட்டைகள் அல்லது கற்திட்டைகள் அப்படின்றது. இதே மாதிரியான கல் திட்டைகள் தாண்டிக்குடி பகுதியிலையும் இருக்கு. அந்த பக்கம் போகும்போது கட்டாயமா பாருங்க. இயற்கையோடு ஈந்து வாழக்கூடிய பழியர் பழங்குடியின மக்கள் தான் இந்த கோடை மலையினுடைய பழங்குடிகள்.

0: தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.
1: காட்டு புலி அடிச்சு காட்டு ராசா வரா வராண்டா, வீட்டுக்கு ஒருத்தம் வந்து வெற்றி

குடிக்கானல் இந்த வார்த்தை மறுவிதான் கொடைக்கானல் அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு வருதுன்னு கொடைக்கானலுக்கான பெயர் காரணமாக சொல்றாங்க. இன்னொரு தரப்பு கொடை அப்படின்னு சொன்னா பரிசு, கானல் அப்படின்னு சொன்னா அடர்ந்த வனம்.

வனத்தின் பரிசு அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடிய வகையில இந்த கொடைக்கானல் அப்படின்ற சொல் உருவானதாக சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் கொடைக்கானல் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமானதாகத்தான் இருக்கு. அந்த கொடைக்கானலினுடைய வரலாற்று பக்கங்களை தான் நம்ம புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கோடி பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். அன்றைய கொடைக்கானல் பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடிகள் ஒரே இடத்துல தங்கி வேளாண்மை செய்யறவங்க கிடையாது. இடம் விட்டு இடம் நகர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி தங்களுக்கான குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்தி வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பழங்குடிகள் தாங்கள் சேகரிச்ச பொருட்களையும் விளைவிச்ச பொருட்களையும் பண்டமாற்று முறையில வைக்கிறதுக்காக சமவெளி பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் வெள்ளக்கவி, கும்பக்கரை, பெரியகுளம் பாதை உருவாகி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு பொருத்தமான குளிர் பிரதேசத்துல இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆய்வு பணிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய காலடி தடங்கள் கொடைக்கானல நோக்கி நகர ஆரம்பிச்சது. மே 26 கொடைக்கானல் தினம். அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி கொடைக்கானலினுடைய வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. தங்களுக்கு பொருத்தமான குளிர் பிரதேசங்களை தேடிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் முதல்ல காலடி வச்சது உதகமண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற ஊட்டியில. ஊட்டி ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அதனுடைய கட்டமைப்பை பாக்குறப்பவே நீங்க புரிஞ்சுக்க முடியும். உதகமண்டலத்தினுடைய அழகுல மயங்கி போன அவங்க கொடைக்கானல பெருசா கண்டுக்கல. 1821 ஆங்கில நில சர்வேயராக இருந்த லெப்டினன்ட் B.S. வார்ட் என்பவருடைய தலைமையில நீலகிரி, ஆனைமலை, ஏலகிரி, பழனி மலைகள்ல ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. கும்பக்கரை அருவியின் வழியா அப்போ கொடைக்கானலுக்கு மேல ஏறி வந்திருக்காங்க. அப்ப அது மட்டும்தான் பாதையாகவும் இருந்திருக்கு. கும்பக்கரை அருவிக்கு மேல வெள்ளக்கவி அப்படின்ற இடத்துல தங்களுடைய ஓய்வுக்காக ஆங்கிலேயர்கள் தங்கி இருந்திருக்காங்க. அப்படியே அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வளம் பெற ஆரம்பிச்சது. லிரில் ஃபால்ஸ் அப்படின்ற பாம்பாறு பகுதியில ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி நிரந்தரமாக தங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் காலங்கள் ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து மேல வந்து செண்பகனூர் அடுக்கம் பகுதியில 1834 மதுரை ஜில்லாவினுடைய துணை ஆட்சியராக இருந்த J.C. ராட்டன், சென்னை மாகாண உறுப்பினராக இருந்த C.R. காட்டன் இந்த ரெண்டு பேரும் ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி தங்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல 1845 அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த மத போதகர்கள் கொடைக்கானல்ல குடியேற ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் கொடைக்கானல் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால பம்பாய் சோலை அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துல தங்களுடைய குடியிருப்பு பகுதியை கட்ட ஆரம்பிச்சு வாழ தொடங்கினாங்க. இதுதான் கொடைக்கானல் அப்படின்ற நகர் உருவாவதற்கான ஆரம்ப புள்ளி. இது நடந்தது 1845 மே 26 தேதி. இந்த தேதியைத்தான் கொடைக்கானலுடைய பிறந்த தினமாக, அதாவது கொடைக்கானல் தினமாக கொடைக்கானல் பகுதி மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம கொடைக்கானலுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கொடைக்கானல். தொடர்ந்தும் கேளுங்க, இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: ஆர்கேஜி நெய்,
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

கொடைக்கானலின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள். இதமாக வீசக்கூடிய பனிக்காற்று, உயர்ந்தோங்கிய மரங்கள், கீச்சிடும் பறவைகள்,

பச்சை பசேல்னு பட்டாடை போர்த்தன மாதிரியான காணகம். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் இப்பவே இவ்வளவு அழகு அப்படின்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? 1845 பிறகு நிறைய ஆங்கில அதிகாரிகள் கொடைக்கானல் நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. கொடைக்கானல் பகுதியில தங்களுடைய குடியிருப்புகளை கட்டி வாழவும் தொடங்கினாங்க. 1909 வெளியிடப்பட்ட எ கைடு டு கொடைக்கானல் அண்ட் இட்ஸ் ஹிஸ்டரி அப்படின்ற புத்தகத்துல பள்ளிக்கூடம், தபால் நிலையம், பொழுதுபோக்குக்கான கிளப், தேவாலயங்கள் உட்பட 150 வீடுகள் கொடைக்கானல்ல இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. பெரும்பாலான வீடுகள் தெளிந்த நீரோட இருக்கக்கூடிய ஓடைகளுக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்தவங்க தங்களுடைய தேவைக்காக சதுப்பு நில பகுதிகளில் மண் தடுப்புகளை உருவாக்கி ஓடை நீரை தேக்கி செழிப்பான பகுதிகளாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. கொடைக்கானல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லோருக்குமே முதல்ல ஞாபகத்து வரக்கூடிய ஒரு இடம் கொடைக்கானல் ஏரி. கொடைக்கானல் லேக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய இந்த ஏரி 60 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு. இது உருவானதும் கூட ஒரு சுவாரஸ்யமான வரலாறு தான். அது என்ன அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1863 மதுரை கலெக்டராக இருந்த சர்வியர் ஹென்றி லெவிஞ்ச் அப்படின்றவரு தான் இந்த ஏரிய உருவாக்கினாரு. சதுப்பு நிலத்திலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீருக்கு மத்தியில மண்ணாலான ஒரு தடுப்பணைய கட்டி இந்த ஏரிய அவரு உருவாக்கி இருக்காரு. இந்த ஏரியில படகு சவாரி செய்யணும் அப்படின்றதுக்காகவே ஹென்றி லெவிஞ்ச் தூத்துக்குடியிலிருந்து படகுகளை கொண்டு வந்திருந்திருக்காரு. அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு விருட்சமாகி ஆலமரமா நிக்கிது. கொடைக்கானலுடைய வரலாற்றுல ஹென்றி லெவிஞ்ச் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர். அவரை பத்தி இன்னும் கூடுதல் செய்திகள் கைவசம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். கொடைக்கானல் ஏரிய உருவாக்கின அந்த ஹென்றி லெவிஞ்சினுடைய நினைவாக ஏரி கரையில இருக்கிற நகராட்சி கட்டடத்தினுடைய பின்புறம் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டு இருக்கு. அடுத்த முறை இந்த பக்கம் வரும்போது கட்டாயமா அதை பார்த்துட்டு போங்க. இப்ப ஏரியில படகுல போலாமா?

0: 70s ல கட்டனதுல. ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
7: எதிர்வரும் கொடைக்கானல் தினத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில் கோடை பண்பலையில் நேற்றைய நிமிடங்கள் கொடைக்கானலை பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கொடைக்கானல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே வித்திட்டவர் அன்றைய மதுரை ஜில்லாவின் கலெக்டராக இருந்த சர் வியர் ஹென்றி லெவின்ச் அப்படின்றவர். அவருடைய நினைவா வெள்ளக்கவி அப்படின்ற கிராமத்துல அவருக்காகவே ஒரு கோயில் எழுப்பப்பட்டு மக்கள் வழிபாடு செய்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய பிள்ளைகளுக்கும் லெவின்ச் துரை அப்படின்னு பேரு வச்சும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. ஆங்கிலேய அதிகாரிகள்ல இப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. நம்ம சென்னையினுடைய வரலாற்று பக்கங்களை சொல்றப்போ சர் தாமஸ் மன்ட்ரோ அவர்களுக்கும் நினைவு சிலை வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க கூடும் நான் நினைக்கிறேன். கொடைக்கானல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடியும் கூட சில வரலாறுகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1908 மதுரை வனத்துறை அலுவலராக இருந்த ஆங்கில அதிகாரியான HD பிரையண்ட் அவர்களுடைய முயற்சியால சுமார் 20 ஏக்கர் பரப்பளவுல தாவரவியல் பூங்கா உருவாக்கப்பட்டுச்சு. அவரின் நினைவாகவே அந்த பூங்காவுக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டது. பிரையண்ட் பார்க் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்ற அந்த பிரையண்ட் பூங்கா தான் அது. பழங்கால மரங்கள் மட்டும் இல்லாம 300க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இந்த பூங்காவில் வளர்க்கப்படுது. குறிப்பா ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள்ல இங்க பூத்து குலுங்குற பூக்களை பாக்குறப்போ நம்ம மனசுலயும் சந்தோஷம் பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்ல, HD பிரையண்ட் அவர்களுடைய காலகட்டத்துல தான் புற்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஊசி மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பைன் மரங்களை நடக்கூடிய திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு உயர்ந்தோங்கி இருக்கிற மரங்கள்ல பலது அவருடைய காலகட்டத்துல நடப்பட்டதுதான். 1895 மலர்கள், பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட பல உயிர்களையும் காட்சிப்படுத்தக்கூடிய செண்பகனூர் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடைக்கானலுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் போக்குவரத்து வசதி. 1875 சென்னை திருநெல்வேலி ரயில் போக்குவரத்து பாதையில கொடைக்கானல் போறதுக்காகவே கொடை ரோடு அப்படின்ற ரயில் நிலையம் அம்மை நாய்க்கனூர்ல ஏற்படுத்தப்பட்டுச்சு. அங்கிருந்து கொடைக்கானல் 80 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. கொடை ரோடு ரயில் நிலையத்திலிருந்து 60 கிலோமீட்டருக்கு மாட்டு வண்டியில பயணம் செய்யணும். மாட்டு வண்டியில பயணம் செஞ்சு கிருஷ்ணமா தோப்பு அப்படின்ற இடத்துக்கு வந்து அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு குதிரையிலேயோ அல்லது பல்லக்கிலேயோ அல்லது கால்நடையாகவோ தான் கொடைக்கானலுக்கு அப்ப வந்திருந்திருக்காங்க. கேட்கும் போதே பிரமிப்பா இருக்குல்ல. நிச்சயமா கொடைக்கானலுடைய வளர்ச்சிக்கு அந்த ரயில் போக்குவரத்து மிக முக்கியமான ஒரு காரணம். தொடர்ந்து கேளுங்க, இது கூட

மே 26 கொடைக்கானல் தினம், கொடைக்கானல் பிறந்த தினம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி கொடைக்கானலுடைய வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. கொடைக்கானல் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆங்கிலேயர்களை வரலாறு இன்றைக்கும் ஞாபகம் வச்சிருக்கு. கொடைக்கானலுக்கு எப்படி சிரமப்பட்டு அந்த காலத்துல வந்தாங்க அப்படின்றத நம்ம முன்னமே சொன்னோம். இந்த சிரமத்தை போக்குறதுக்காக இராணுவ பொறியாளர் மேஜர் ஜிசி லா அப்படின்றவருடைய தலைமையில சமவெளி பகுதியையும் மலைப்பகுதியையும் இணைக்கக்கூடிய சாலை பணிகள் 1914 நிறைவு செய்யப்பட்டது. 1916 முதல் அது ஆங்கிலேயர்களுடைய பயன்பாட்டில் இருந்துச்சு. இருந்தாலும் 1926 அப்புறம்தான் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு அந்த பாதை அனுமதிக்கப்பட்டது. அந்த சாலை தான் வத்தலகுண்டுக்கு மேற்க 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லாஸ்காட் ரோடு அப்படின்ற சாலை. இந்த சாலையை உருவாக்கின பொறியாளர் ஜி சி லா அப்படின்றவருடைய நினைவாக அந்த சாலைக்கு லாஸ்காட் ரோடு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. லா அப்படின்றது அந்த பொறியாளருடைய பெயர். காட்ரோடு அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஆங்கிலத்துல மலைப்பாதையை குறிக்கக்கூடிய சொல் தான் காட் அப்படின்றது. அதனால அந்த மலைப்பாதைக்கு லாஸ்காட் ரோடு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டு இருக்கு. லாஸ்காட் ரோடுக்கு பெயர் காரணம் புரிஞ்சுதான். அதே மாதிரி கொடைக்கானல்ல பிரையன் பூங்காவுக்கு பக்கத்துல கோக்கர்ஸ் வாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நம்மள நிறைய பேர் சுற்றுலா போயிருக்க கூடும். 1872 லெப்டினல் கோக்கர் அப்படின்ற ஆங்கிலேயர் அந்த மலைப்பகுதியில 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு குறுகிய நடைபாதையை உருவாக்கினாரு. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில அமைக்கப்பட்ட இந்த இடத்துக்கு அவருடைய பெயரே வைக்கப்பட்டது. இங்கிருந்து தொலைநோக்கிகள் மூலமாகவோ பனிமூட்டம் இல்லாம இருந்தா தேனி பெரியகுளம் பகுதிகளை வெறும் கண்களாலேயோ பார்த்து நம்மால ரசிக்க முடியும். அதுக்கப்புறம் மோயர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சர் தாமஸ் மோயர் அப்படின்ற ஆங்கில அதிகாரி கொடைக்கானலையும் பேரிஜம் ஏரியையும் இணைக்கக்கூடிய கோஷன் சாலை பணிகளை தொடக்கி வச்சிருக்காரு. அவருடைய நினைவாக இங்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டு அந்த சாலைக்கு அவருடைய பெயரே வைக்கப்பட்டிருக்குன்னு வரலாறு நமக்கு சொல்லுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய பேர் கேட்கிற கேள்விதான் இது, என் உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, என் உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கு. அதுவும் நம்ம இந்தியன் கலாச்சாரத்துல பாடி ஹீட்டா இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் ஆஃபனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ரொம்ப வேர்த்து ஊத்துன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஹீட் ரிலேட்டட் சிம்டம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய வாயில புண்ணு வந்துருது, இல்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது, இல்ல உடம்பு ரொம்ப ட்ரை ஆயிடுது, இதெல்லாம் வச்சு அவங்க உடம்ப ஹீட் அப்படின்னு அவங்க புடிவு பண்ணிடுவாங்க. மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஹீட் பாடினால் ஃபர்டிலிட்டி வர்றது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹீட் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் நமக்கு ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் உங்கள் பாடி ஹீட் ஆகிறதுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் காரணமாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்றவங்க, எப்போவுமே டீஹைட்ரேஷனோட தண்ணி நல்லா குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருக்குது அப்படின்னா, அதனால் பாதிப்பு வரலாம், அதனால் ஹீட்டும் வரலாம், அதனால் ஃபர்டிலிட்டி பாதிப்பும் வரலாம். ஸ்மோக்கிங், இல்லை ரொம்ப தண்ணி அடிக்கிறது, ரொம்ப ஆல்கஹால் சாப்பிட்றது, இதை மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்னா, உங்கள் பாடி ஹீட் ஆகும். அதனால்

0: அதனால அவங்க கன்செப்ஷன் பாதிப்பு ஏற்படலாம். சில சமயம் ப்ராப்பராக தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், அதனாலேயும் உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கலாம், அதனால ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் ஆகும், பாடியும் ஹீட் ஆகும். ஸ்பெர்ம் ஃபேக்டர் வந்து நிறைய டைம் நான் சொன்ன எல்லா ரீசன்னாலையும் ஸ்பெர்ம் அதிகமாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது கரு முட்டைகளை விட. சில பேருக்கு பாடியில் ஹார்மோன் ப்ராப்ளங்கள் இருக்கும், அதாவது பிசிஓடி, தைராய்டு இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயும் உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கும், அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்கள் ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக விந்தணுக்கள் அதிகமாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபீவர் மாதிரியான ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்னால நிறைய டைம் ஃபீவர் இருந்துச்சுனாலே ஸ்பெர்ம் கவுண்டெல்லாம் குறையவே ஆரம்பிச்சிடும், அதனுடைய மூமெண்ட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்படி டாக்டர் ஹீட்டை குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி குடிங்க, நல்ல குளிர்ச்சியான உணவுகள். குளிர்ச்சியான உணவுகள்னால் ஐஸ்கிரீமையும் ஐஸ் வாட்டரையும் குடிக்கக்கூடாது, இது உங்கள் பாடி ஹீட்டை கூட்டுமே தவிர குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே சமயம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம், நல்லா ஒரு மோர் சாப்பிட்லாம், இல்லை இளநீர் தண்ணீர் குடிக்கலாம், நல்ல யோகா ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் குறைச்சி ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்லாம், அதிகமாக காஃபி குடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் கட் பண்ணலாம், ஆல்கஹால் குறைக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி இயற்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெந்தய மாதிரியான உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய இயற்கை விதைகளே நம்ம கலாச்சாரத்தில் நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்கள் பாடி ஹீட்டும் இருக்காது, அதை வச்சு ஃபர்டிலிட்டிக்காக ப்ராப்ளம் இருக்குமோ, நீ யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி பிரச்சனை வராமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

கொடைக்கானல் வர்றதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்கு. இருந்தாலும் கொடைக்கானலுக்கு வத்தலகுண்டு வழியா வர்றது தான் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கொடைக்கானலுக்கு வத்தலகுண்டு வழியா வர்றவங்க மஞ்சளாறு அணை காட்சி, எலிவாள் அருவி காட்சி, வெள்ளி நீர் வீழ்ச்சி, செண்பகனூர் அருங்காட்சியகம், அப்புறம் கொடைக்கானல் நகருக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஏரி, பிரையன் பூங்கா, கோக்கர் ஸ்வாக், மோயர் பாயிண்ட், பசுமை பள்ளத்தாக்கு, பேரிச்சம் ஏரி, குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அப்படின்னு நிறைய இடங்களை சுத்தி பார்க்கலாம். வாய்ப்பும் நேரமும் இருந்தா ஒரு நாள் கட்டாயமா நம்ம கொடைக்கானலுக்கு வாங்க. பிரெயின் பூங்காவிலிருந்து ஒளிபரப்பாகிற நம்முடைய நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலையும் கேட்டு மனம் மகிழுங்க. நாளை கொடைக்கானலுக்கு பிறந்த நாள், அதை சிறப்பிக்க கூடிய வகையில நம்முடைய நேற்று என்னமிடங்கள் நிகழ்ச்சி கொடைக்கானலுடைய வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. கொடைக்கானலின் வரலாற்றையும் சுற்றுலா இடங்களையும் உங்கள் செவிக்கு கொண்டு வந்து சேர்த்த மன நிறைவோடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நன்றி நண்பர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.61 டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக

மீட்டுக்கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 91.5 இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: சலு சலுன்னு சார காத்து அடிச்சாலும், குழு குழுன்னு கூத காத்து அடிச்சாலும், சட சடன்னு சார சாரையா மக்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சட்டுன்னு போய் இந்த கொடைக்கானலை பார்த்துட்டு அந்த கிளைமேட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பிரையன் பார்க்ல போய் அங்க நடக்கிற மலர் கண்காட்சி பக்கத்துல ஏதாவது ஒரு பூ பக்கத்துல நின்று பூவா நானா அப்படின்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு ஒரு செல்ஃபியை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு வந்திருக்கிற அன்பு உறவுகளை தேடி வந்து சந்திக்க இருக்குங்க. கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் இப்போ ஏரிச்சாலையிலிருந்து அங்க வந்திருக்க அன்பு உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறாங்க. கோடை பண்பலையின் அறிவிப்பாளர்கள் பாண்டி மீனா உடன் உமா மகேஸ்வரி.
1: மலர் கண்காட்சி இன்றும் 5வது நாளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு ஒரு இனிப்பான செய்தி கூட நம்ம சுற்றுலா பயணிகளுக்கு காத்திருக்கு. இன்றிலிருந்து வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் சுற்றுலா தலங்களை காண அனுமதி இலவசம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று காலை தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிட்டு, இன்னைக்கு கொடைக்கானல்ல காலநிலை பாத்தீங்கன்னா ஒரு இதமான வெயில். இத்தனை நாள் இருந்த வெயில் இன்னைக்கு காணோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பள்ளிகள் இன்னும் சில நாட்களே உள்ள வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவங்களோட சௌகரியத்துக்காக கொஞ்சம் பார்த்து அடிக்கலாமே, கீழையும் கடுமைய காட்டுறோம், இங்க கொஞ்சம் பார்த்து அடிக்கலாமே அப்படின்னு கருத்து பாதவன். அதனால வந்து சுற்றுலா பயணிகள் அங்கங்க வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க, புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. மலர்கள் பூத்து குலுங்குது மலர் கண்காட்சியில. நீங்களும் நீங்க கூட வந்தா பாக்கலாங்க. கிளம்புங்க கொடைக்கானலுக்கு, பிரையன் பூங்காவுக்கு வாங்க. 63வது மலர் கண்காட்சி எங்க நடக்குதுன்னா பிரையன் பூங்கால நடக்குதுங்க. நம்ம எங்க அப்படின்னு சொல்லணும்னா அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற பதாகை முன்னாடி அரங்கியன் முன்னாடி நிக்கிறோம். அரங்கியன் 28 மறந்துடாதீங்க. அரங்கியன் 28 எங்க இருக்குது, சரி ஓடோடி வாங்க. இப்ப சடசடன்னு பேச போறாங்க.

0: யாரு அவங்கள சந்திச்சலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: டாக்டர் டி எஸ் வெங்கடேஸ்வரன்.
0: ஓ, எங்க இருந்து வரீங்க?
1: கரூர் மேடம்.
0: கரூர்ல இருந்து வந்தீங்க. ஆனா வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறீங்களே, என்ன விஷயம்?
1: இல்ல மேடம், நேற்று ஆக்சுவலா வந்துட்டோம். இன்னைக்கு மலர் கண்காட்சி பார்க்கலாம். மலர் கண்காட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவா இருக்கு, ஸ்டால்ஸும் நல்லா இருக்கு, க்ரௌடும் ஓகே, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம்
0: பார்க்கலாம் சொல்லியிருக்காரு டாக்டர். சரிங்க, எப்பயுமே வழக்கமா வர்றதானா மலர் கண்காட்சி?
1: வருவோங்க. இந்த வருஷம் கோடை எஃப்எம்ல நேற்று ஒரு ப்ரோக்ராம், அதுக்காக வந்தேன்.
0: சரி,
1: முடிச்சுட்டு நீ காலையில வந்து மலர் கண்காட்சி இருக்கு பாத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால வெயிட் பண்ணி பாத்துட்டு தரோம்.
0: சரிங்க, அதுக்கு சிறப்பு அழைப்பாளரா இப்ப வந்து நேயரா நேயரா வந்திருக்கீங்க. சரிங்க, மலர் கண்காட்சி எல்லாம் எப்படி இருக்கு சார்?
2: நல்லா இருக்குதுங்க மேம். இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, சில்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்றாங்க.
0: அதிகமா படிச்சிருக்கிறதுனால ஏதாவது கான்ட்ரவர்சி அந்த மாதிரி எல்லாம் வருமா?
2: அப்படி இல்ல மேம்,
0: அப்படி எல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா. சரிங்க, எப்படி இருக்கு? இங்கேயும் கொஞ்சம் வெயிலா இருக்கே, சமாளிக்க முடியுதா?
2: இல்ல மேம், அவ்வளவு இன்னைக்கு வந்து கிளைமேட் நல்லா
0: தான் இருக்கு. சரிங்க, அந்த சுத்தி சுத்தி பாத்தீங்க, செல்ஃபி எடுத்தீங்களா?
2: எடுத்துட்டோம் மேம்.
0: எடுத்துட்டீங்க, நீங்களும் அறிவிப்பாளர் ஆயிட்டீங்க,
2: ரொம்ப அருமையா இருக்குது.
0: மகிழ்ச்சி மேம், உங்க பொண்ணு சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: ரித்திகா ஸ்ரீ.
0: ரித்திகா ஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
3: 12th முடிச்சிருக்கேன்.
0: சரிங்க, ரிசல்ட்?
3: 552 மேம்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ.
0: சரிங்க, அடுத்து என்ன படிக்க போறீங்க?
3: இன்ஜினியரிங் தான், சிஎஸ்சி எடுக்கலாம்ன்ற ஐடியா.
0: ஓ சரிங்க, பெஸ்டா பண்ணுங்க.
3: தேங்க் யூ.
0: என்ன பாட்டு வேணும்?
3: என்ன விலை என்ன விலை காதல் நண்பர்.
0: இப்போ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 மிதந்து வருது.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த்.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், டிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி.

0: கண்ணதாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: காலநிலை இருக்குது. இந்த இதமான காலநிலை, கொஞ்சம் லேசான வெயில்லயும் கடலோர கவிதையில வரக்கூடிய ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கையில ஒரு கடையை பிடிச்சா அந்த மாதிரி மாடர்ன் டீச்சர் இங்க நமக்கு முன்னாடி பெனசர் நிக்கிறாங்க. என்ன பெனசர், வெயில் ரொம்ப அதிகமா இருக்குதுங்களா?
4: ஆமாங்க, இங்க அடிக்கிற வெயிலே வெயில் தாங்க முடியலையே. கீழே இருக்க மக்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறேன் அந்த மாதிரி இருக்கு.
3: அப்படின்ற
4: அந்த ஆங்கில வேர்டிங்க கேட்டாலே வந்து ஒரு பவர் வர்ற மாதிரி, பன்முக திறமையின் சின்னம் நீயடியோ அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான வாசகமும் போட்டிருக்காங்க. பெண்களோட முன்னேற்றத்தை வலியுறுத்தி அங்க இருந்தவங்க இங்க நடந்தே
3: வந்துட்டாங்க. ராஜசிலைக்கு பக்கத்துல இருந்தாங்க ஆரம்பத்துல, இப்ப ரொம்ப பக்கத்துல வச்சிருக்காங்க.
4: என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாம். எனக்கு முதல்ல படிச்சு தெரியுது மைக் தாங்க
4: நினைச்சேன். ஆமா,
3: கையில அப்புறம் என்ன கூட வச்சிருக்காங்க, செட்டில் காக்கல அந்த பேட் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் இருக்குது, மடைக்கு கொஞ்சம் நனைச்சிருக்குது,
4: மேல வந்து தொங்குது பாருங்க.
3: ஆமா, கையில இருக்குது.
4: ஆமா ஆமா, பன்முக திறமை கலந்த பெண்ணா வந்து பூக்களாலே வடிவமைக்கப்பட்ட பெண் வந்து நம்ம ஸ்டால் முன்னாடி, அதாவது நம்ம அரங்கு முன்னாடி இருக்காங்க. அந்த அரங்கு எங்க இருக்குன்னா, அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற பதாகையோட அரங்கு எண் 28 பிரையன் பூங்கால காத்திருக்கிறது. நேயர்கள் வரலாம், அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் கூட இருக்குங்க, நீங்களும் அறிவிப்பாளர் ஆகலாம். சரி, இத இந்த இதமான காலநிலையை ரசிச்சுட்டு நம்ம
3: முன்னாடி அந்த ரெண்டு குட்டியஸ் தான் எனக்கு முதல்ல, ஏன்னா இந்த இதமான சூழல்ல குச்சி சாப்பிட்டு இருக்காங்க. பாக்குறப்ப நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துருச்சு. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. முகமது. எங்க இருந்து வந்திருக்கீங்க? ராமநாதபுரம். தொண்டி. என்ன வேலை செய்யறீங்க?
5: சொல்லுங்க.
3: என்ன படிக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னொரு குட்டி பாப்பாட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: இஸ்ரா.
3: நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
6: யூகேஜி.
3: யூகேஜி படிக்கிறீங்க. அங்க இருக்க ஸ்கூல் பிடிச்சிருக்கா? இங்க இருக்கிற ஸ்கூல் பாப்பா பாத்துருக்கீங்களா? பாத்தது இல்ல, நேரம் அங்க கூட்டிட்டாங்க. எங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இங்க நம்ம ஊர் பிடிச்சிருக்கா? அங்க துபாயில இருக்கிறது பிடிச்சிருக்கா? நம்ம ஊர் தான் பிடிச்சிருக்கு. இங்க இருந்தம்மா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. வணக்கம்மா, உங்க பேர் மட்டும் சொல்லுங்க.
6: சப்ரீனா.
3: எப்படி இருக்குங்க? அங்க போய் இங்கே இங்கே நம்ம இருந்துட்டோம். அங்க இருக்கிற நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க சொன்னாதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும்.

0: ஜாலியா தான் இருக்கும்.
1: ஜாலியா தான் இருக்கு.
2: ஆமா எனக்கு ஜாலியா இருக்கும்.
1: வீட்டுல வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூல்
2: போயிடுவாங்க, வர வரைக்கும் நான் ஃப்ரீயா அப்படியே இஷ்டத்துக்கு இருப்பேன்.
1: ரொம்ப ஜாலியா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கேக்கலாமா? பாடல் பாவலமல்லி பாடல் கேக்கலாம். உங்களுக்காக கொடை பண்பலை, இன்னொரு பிள்ளை ஐந்துல இருந்து. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை

0: அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
2: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
2: கால் 8220782333.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960144.
4: இந்தியாவின் No.1 dealer வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 liter பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: ஆர்கேஜி நெய்,
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காது மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி 5th நாளாக நடந்துட்டு இருக்குங்க. வருகிற 31st வரைக்கும் நடக்க இருக்குங்க. இன்றிலிருந்து வர்ற 31st வரைக்கும் சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி இலவசம் அப்படின்னு நம்ம மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, ஒரு இதமான காலநிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மைல்டா வெயில் அடிக்குது, இருந்தாலும் அதுலயும் நிக்க முடியல, ஆனா கீழே எல்லாம் சதம் அடிக்குதுன்னு கேள்விப்படுறோம். ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குதுங்க. இப்போ இந்த காலநிலையை ரசிச்சுட்டே நம்ம முன்னாடி ரெண்டு பெண்கள் நிக்கிறாங்க. அவங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க, சந்திக்க போகிறது நிகழ்ச்சி? வணக்கம்.
1: கொடைக்கானலுக்கு எனக்கு மஞ்ச பலூன் அந்த பாட்டு போடணும்.
0: பலூனி ஓடிட்டீங்க அப்படியா? உங்க பேர் சொல்லுங்க.
1: ரமா. ரமா,
0: ரமா என்ன பண்றீங்க? ரமா
1: ஒர்க் இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கும்.
0: புதுசா ரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்க, கூலிங் கிளாஸ் எல்லாம் வந்து தலைக்கு போட்டுருக்கீங்க, எங்க வாங்கினீங்க?
1: இல்ல இல்ல, நாங்க ஊர்ல இருந்து வரையில எடுத்துட்டுதான் வந்தோம்.
0: ஆமா, எங்கேயும் எடுக்கலங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. சொல்லுங்க, குடும்பத்தினர் எத்தனை பேர் வந்திருக்காங்க?
2: அண்ணன்
0: பொதுவா அப்படிதானே இந்த எதிரும் புதிருமா இருப்பாங்க அப்படின்னு தான்
2: கேள்விப்படுவோம்.
0: இப்படிதான் இருக்கணும் அப்படின்றீங்க.
2: வந்த உடனே ஒண்ணு கவனிச்சோம் பாத்தீங்களா, இந்த நம்ம முன்னாடி வச்சிருக்கிறதுல செல்ஃபி எடுத்துருக்காங்க. எல்லா அம்மா அவர்களுக்கும் தாம் பிள்ளை நல்ல உயரத்துல இருக்கணும் அப்படிங்கறத ஆசை. இல்ல அந்த செல்ஃபி எடுத்துருக்காங்க பாரு, என் பிள்ளை நியூஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்குன்னு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.

0: கொடைக்கானல் எல்லா இடங்களும் சுத்தி பாத்துட்டீங்களா?
1: இல்ல இப்பதான் வந்திருக்கோம், மார்னிங் தான் வந்தோம்.
0: இங்க அரங்க எல்லா அரங்கும் பாத்தீங்களா? எப்படி இருக்குது?
1: நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்குது.
1: கிளைமேட்டும் நல்லா இருக்கு.
0: சரி, வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
2: பவிஷா.
0: பவிஷா, என்ன படிக்கிறீங்க?
2: தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன்.
0: தேர்ட் போக போறீங்க, போயாச்சு தானே?
1: சொல்லுங்க, இங்க அரங்குல என்னென்னலாம் பாத்தீங்க? இப்பதான் ஃப்ளவர் ஷோ மட்டும் தான் பாத்துருக்கோம். உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணிய எடுத்து வைக்கிற விதமா அந்த பக்கம் இருக்குங்க. திண்டுக்கல் பிரியாணி பாட் இருக்கு, அப்புறம் நிலக்கோட்டை மல்லிகை பூவை
3: அதுதான்
1: தாய்மை. சரிங்க, மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல. என்ன பாடல் கேட்கலாம்? ஓ, நீங்க தான் ஃபர்ஸ்டே பறக்க விட்டவரு, இப்ப நாங்க பறக்க விடுறோம். நன்றிங்க.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கொடைப்பண்பலை 100.5 லேக் எஃப்எம் கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63வது மலர் கண்காட்சி 5வது நாளாக நடந்துட்டு இருக்குங்க.

0: இங்க நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அதுல நம்ம இந்த வருஷம் முதல் முறையா நம்ம கோடை பண்பலை 100.5 அரங்கு எண் 28 அமைச்சிருக்காங்க. வாங்க, அதுக்கு முன்னாடிதான் நாம நிக்கிறோம். நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரங்கு எண் 28 எங்க இருக்கு அப்படின்னு தேடி ஓடோடி வாங்க. அப்படி வந்த நேர்களைத்தான் இப்ப சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் குடையம், என்னோட பேர் பொன்னையன், நிலங்கோட்டையிலிருந்து எடுத்துருக்குறோம். கொடைக்கானல் மாவட்ட கண்காட்சியாக ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து கோடை பண்பலையை வந்து சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறையா வாய்ப்பு கூட சில நேரங்களில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இங்கே வந்து நேரில் உங்களை வந்து பார்த்து பேசுறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது, ரொம்ப நன்றி.
0: என்ன வேலை பார்க்குறீங்க சார்?
1: நான் கார்பெண்டர், இன்ஜினியர் ஒர்க் நான் பண்ணுறேன் மேடம். நிலங்கோட்டையில்
0: அங்கே வந்து கம்பெனி அந்த மாதிரி வச்சு?
1: ஆமாம், ஒரு சின்ன கம்பெனியாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 3-4 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு வச்சு பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
0: அது மெஷின் வந்து உபயோகப்படுத்தும் போது ரொம்ப இறைச்சலா இருந்தாலும் நான் வந்து கோடை எஃப்எம் சத்தமா வச்சு கேட்பேன், அவ்வளோ ஆர்வம்.
1: ஆமாம் கண்டிப்பா, அது மிஷின் ஓடும்போது வந்து கேட்காதாது, அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் வால்யூம் வச்சுக்குவோம். மிஷின் ஓடணும்னா கொஞ்சம் அதுக்கேற்ற கொஞ்சம் குறைச்சிக்கிறோம்.
0: எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: வானவில், அது போக இளமை பேசுகிறது, சனிக்கிழமை வர 12 மணிக்கு வெளியேற போகுது
0: அதே கவிதையை வலுவிறுத்துற சித்திர செவ்வானம்
1: சந்தர்ப்பிக்குதுங்க.
0: உண்மையிலேயேதான்
1: வெளியில போயிட்டு இப்ப நீங்க அரங்கன் 28 இருந்தோம், திரும்ப அப்புறம் கேட்டோம் போங்க அப்படின்ட்டாங்க. அதே பெரிய சந்தோஷம்,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான வாய்ப்பை நாங்க குடுப்போம். பேசுங்க, இப்ப பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: சத்யபிரியா,
0: நீங்களும் வந்து எஃப்எம் நேயர்
2: தான்.
0: அதை முதல்ல சொல்லுங்கன்றீங்களா?
2: ஆமா ஆமா, எஃப்எம் கேப்பேன்.
0: சரிங்க,
2: வீட்டுல இருக்கையில எஃப்எம் டிவி ஆஃப் பண்ணிட்டு எஃப்எம் தான் அதிகமா கேப்போம். பாப்பாங்களுக்கு எஃப்எம் சிலர் பிடிக்காது, அப்ப அவங்க இப்ப அவங்க அப்பா சொன்னதுனால இப்ப அதிகமா அவங்களே எஃப்எம் கேப்பாங்க.
0: சரிங்க, அவங்களுக்கான பாடல் போட்டா கேட்பாங்க. நாங்க ரொம்ப நேரம் வந்து முயற்சி பண்ணுவோங்க இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கெல்லாம், அதனாலதான் வெறுத்துட்டோம் அப்படின்னு நம்ம ஐயா சொன்னாரு.
1: வந்து குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்ப நிறைய வாய்ப்பு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சில நேரம் நானே ரொம்ப நேரமா ட்ரை பண்ண வேண்டியதா இருக்காது, சில நேரம் எனக்கு சந்தர்ப்பம் இருக்காது பிள்ளைகள் ட்ரை பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி. அதனால வந்து இன்னும் பிள்ளைகளுக்கு நிறைய பேசுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி.
0: உங்களை மாதிரி அதி தீவிரமான நேயர்கள் திடீர்னு தீவிரமான வெறுப்பாளர்கள் ஆகுறதுக்கு இதுதான் காரணம்.
1: ரொம்ப வெறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. செல்லமான வெறுப்பு அப்படிதான் சொல்லணும். என்ன இல்ல, என்னை காட்டில் இன்னும் நிறைய தீவிரமானவங்களை இருக்கிறாங்க. இந்த எஃப்எம் கேட்டா கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு இருக்காது. ஏன்னா மத்த எஃப்எம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு.
0: உங்க பேச்சையும் நாங்க கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க துதி பாடுற மாதிரி இருக்கு, முன்னாடி முகத்துதி பாடுற மாதிரி.
1: மனசிரியவா அப்படின்னு சொல்லி நிறைய அதுல வாய்ப்பு, ஒவ்வொருத்தவங்களுடைய வாய்ஸ் கேட்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கும். இப்ப நேர்ல பேசுறது இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய
0: மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி.
1: நல்லபடியா வந்து பிள்ளைங்களுக்கான வாய்ப்பு நிறைய கொடுங்க, நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா, சம்பந்தப்பட்டவங்க கேட்டிருப்பாங்க, உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படுவோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: சி
0: சிவானி. சரிங்க, முதல் எழுத்தோட தொடங்குறீங்க, ரொம்ப அழகா சொல்றீங்களே, எப்பயுமே இப்படிதான் சொல்லுவீங்களா? சரிங்க, என்ன படிக்கிறீங்க? என்ன பாட்டு வேணும் தம்பி? உங்களை மறந்துட்டேனே, உங்க பேர் சொல்லுங்க. திவாகர், உங்கள்கிட்ட பேசாம இந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து இருக்க முடியாது அப்படியே குறைஞ்சு பாக்குறாரு தம்பி. திவாகர், என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரிங்க, சில நாட்கள்ல ஸ்கூலு யூனிஃபார்ம் ஷூ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிங்களா இல்லையா? நல்ல பையன். சரி, என்ன பாட்டு வேணும்?

0: சொல்றாங்க பிரையன் பூங்கா வரணும், 63rd மலர் கண்காட்சிக்கு வரணும், இங்க இருக்க அரங்குகளை நீங்க பாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இப்ப நம்ம முன்னாடி சந்திக்கிறதுக்காக நிக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கலைச்செல்வி, எங்க இருந்து வரீங்க? கலை சாப்பிட்டீங்களா? எங்க சத்தமா கலைச்செல்வின்னு சொல்லுங்க. கலைச்செல்வி, கம்பம் கலைச்செல்வி, கம்பம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, பள்ளி கலைச்செல்வி, பழனி கலைச்செல்வி. சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பழனியில? படிச்சுட்டு இருக்கீங்க? 12th பயமுறுத்தி இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல. சரிங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. சரிங்க கலைச்செல்வி, பழனியில இருந்து வந்திருக்கீங்க, கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? சரிங்க, ரெண்டு பேர் தான் முன்னாடி நிக்கிறீங்க. மித்தர் அவங்க எல்லாம் அப்படியே எங்களுக்கு பிடிச்ச அரங்குல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம அரங்குக்கு முன்னாடி வந்து செல்ஃபி ஸ்டாண்ட்ல எல்லாம் செல்ஃபி எடுத்தீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? போன வருஷம் இப்படி இல்லையா? அதை சொல்லுங்க. சரிங்க, இந்த வருஷம் நீங்க வந்ததுனால சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படியா? சரிங்க, பிரம்மாண்டமா இருக்காமா? உங்க பேர் சொல்லுங்க. நாகலட்சுமி, நீங்களும் பழனி தானா? பழனியில என்ன பண்றீங்கம்மா? கம்பெனிக்கு. சரிங்க, என்ன கம்பெனி?
1: சந்தன கம்பெனி.
0: சந்தன கம்பெனி, ஆமாமா, சொல்றாங்கல்ல. சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி. பழனினாலே பஞ்சாமிர்த நினைவுக்கு வரும், அதுலயும் விபூதி நினைவுக்கு வரும், அப்படிதானே? சரிங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கு பழனினாலும் கூட்டம் வரும், கொடைக்கானல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கு. இந்த கூட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு.
0: மக்களோட மக்கள்
1: எப்ப பாக்க போறோம்
0: அப்படி வீட்டுல ஒருத்தர்?
1: வெளியே வந்தா பாரு, பல கண்காட்சி பாக்குறோம், எல்லாமே பாக்குறோம், நல்லா இருக்கு.
0: மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிருக்காங்க, அவங்க பேரை மட்டும் சொல்லிருங்க. பேர் கூட சொல்ல மறுக்காங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எங்களுக்கு வந்து லப்பர் பந்துல இருந்து சிலாஞ்சிருக்கு.
0: இப்ப உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பாடல். நன்றி.

63 அப்படியே மறைஞ்சிருச்சு. 63வது மலர் கண்காட்சியில நிக்கிறோம். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில நடந்துட்டு இருக்கு 5வது நாளாக. இந்த 5வது நாள் தான் 53 ஆயிடுச்சு சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுற்றுலாத்துறை சார்பா இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. பரதநாட்டியம், ஒயிலாட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கேயும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த அரங்குகள் பாத்தீங்கன்னா நிறைய அரங்குகள் இருக்கு இல்லையா, அரங்குக்கு முன்னாடி ஒவ்வொரு நேயரும் அதாவது 10 பேர் நிக்கிறாங்க, எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. நிறைய விழிப்புணர்வு கொடுக்கிற அரங்குகள் முன்னாடி நிக்கிறாங்க. அரசு துறை சார்பில் நிறைய அரங்குகள் இங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடை

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 63rd மலர் கண்காட்சி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேரம். இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துல நின்றுட்டு இருக்கோம். அறிவிப்பாளர் அப்படின்றது தாண்டி நான் ஒரு சாமானியங்க, ஒரு நேயருங்க அப்படின்ற முறையில ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு அவர் குரலை கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. வணக்கம்.
5: வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கோடை பண்பலை 100.5 இது லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில இருந்து நான் ஃபேமிலியோட சரி அப்படி எல்லாரும் பாக்குறாங்களே, நம்மளும் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் என் மனைவியும் பாப்பாவும் வந்திருக்கிறோம்.
4: அறிவிப்பாளர் மாதிரி பேச சொல்லல,
5: கையில பிடிச்ச உடனே தானா வேலை
4: செய்யுது. சரிங்க, யார் இந்த சேச்சி? ஒரு சேச்சிய வேற அழைச்சிட்டு
5: வந்துருக்கீங்க. எனக்கு சேச்சி இல்ல,
4: ஒரு சேச்சிய மலையாள சேச்சிய வேற கூட கூட்டு வந்திருக்கீங்க. யார் அவங்க?
5: நீங்க வேற ஒருத்தர் வீட்டுல சோறு போட மாட்டாங்க.
4: எங்க யாரு தீட்டமானு சொல்ல மாட்டேங்கிறீங்க? வீட்டுல சோறு போட மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, உங்க பேரு?
6: ரம்யா.
4: ரம்யா, பயங்கரமா கஷ்டம் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க ஒரு அறிவிப்பாளருக்கு மனைவியா இருந்துட்டு நீங்க பேசாம இருக்கலாமா? சரி பரவாயில்ல, ஒரு உரையில ஒண்ணு ஒரு கட்சிதான் இருக்கீங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க. வணக்கம் சார், சொல்லுங்க.
5: என்னென்னலாம் பாத்தீங்க? கடைசியில என்ன எவ்வளவு வச்சிட்டீங்க? என்னென்னலாம் பாத்தீங்க?
6: நிறைய பிளவர்ஸ் பார்த்தோம்.
4: இந்த குடும்பத்தினர் கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த குழந்தை மாதிரி ட்ரெயின் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்கன்னு
5: நினைக்கிறேன்
4: உங்க
5: மனைவியா.
4: சரிங்க, நல்லா ட்ரைனிங் கொடுங்க. நன்றிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம் மேடம், ஃப்ரம் கள்ளிமந்தயம் செல்வராஜ், அரசு ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நாங்க வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். வந்துட்டு அப்புறம் அப்படியே இங்க வந்து கொடைக்கானல்ல நல்ல ஒரு கிளைமேட்டு, வந்து ஒர்க்கிங் டேஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ரஷ் இல்ல, அதனால ரொம்ப எளிமையா இங்க வர வேண்டியதா இருந்துச்சு. ஏரிசாலை பார்த்தோம், அடுத்து இங்க வந்து நடக்கக்கூடிய ஃபிளவர் ஷோவை பார்த்தோம். மாவட்ட நிர்வாகமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சுற்றுலாத்துறையா இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதே மாதிரி இங்க நிறைய விழிப்புணர்வுக்கான ஸ்டால் வந்து நிறைய போட்டிருக்காங்க, அதெல்லாம் நாங்க பார்த்தோம் என்னோட சன்னோட. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகள் வந்து நான் இந்த சூரியன் எஃப்எம், சாரி 100.5 நம்ம கோடை எஃப்எம்மோட நேர

0: வந்து இருக்கிறேன். ஐயா முசிறி ஐயா, காலம் சென்ற முசிறி ஐயா, வீராசாமி ஐயா இருக்கையில இருந்து நான் வந்து இதுல நேயர். அதனால வந்து
1: முன்னாடி
0: வேற ஒண்ணு இல்ல, தப்பா நினைச்சுக்க வேண்டாம் நீங்க. அதனால வந்து இன்னைக்கு இதுல நேரடியா பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் போன் மூலமா நிறைய பேசிட்டு இருக்கிறேன், இதுல நேரடியா பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. அது என்னோட சன்னோட பேசுறது.
1: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஜெய்தர்ஷன். என்ன படிக்கிறீங்க? ரொம்ப அமைதியான பையனா இருக்கீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் ஆச்சு. என்ன பாட்டு கேட்கலாம்? என்னமா வாரிசு? அது வந்து பக்கத்துல இருந்து வருது. எங்க வாரிசுக்காக கொடுங்க, எங்க வாரிசுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிங்க. இப்ப இந்த பாடல் நேரலையில வரும். இந்த பாடலோட நம்மளோட நிலையம் திரும்புற நேரம் ஆச்சு. திரும்பவும் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துல சொல்றதுதான், இது நம்ம கொடைக்கானல்ங்க, நம்ம சொத்துங்க, நாம தாங்க காப்பாத்தணும், நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட நிலையம் திரும்புகிறோம். உமா பனசரியோகன், நன்றி நேர்கே.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் மகளிர் நேரம்.
5: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: கதைகள்.
1: இனிய வணக்கம் சகோதரிகளே, மங்கையரின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இது மகளிர் நேரம். மங்கை அவள் வெறும் அழகிய கவிதை மட்டுமல்ல, அறம் காக்கும் ஆளுமை. ஒரு கையில் குடும்பத்தையும் மறுக்கையில் தன் கனவுகளையும் சுமந்து தடையற்ற நதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் சாதனை படைத்த மங்கையரை வரவேற்று காத்திருக்கிறது 100.5 மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக. இன்றைய நிகழ்ச்சியில ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போறோம். ஒன்னு ஆனா ஆவண்ணா, இன்னொன்னு சொல்லவடை. ஆனா ஆவண்ணா அப்படின்னா ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிற வெவ்வேறு பெயர்களை சொல்லணும். உதாரணமா, ஈ என்ற எழுத்தை நாங்கள் சொன்னால் நீங்கள் ஈ, ஈசல், ஈச்சமரம், ஈரோடு என்று சொல்லலாம். இன்னொன்று சொல்லவடை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். மாற்றி சொல்கிற பழமொழியை நீங்கள் சரியாக சொல்லணும், அவ்வளவுதான். என்ன சகோதரிகளே, விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக சகோதரிகள் 24 24 29 மற்றும் 290 333 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய சகோதரிகள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேவி பேசுறேன்.
1: எப்படிமா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கு?
1: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. மழையெல்லாம் பெஞ்சிச்சா?
2: மழை மேடம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அவனா விளையாண்டுலாமா?
2: விளையாண்டுலாம் மேடம்.
1: தா குரில்
2: மேடம்.
1: தாமா, தா குரில் எழுத்து. நம்மளோட மொழியே அதானுமா?
2: தமிழ் மொழி. தரிச நிலம்.
1: அணிகலனோட பேர் கூட இருக்கு அதுல.
2: என்ன மேடம்?
1: அணிகலன் கூட இதுல செய்வாங்கல்ல?
2: ஆமா. தங்க நகை.
1: சரிங்கம்மா, நிறைய யோசிச்சு நிறைய சொன்னீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: நாமக்கல் மாவட்டம் நடந்து சாப்பிட்றது லட்சுமி பேசுறேம்மா.
1: லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா.
3: சரிங்க,
1: பழமொழி சொல்லிடலாமா?
3: தேக்கு
1: விற்பான், ஊக்குவிக்கும் ஆள் கூட, ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால். தேக்கு விற்பான், ஊக்குவிற்கும் ஆள் கூட, ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால். இந்த பழமொழியை வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அது மாதிரிலாம் சொல்ற போது இந்த பழமொழியை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் இது. முயற்சி பண்ணி பார்க்கலாமே. தேக்கு விற்பான், ஊக்குவிக்கும் ஆள் கூட, ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால். எளிமையா சொல்லிட்டே இப்ப. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். நேரம் 12:07 ஆயிடுச்சு.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
0: தேனி மாவட்டம் சின்னமூர் சொக்கநாதபுரத்திலிருந்து பவுன்தாய் பேசுறேங்க மேடம்.
1: பவுன்தாயா?
0: ஆமாங்க மேடம்.
1: நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
0: நல்லா இருக்கோம் மேடம். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா.
0: நன்றிங்க மேடம்.
1: சரிங்கம்மா, நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எளிமையான ஒரு சொலவடை சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: தேக்கு விற்பான், ஊக்கு விற்கும் ஆள் கூட ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால்.
0: ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால்
1: சரியாதான் சொல்றீங்க. தேக்கு விற்பான், ஊக்கு விற்கும் ஆள் கூட ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால்.
0: ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட.
1: குழப்பறீங்களே, தெளிவா சொல்லுங்க.
0: ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் அதேதான்
1: அப்படியே சொன்னீங்கன்னா வந்துருமே. பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணற தாண்டிட மாட்டோமா?
0: ரெண்டாவது வரி என்ன?
1: ஒரு தடவை இன்னொரு தடவை பழமொழியை கேளுங்க. தேக்கு விற்பான், ஊக்கு விற்கும் ஆள் கூட ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால்.
0: ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட
1: தேக்கு விற்பான், ஊக்குவிக்கிற ஆள் இருந்தா அப்படின்னா ஊக்குவிக்கிற ஆள் கூட தேக்கு விற்பானா. அருமையான ஒரு பழமொழி தானேங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 ஆர் கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
3: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
3: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
4: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
3: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
4: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
3: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
4: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
3: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: தொடர்புக்கு 9659465329.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்
1: பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி
0: வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரோஹிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்போ நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 45 42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: RKG நெய்
3: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாந்தினைகளே. மூச்சுத்திணறல் அடிக்கடி வரக்கூடியவங்க அல்லது உங்களுக்கு எங்க பாதிப்பாதோ எந்த உறுப்பாதோ நுரையீரல் பாதிப்பு இருக்குன்னு தெரியுது, இல்ல இருதய பாதிப்புனாலதான் மூச்சுத்திணறல் வருது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. பட் நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோட டூர் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஹில்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க, மலையேற்றம் போகணும்னு நினைக்கிறீங்க, லாங் டிராவல் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரிகாஷனா இருக்கணும்? இல்ல சார் நான் போகலாமா சார், போக முடியுமா எங்களால் அப்படின்னா கண்டிப்பா முடியும். பட் ஒரு சில பேரை தவிர, ஒரு சில பேர் இருதயம் ரொம்ப பலவீனமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் இருக்கிற இந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும், அவங்க கொஞ்சம் பக்குவமாக இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப ப்ராப்ளம் கிடையாது, ஹில்ஸில் போகிறோம், மலையேற்றங்கள் இருக்குது, ஹைட்டில் போகிறப்ப நமக்கு என்ன இயற்கையாகவே நம்முடைய இந்த கடல் அடிமட்டத்திலிருந்து நமக்கு ஹைட் போக போக சுவாச கோளாறுகள் வரும், அதாவது வந்து பிராணவாயு லெவல், சேச்சுரேஷன் லெவல், ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிட்டே போகும். இதில் முக்கியமாக நமக்கு வந்து இந்த ஆஸ்துமா, இந்த சிஓபிடி, ஈவன் இருதயம் பலவீனமானவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் பேசிக்காகவே. இது கொஞ்சம் வந்து நம்ம ஹைட்டில் போகிறோம், இப்போ குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்னாகும், ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு திடீர்னு அட்டாக் மாதிரி வந்துடும், சிஓபிடி பேஷனுக்கும் இந்த குளிர் சிப்பிங் உள்ளவுக்கும் அட்டாக் வந்துடும். இப்போ இவங்களாம் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ண போகிறோம், ஃபேமிலி கிட்ட குதிர போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய மருந்து மாத்திரைகள் மறக்காமல் எடுத்து வச்சு, மாத்திரை மருந்துகள் டாக்டரும் உங்களுக்கு என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ கேட்கலாம். சேம் டைத்தில் நீங்கள் ஒரு ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு, ஸோ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் இந்த மாதிரி ட்ரிப் நான் போகலாமா, நான் என்ன மாதிரி ப்ரிகாஷன் நீங்கள் டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் சரினா இண்டிவிஜுவலாக ஒரு சிட்டிங் கண்டிப்பாக டாக்டர் இருக்கிற எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான். நம்ம காமனாக பேசுகிறோம் பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கும், அது டாக்டர் உங்கள் டாக்டர் கண்டிப்பாக தெரியும். என்ன கொண்டு போகணும்னா மருந்து மாத்திரை கட்டாயமாக எப்பயும் எடுத்துருவோம், எப்பயும் டெய்லி யூஸ் பண்ணுற மருந்துகள் எடுத்துக்கோங்க. மறக்காமல் எடுக்க வேண்டியது வந்து இன்ஹேலர்ஸ் ஆர் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து சீரோஃப்ளோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ரோட்டா கேப்ஸ் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி மருந்து. பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஹில்ஸில் போகிறப்ப சடனாக அட்டாக் வர்றப்ப நமக்கு யூஸ் பண்ண முடியுது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸ் பண்ண சொல்கிற அந்த ஸ்ப்ரே வந்து கையில் வச்சுக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டீங்க, ரொம்ப ஹைட்டில் போயிட்டீங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்னா இந்த மாதிரி மூச்சுத்தலம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நாள்பட்டன வந்து மூச்சுக்குள்ளே நோயும் தெரியுமா, அதாவது சிஓபிடி இல்லை ஆஸ்மான் தெரியும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த நேரங்களில் உங்களுக்கு உடனடி ரிலீஃப் கிடைக்கும், அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய பயணங்களும் சிறப்பாக இருக்கும், போன கூட இருக்கவங்களும் ரொம்ப டென்ஷன்லாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து போகிறதே சந்தோஷத்துக்காக போகிறோம், அங்கே போய் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம கூட வந்தவங்களும் நம்மளால் வந்து கஷ்டப்படுறப்ப அந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்காது. அதனால் வந்து

0: மூச்சுத்திணறல் இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனை பேரில் என்னென்ன மாத்திரை எடுக்கணும், எந்தெந்த மாத்திரை கூட்டலாம், எந்த மாதிரி குறைக்கலாம், எந்த மாத்திரையில் எமர்ஜென்சி கொண்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவ ஆலோசனை பேரில் லாங் டைமோ மலை ஏற்றமோ பண்ணிங்கன்னா அந்த பயணம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான பயணமாக சிறப்பான அனுபவமாக இருக்கும் நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: சிறகுகள் ஏழுதே.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மகளிர் நேரம்.
4: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
6: மாயவளை மீளவழி, சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
7: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இணைய நம் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா கிடைச்சு. ஒரு வீடியோ கால் முதல் ஜிபே வர எல்லாமே ஒரே கிளிக். இன்று இணையம் ஒரு வசதி மட்டும் இல்ல, அது நம்ம தினசரி வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. ஆனா இந்த இணையம் சில நேரங்களை நம்ம தெரியாம ஒரு மாய வலையில சிக்க வைக்குது. அது ஒரு கிளிக்கா இருக்கலாம், ஒரு லிங்க் இருக்கலாம், ஒரு மெசேஜா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபரா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இணையத்துல இருக்கும் இந்த இன்விசிபிள் ட்ராப்பை எப்படி நம்ம அடையாளம் காணலாம்? ஃபிஷிங். ஃபிஷிங்னா என்ன? ஃபிஷிங்றது ஒரு சைபர் அட்டாக். நமக்கு ஒரு இமெயில் வரும், அதுல ஒரு லிங்க் இருக்கும், அது உண்மையான பேங்க் மாதிரியே இருக்கும். அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபிஷிங் ட்ராப். ஒரு போலியான இமெயிலோ இல்ல ஒரு மெசேஜோ இல்ல ஒரு வெப்சைட் மூலமா நம்ம பாஸ்வேர்ட், ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் திருடுறது தான் ஃபிஷிங். ஃபிஷிங் இமெயில நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த சென்டர் இமெயில் அட்ரஸ் நம்ம செக் பண்ணணும். தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்துதான் நமக்கு இமெயில் வந்திருக்கான்னு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். உடனே செயல்படுங்க அப்படின்ற அர்ஜென்ட் மெசேஜ் வருது, லைக் யுவர் அக்கௌண்ட் வில் பி பிளாக் அப்படின்னு நமக்கு அர்ஜென்ட் மெசேஜ் வருது. அதுக்கெல்லாம் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. யூ ஒன் லாட்ரி அப்படின்னு வர மெசேஜஸ்ல ஃப்ரீனா யூஸ்வலி ட்ராப் தான். இமெயிலோ லிங்க்லயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது, பர்சனல் டீடைல்ஸ் கேக்குறது, உங்களுக்கு ஒரு போன் கால் வரும், ஓடிபி கொடுங்க, நான் பேங்க்ல இருந்து பேசுறேன், பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது. அந்த மாதிரி ஓடிபி யார் கேட்டாலும் நம்ம கொடுக்க கூடாது, ஏன்னா ஜென்யூன் பேங்க்ல ஓடிபியோ பர்சனல் டீடைல்ஸோ உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபிஷிங் இமெயிலோ இல்ல மெசேஜ்லோ இருந்த லிங்க நம்ம தெரியாம கிளிக் பண்ணிட்டோம், அவங்க கேக்குற டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும், பேங்கிங் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்.

0: கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கார்டை பிளாக் பண்ணலாம், இல்ல இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணி கூட கார்டு பிளாக் பண்ணலாம். நம்ம எல்லா பேங்க் டிரான்சாக்ஷனுக்கும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நம்ம எனேபிள் பண்ணலாம். இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்னன்னா உங்கள்கிட்ட இருக்க பாஸ்வேர்டும் உங்களோட ஓடிபி. இப்ப நான் ஒரு லிங்க கிளிக் பண்ணிட்டேன், என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து 1930க்கு நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி பேங்கிங் ஃப்ராட் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். நம்ம எவ்வளவு ஷார்ட் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபை பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மணி ரெக்கவர் பண்ணலாம். ஃபிஷிங் வந்து நம்மள எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும். பாஸ்வேர்ட் வந்து 12+ கேரக்டர்ஸ் இருக்கலாம், அது வந்து ஆல்பபெட், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்றது அட், டாலர், அதெல்லாம் சேர்ந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரேசஸா யூஸ் பண்ணலாம், ஐ லவ் இந்தியா அப்படின்னு நீங்க ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓ பதிலா 0 போடலாம், எல் பதிலா 1 போடலாம், ஈக் பதிலா 3 போடலாம், அந்த மாதிரி நீங்க ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எப்பவுமே எனேபிள் பண்ணி வைக்கணும். அன்னோன் லிங்க்ஸ் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. இமெயில் சென்டர் எப்பவுமே வெரிஃபை பண்ணணும், இது ட்ரஸ்டட் சென்டரா அப்படின்னு. பப்ளிக் வைஃபைல பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீ வைஃபைஸ்ல பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஃபிஷிங் வந்து சிஸ்டம் ஹேக் பண்ணாது. ஹியூமன்ஸ் ஆர் த வீக்கஸ்ட் லிங்க்ஸ். திங்க் பிஃபோர் யூ கிளிக்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
9: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப

0: நர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு

விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம்

0: ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா, காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்ஃபோன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸு இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால் என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுயதொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள், மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர்.

0: இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் கொடைபண்பலை 100.5 இது மகளிர் நேரம். இன்று ஆட்ட நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி யாரு? வாங்க வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் பாத்திமா.
1: பாத்திமாமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. ஆனா அவண்ணா விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: பா நெடில்
2: பாவா?
1: ம்,
2: அதுல என்ன சொல்லணும்?
1: அதில் வர எழுத்துக்களை வச்சு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லலாம். ஊர் பேர் சொல்லலாம், காய்கறி பேர் சொல்லலாம்.
2: பாவக்கா.
1: ம், கசப்பில் ஆரம்பிக்கிறோம்.
2: பாலும் பழமும்
1: அப்படின்னு ஒரு படம் பேர் இருக்கு.
2: பாம்பு.
1: ம், அப்புறம் சமையல் செய்யக்கூடிய ஒரு பொருள்.
2: சமையல் செய்யறதுக்கு
1: அதுவுமே
2: பாயாசம் சொல்ல போனேன்.
1: பாயாசம் சொல்லலாம், பாத்திரம் சொல்லலாம்.
2: பாத்திரம்.
1: ம், அப்புறம் இசை பிடிக்குமா? திடீர்னு கேட்கவும் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு கவிஞர் இருக்காங்க
3: நிலையத்துல
1: எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. சொலவடை சொல்லிடவா? ரொம்ப சின்னதா, ரொம்ப சின்னதுமா. சுற்றம் இல்லை, சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின். நடைமுறையா சொல்றீங்க, அத வந்து பழமொழியா சொல்லணும். புரியணும், ஆனா இந்த விளையாட்டோட

0: அதானே பழமொழி சொல்றது. சுற்றம் இல்லை விடுபட்டுட்டாங்க. வாங்க வணக்கம், வந்தாச்சு, பேர் சொல்லுங்கம்மா.
1: நம் நிலையத்தில் பணிவரும் அனைவருக்கும் இனிய இனிமையான மதிய வணக்கத்துடன் ஈரோடு அத்தனை கண்டுபத்தி சுப்லட்சுமிங்க மேம்.
0: சுப்லட்சுமி அம்மா நல்லா இருக்கீங்களா
1: மேம்? நல்லா இருக்கேங்க மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோங்கம்மா. சொல்லவடை சொல்லிடலாமா?
1: நிலையத்தில் அனைவரும் இல்லைங்க மேம், சொல்லுங்க மேம்.
0: சுற்றம் இல்லை குற்றம் பார்க்கின்,
1: குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை,
0: அவ்வளவுதான். எளிமையான பழமொழி. நன்றிங்கம்மா.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்,
3: தொடர்புக்கு 9500252728.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: அன்பின் இலக்கணமாய் அறம் காக்கும் ஆளுமைகளாய் விளங்கும் மங்கையரை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது 100.5 மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: தொடர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏனா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: உள்ளம் கவர்ந்து நெஞ்சில் நின்று கேட்க கேட்க திகட்டாத இனிய இசை கீதங்களை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. வணக்கம் நேயர்களே. ஆயிரத்தி 1971 ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன்

கவி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரலில் அமைந்த அவளுக்கென்று ஒரு மனம் பட பாடலுக்கு விருப்பம் தென்காசி சுப்பலாபுரம் பேச்சுமுத்து அங்கையர்கனி செல்வராஜ் செல்வகுமார் ரித்தன்.

மனம் விரும்பிய பாடல்களால் இதயத்திற்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை இனி அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி வெங்கடேஷ், ஜெயசுதா, தருண், விஜய், லட்சுமி பிரியா, ராஜேந்திரன்.

தமிழ் செல்வி. இவர்களின் விருப்பத்திற்காக உத்தமன் திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன். பண்பலையில் பாடல் ஒலிக்கும் நேரம் 1:07.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கொடைப்பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
7: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
6: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
8: ஆயிரத்தி 1964 வெளியான கர்ணன் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் காங்கயம், நத்தக்காடையூர், பாலு, மோகன். பாடலுக்கு இசை தந்திருக்கிறார்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
2: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
1: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: ஆர்கேஜி நெய்,
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

காற்றலில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 என் எஸ் ராமதாஸ் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் தாளம்பூ பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் சத்திவட்டம், தொட்டாம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, விஜயராகவன், சுகன்யா, திவ்யா, பாரதி, கலைவாணன், ஹர்ஷா இவர்களுக்காக ஒலிக்கிறது பாடல்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1959 வெளிவந்த பாகப்பிரிவினை பட பாடலுக்கு விருப்பம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ரங்கையன் குப்புசாமி வசந்தி குரு ஆனந்தகுமார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா குரல்களில் கண்ணதாசன் கவிவரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

0: 5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் 6 சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் 6 சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமான்

0: வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
1: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
0: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
1: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மனம் விரும்பிய பாடல்களால் இதயத்திற்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நான் வாழ வைப்பின் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தர்மபுரி பாலக்காடு பாபா ஜான். 1979 வெளிவந்த இப்படத்திற்கு இசை இளையராஜா, பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், வரிகள் வாலி.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ஆசன வாயில் புற்றுநோய் இருந்துச்சுன்னா ஆசன வாயை காப்பாற்றிக்கிறது எப்படி? லெட்ரின் போகிற இடத்துல சில டைம் என்ன இருக்கும்னா பிளட் வரும், சில டைம் ஒரு மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜவ்வு மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். லெட்ரின் போகிறது உங்களுக்கு வந்துட்டு கெட்டியாக இருக்கிறதுனால லெட்ரின் போகிறதே சிரமமாக போகும். சில டைம் என்ன ஆகும், ரத்தத்தோடு கலந்து சில பிளாக் கலரில் கூட போகலாம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, ஆசனவாய் புற்றுநோய் இருக்கணும் உங்களுக்கு, லெட்ரின் ஒன்ஸ் போயிட்டா திருப்பி என்னமோ உள்ளுக்குள்ளே இருக்குது, இன்னொரு டைம் போகணுன்ற தோணுதல் இருக்கும். இது பேர் டென்னிஸ் மெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்னிஸ் மெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா, லெட்ரின் போகிற இடத்துல கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லெட்ரின் போகிற இடத்துக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது, அந்த லெட்ரின் போகிற இடத்துல லெட்ரின் வந்து இறங்குச்சுன்னா உடனே நமக்கு மூளைக்கு ஒரு சிக்னல் போகும், அப்போ நீங்கள் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நம்ம ஓடுறோம் இல்லையா பாத்ரூமுக்கு, அதுக்கு அந்த லெட்ரின் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அது சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் தள்ளும். இப்போ அதே பகுதியில் ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக நம்ம மூளையில் அது ஊர்த்திக்கிட்டே இருக்கும், லெட்ரினுக்கு போ, லெட்ரினுக்கு போ, லெட்ரினுக்கு போ. பாத்ரூம் போனதுக்கப்புறமும் அதிருப்தியாகவே இருக்கும், ஏதோ இன்னும் இன்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மக்கள் என்ன பண்ணுவாங்க,

0: இது புரிஞ்சுக்காம அதை வந்துட்டு கோட்டை விட்டுருவாங்க, ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வரும்போது லெட்ரின் ஃபுல்லாக அடைச்சி ஒரு ஆட்டு புழுக்க அளவுக்கு சைஸ்ல பாத்ரூம் போற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக. லெட்ரின் போறதுல ஒரு சின்ன பிளட் வந்தாலும், இல்லை போறப்ப கஷ்டப்பட்டு போறதா இருந்தாலும், அல்லது உங்களுக்கு இந்த லெட்ரின் போய் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அதிருப்தியாகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலும், இந்த மூணு சயின்ஸை தயவுசெய்து மறந்துடாதீங்க. இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். ஏன்னா ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியூரபிள் கேன்சர்ஸ். கரெக்டான டைமுக்கு போயிட்டீங்கன்னா.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும்

0: அதிருப்தியாகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த மூணு சயின்ஸை தயவு செய்து மறந்துடாதீங்க. இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். ஏன்னா ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியூரபிள் கேன்சர்ஸ். கரெக்டான டைமுக்கு போயிட்டீங்கன்னா.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

1966 டி ஆர் ரமணா இயக்கத்தில் வெளிவந்த குமரி பெண் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நம் நேயர்கள் ஈரோடு நாராயண வலசு, ராமசாமி, சிவகாமி, பூங்கொடி, சுப்பிரமணி, மைதிலி. காற்றலையில் பாடல் ஒலிக்கும் நேரம் 1:44.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இனி தேண்டி தேனி ஆண்டிப்பட்டி முருகேசன் பொன்மாலதி சுசீந்திரவாசன் ஸ்னேகப்பிரியா இவர்களின் விருப்பத்திற்காக மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். பாடலுக்கு வரிகள் உடுமலை நாராயண கவி, இசை ஜி ராமநாதன், குரல் தந்திருக்கிறார் எம் எஸ் வசந்தகுமாரி.

0: இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் கோடை பண்பலை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்திருந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான். வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுக்களை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை. சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது. வந்தியத்தேவனிடம் விவரமில்லாத அசூயையும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அவனுடைய மனத்தை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். சொல்ல மறுத்துவிட்டான். அதனால் பினாகபாணியின் கோபம் அதிகமாயிற்று. கோடிக்கரை போய் சேர்வதற்குள் வந்தியத்தேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருதத் தொடங்கிவிட்டான். அவன் மனத்திற்குள் புதைந்து கொண்டிருந்த தீ பூங்குழலியை பார்த்ததும் கொழுந்துவிடத் தொடங்கியது. பூங்குழலி அவனை மறுதலித்ததுடன் பரிகாசமும் செய்தாள்.

0: அவள் தன்னைக் காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது. வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் துணிந்தான். பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்து கொண்டு தஞ்சைக்குச் சென்றார்கள். சிறிது நேரம் அவன் பாதாளச் சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது. இதனாலெல்லாம் அவனுக்கு முன்னமே வந்தியத்தேவனிடம் உண்டாகியிருந்த கோபம் மேலும் வளர்ந்தது. இளவரசி குந்தவை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாளச் சிறைக்கு போவதற்கு முன்னாலேயே அவன் விடுதலையாகியிருந்ததைக் கண்டோம். விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினிதான். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள். அவன் பழையாறை சென்று பிறகு ஈழநாட்டுக்கு தப்பிச் சென்றதை அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாகிற்று. எப்படியும் ஒருநாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவையை பார்க்க முயல்வான் என்று ஊகித்தாள். அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று தீவிரமாக எண்ணினாள். வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள்.
1: உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான். நீ கண்ணும் கருத்துமாய் பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும். அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள்.
0: பின்னர் சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார்.
2: அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன்
0: என்று அவனுக்கு ஆசை காட்டியிருந்தார். அது முதல் பினாகபாணி மருத்துவ தொழிலில் பற்றை இழந்து விட்டான். ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக்கொண்டே பழையாறை நகரின் வீதிகளில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான். திடீர் திடீரென்று அவனுக்கு சந்தேகம் உதித்துவிடும். வீதியில் போகிறவர்களின் அருகில் ஓடிச் சென்று முகத்தை உற்று பார்ப்பான். இவன் இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டே அப்பால் செல்வான். இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்தர்பவனை பிடித்து விட்டதென்று எண்ணத் தொடங்கினார்கள். ஆயினும் பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்தபோது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை. அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடுமென்று அவன் எதிர்பார்க்கவில்லை. திருநாரையூர் நம்பியின் பல்லாக்கை சுமிழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது. மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்தபோது பினாகபாணிக்கு ஐயம் உதித்தது. ஆனால் அவன் விரைவாகச் சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இயலவில்லை. நம்பியாண்டார் நம்பிக்கு நடந்த உபச்சாரத்தின் போது பினாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசற்படிக்கு அப்பால் நின்ற கூட்டத்தில் நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய கவனம் வேறு இடத்தில் இருந்தது என்பதை முன்னமேயே பார்த்தோம். பினாகபாணியோ வந்தியத்தேவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான்.
1: இவ்வளவையும் பார்த்தும் பார்க்காதது போல கவனித்துக் கொண்டிருந்தான் இன்னொருவன். அவன்தான் நம் பழைய தோழனாகிய ஆழ்வார்க்கடியான்.
0: இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவர் மனத்தை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான். அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து, அப்பனே நீ யார் என்று கேட்டான். வந்தியத்தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல்,
2: என்ன கேட்டாய்?
0: நீ யார் என்று கேட்டேன் என்றான்.
2: நான் யார் என்றா கேட்கிறாய்?
0: எந்த நானை கேட்கிறாய்?
2: மண், நீர், தேயு, வாயு, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களிலானால இந்த உடம்பை கேட்கிறாயா? உயிருக்கு ஆதாரமான ஆத்மாவை கேட்கிறாயா? ஆத்மாவுக்கும் அடிப்படையான பரமாத்மாவை கேட்கிறாயா?
0: அப்பனே, இது என்ன கேள்வி? நீயும் இல்லை, நானும் இல்லை, எல்லாம் இறைவன்மயம். உலகம் என்பது மாயை. பசுபதி பாசத்தின் உண்மையை திருநாரையூர் நம்பியைப் போன்ற பெரியோர்களை கேட்டுத் தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான். குதிரையை சிறிது நேரம் வேகமாகச் செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போனான். ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா? அவனது சந்தேகம் இப்போது நிச்சயமாகிவிட்டது. நகர்காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். அதிகாரி அனுப்பிய இரண்டு காவல் வீரர்களை அழைத்து கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே வந்தியத்தேவனை ஒரு நார்ச்சந்தியில் சந்தித்தான்.
3: இவன்

0: குற்றன், இவனை சிறைப்பிடியுங்கள் என்று கூவினான்.
1: என்னடா அப்பா, உனக்கு பைத்தியமா என்றான் வல்லவரையன்.
0: யாரை பைத்தியமா என்று கேட்கிறாய்? இந்த உடம்பையா, இதற்குள் இருக்கும் உயிரையா, ஆத்மாவையா, பரமாத்மாவையா, அல்லது பதிபசுபாசத்தையா
1: என்று கூறினான் வைத்தியர் மகன் பினாகபாணி. நீ இப்பொழுது உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம் என்று தெரிகிறது.
0: நான் பைத்தியமில்லை. உன்னோடு கோடிக்கரை வரையில் வந்த வைத்தியன், காவலர்களே, தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான். உடனே இவனை சிறைப்பிடியுங்கள்.
1: காவலர்கள் வல்லவரையனை நெருங்கி வந்தார்கள். ஜாக்கிரதை, இவன் சொல்வதை கேட்டு தவறு செய்யாதீர்கள். நான் இளவரசர் மதுராந்தகத்தேவரோடு வந்த நிமித்தக்காரன் என்று கூறினான் வந்தியத்தேவன்.
0: இல்லை இல்லை, இவன் பெரும் பொய்யன். இவனை உடனே சிறைப்படுத்துங்கள்
1: என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான். இதற்குள் அவர்களைச் சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் சிலர் வந்தியத்தேவனுடைய கட்சி பேசினார்கள், சிலர் வைத்தியர் மகனின் கட்சி பேசினார்கள். இவனை பார்த்தால் நிமித்தக்காரனாக தோன்றவில்லை என்றான் ஒருவன். ஒற்றனாகவும் தோன்றவில்லையே என்றான் இன்னொருவன். நிமித்தக்காரன் இவ்வளவு சிறு பிராயத்தனாக இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒற்றன் குதிரை மேலேறி வீதியில் பகிரங்கமாக போவானா? நிமித்தக்காரன் எதற்காக உடைவாள் தரித்திருக்கிறான்? ஒற்றன் என்றால் யாருடைய ஒற்றன்? படையறையில் என்ன வேவு பார்ப்பதற்காக வருகிறான்? இதற்கிடையில் பினாகபாணி,
0: அவனை சிறைபிடியுங்கள், உடனே சிறைபிடியுங்கள், பழுவேட்டரையருடைய கட்டளை
1: என்று கத்தினான். பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டது அங்கே கூடியிருந்தவர்கள் பலருக்கு வந்தியத்தேவன் மேல் அனுதாபம் உண்டாக்கிவிட்டது. அவனை எப்படியாவது தப்புவிக்க வழி உண்டா என்று பார்த்தார்கள். இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து சேர்ந்தான்.
2: இளவரசனோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா
1: என்று கூவினான்.
0: இல்லை இல்லை, இவன் ஒற்றன்
1: என்று பினாகபாணி கூச்சலிட்டான்.
2: இது என்ன வம்பு? நீ மதுராந்தகத்தேவருடன் வந்த நிமித்தக்காரனாயிருந்தால் என்னுடன் உன்னை இளவரசி அழைத்து வரச் சொன்னார்
1: என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனின் உள்ளம் துள்ளி குதித்தது. அந்த நிமித்தக்காரன் நான்தான், இதோ வருகிறேன் என்றான்.
0: விடாதீர்கள், ஒற்றனை விட்டு விடாதீர்கள்
1: என்று வைத்தியர் மகன் பினாகபாணி கத்தினான். ஆழ்வார்க்கடியான்,
2: நீ நிமித்தக்காரன் தானா என்பதை நிரூபித்து விடு, அப்படியானால்தான் என்னுடன் வரலாம்
1: என்று கூறிக்கொண்டே கண்ணால் சமிக்ஞை செய்தான். என்ன விதமாக நிரூபிக்கச் சொல்கிறாய் என்று வந்தியத்தேவன் அவசரத்துடன் கேட்டான்.
2: அதோ இரண்டு குதிரைகள் வேகமாக வருகின்றன அல்லவா? அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அது உண்மையா இருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் சொல்.
1: குதிரைகளின் பேரில் வந்தவர்களை வந்தியத்தேவன் உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த துக்கச் செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்தில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவா ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவிருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில பழுவூர் வீரர்களால வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பா நடந்துகிட்டு வந்திருப்பதை கவனிக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் இருட்டின பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கடம்பூர் சம்புவரையர் கோபப்பட்டார் இல்லையா? தனாதிகாரியும் நடுநிசி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால உம்முடைய மகனின் சிநேகிதன்னு ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்க படுத்திருக்கான், நம்ம பேச்சு எதுவும் அவன் காதல விழுந்து விடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணினதும் நினைவிருக்கும். அன்னைக்கே வந்தியத்தேவனுக்கு குறி வச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இளைய பிராட்டி இந்த பழையாறை வைத்தியர் மகனை வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு அனுப்பி வச்ச காரணம் மூலிகை விஷயம். இதுவும் சிறிய நிகழ்ச்சி தான், ஆனா நடந்தது என்ன? இந்த மூடனுடைய நச்சரிப்பு தாங்காம எம்மேல காதலா? அடடா, உன் சிநேகிதம் உன்னை முந்திக்கிட்டானே, இப்படி விளையாட்டாதான் சொன்ன பூங்குழலி. கொஞ்ச நேரத்துல துரோகி ஆயிட்டான். நேயர்களே, கல்கியாரின் பாணி கதை சொல்லும் பாணி என்பதை பார்த்துக்கிட்டு வரும். இது தொடர்பா இந்த ரெண்டு காட்சிகளை அமைச்சிருக்கிற நேர்த்தியை கொஞ்சம் பார்ப்போம். கடம்பூர் நடுநிசி கூட்டம் கீழே குறுகலான முற்றத்துல நடக்குது. வந்தியத்தேவன் மேல் மாடத்திலிருந்து இதை பார்க்கிறான். இன்னொரு பகுதியில

0: மதில் ஓரத்தின் விளிம்பு பிடிச்சுக்கிட்டு உற்று பார்க்கிற ஆழ்வார்க்கடியானையும் பார்க்கறான். இப்ப பழையாறையில சபா மண்டபத்துக்குள்ள இவன் வேறு கவனமா நிக்கிறான், வெளியே இவனை பிடிக்க காத்திருக்கான் பினாகப்பாணி, இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் ஆழ்வார்க்கடியான். காட்சி அமைப்பை நிறுவிட்டு நிகழ்ச்சிகளை விறுவிறுப்பா அடுக்கிற அழகே அழகு. நல்லது. பசு பத்தி பாசம், இதுக்கான விளக்கம், இந்த மூனையும் முப்பொருள்னு சொல்லுவாங்க. இறை, உயிர், சிறை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. பதி பரம்பொருள், எல்லாத்தையும் கடந்து நிற்பவன வாலறிவன் என்கிறார் திருவள்ளுவர். வாலறிவு மெய்யறிவு, பாசத்தால் கட்டுப்படாதது. பாசம் மாயை, பாசத்தால கட்டுப்பட்டு விளக்கம் பெறாமல் இருப்பது உயிர், இதுதான் பசு எனப்படுவது. சுருங்க கூறுவதானால், பசுவாகிய ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி என்னும் நிலைக்கு உயரணும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிய வணக்கம் நேர்களே. நம் கோடை பண்மலை 100.5 ஆட்டம் போட வைக்கும் அதிரடியான கானங்களோடு டோல் தமாக்கா தூள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இளநிலை பாட வகுப்புகள்
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு
1: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: தொடர்புக்கு 9659465329
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
4: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 இது டோல் தமாக்கா தூல்

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம். உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் கிராமிய பாடகர் ஆ பெருமாள் ராகேஷ் அவர்கள்.
1: Ladies and gentlemen, oh, forget it.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
4: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். இனி தொடர்வது உயிரெழுத்து மும்பை செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டீச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

தேடும் மனதிற்கு தென்றலாய், வாடும் இதயத்திற்கு வரமாய், வாசம் வீசும் நினைவுகளின் ஊர்வலமாய், நம் சுவாசத்தில் கலக்க வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிர்.

பார்த்து இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கிறார் திருத்தணிகை கிராமிய நாட்டுப்புற இசைக்குழுவில் இருந்து பெருமாள் ராகேஷ் அவர்கள். நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வளம் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நேயருடைய விருப்ப பாடலும் அவர்களுடைய பொழிப்புரையும் தான் அரங்கேறும். ஆனால் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இசைக்கலைஞர் பெருமாள் ராகேஷ் வந்திருக்காங்க. கோடை பண்பலை சார்பா அவங்கள வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் தம்பிமா. நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு? எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு, இன்னைக்கு பண்பலைக்கு வந்தாச்சு. சரி, நீங்கள் நல்லா பாடுவீங்க,

0: வணக்கம் தம்பி.
1: ஆ வணக்கம் மேம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நல்லா இருக்கேன் மேம்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் மேம்.
0: சரி, பண்பலைக்கு வந்திருக்கீங்க.
1: எஸ்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமா நீங்க ஒரு பக்தி பாடலை பாடி ஆரம்பிக்கலாமா?
1: எஸ் மேம், கண்டிப்பா
0: பாடிடுங்க.
1: சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு.
0: ரொம்ப அருமையா பாடுனீங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: கிராமிய இசை மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? உங்களோட குரு யாரு?
1: என்னோட கிராமிய இசையில் பார்த்தீங்கன்னா என்னோட குருவே அந்திக்காற்று பாலு. அவர் மூலமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவர் கிட்ட கற்றுக்கினது தான் நானும் எங்கள் அப்பாவும் சரி. எங்கள் அப்பா வந்து தவில் வித்வான். அவரும் எங்கள் அப்பா மூலமா போயிட்டு அறிவொளி இயக்கம், அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அறிவொளி இயக்கத்தில் போயிட்டு கற்றுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் அந்த கிராமிய இசையில் ட்ராவல்
0: பண்ணிகிட்ருக்கேன்.
1: இந்த கிராமிய இசையில் அந்த கிராமிய பாடல், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், அது போல் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்.
0: குழுவா
1: இணைஞ்சு பண்ணிட்டுருக்கோம்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு
1: ஓகே
0: நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: கண்டிப்பாக.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
2: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
2: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
3: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
2: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
2: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
6: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. சில பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய என்கிட்ட டவுட் கேக்குது. என்ன கேக்குறாங்கன்னா, ஸோ தோள்பட்டையில் எலும்பு உடஞ்சிருச்சுன்னா, அதாவது வந்து ஒரு பேஷண்ட் வந்தப்போ என்னாச்சுன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ என்னாச்சுன்னா சைடில் தோள்பட்டை கீழே பண்ணுற மாதிரி விழுந்துட்டாங்க. அது ஒரு 2-3 நாள் கழித்து கூப்பிட்டு வந்தப்போ என்ன இருந்ததுன்னா நல்ல ஒரு பெரிய வீக்கத்தோடு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி சன்னமாக ஒரு எலும்பு மட்டும் இருக்கும், தட்டு மாதிரி ஒரு எலும்பு ஒன்று இருக்கும், அது வந்து ஃபுல்லாகவே கிராக் ஆகிருந்தது. அது மாதிரி தோள்பட்டை எலும்பு எல்லாமே உடஞ்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பயம்னா, நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டு ஸோ இதுக்கு எங்கே ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க ஆக்சுவலாக அதனால் வரல. அவங்க ஆக்சுவலாக எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசு தான் அந்த பையனுக்கு, அதனால் கை வந்து எலும்பு ஃபுல்லாகவே உடஞ்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகுனா அந்த எலும்பு மாறி கூடுறதோ இல்லை அந்த எலும்பு கூடாமல் போகிறது இல்லைனா அந்த நரம்பு அழுத்தம் சுற்றி என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா அந்த எலும்பு பக்கத்திலே தான் நரம்பெல்லாம் போகுதுங்க. ஸோ கை கூடம், குடிச்சு கொடுக்குற நரம்பு, ரத்த குழாய், இது எல்லாமே போகுது. அது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கையே போயிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. மெயினாக எதுக்கு சொன்னால் அந்த பேஷண்ட் வந்து இல்லை நான் போய் வெறும் நாட்டுக்கட்டு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி 2-3 பேஷண்ட்டோட எக்ஸ்ரே காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாங்க. ஸோ மெயின் நான் என்ன இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஏதாவது எலும்பு உடஞ்சிருக்கு மருத்துவர் ஆப்ரேட் பண்ணோம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த தோள்பட்டையில் மட்டும் இல்லை, அவங்க பையன் தோள்பட்டையில் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எதுவும் கேட்காதிங்க. பட் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மருத்துவர் சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி அதாவது பின் விளைவுகள்ங்க ரொம்ப வராமல் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து அந்த நினச்சி பாருங்கள், அந்த கையே இப்போ இல்லை அப்படின்னா சின்ன வயசு பையனுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ மருத்துவர் எது சொன்னாலும் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்குன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து 2 பேர்கிட்ட கேட்டு மருத்துவருக்கு அணுகுங்க. அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9585955588. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
7: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
4: கோடை பந்தலை 100.5

0: மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்,
4: ஆர்கேஜி நெய்,
0: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

0: தம்பி, ஒரு அருமையான விநாயகர் பாடலை எங்களுக்காக பாடுனீங்க.
1: கண்டிப்பா மேம்.
0: இப்போ வந்து உங்களுடைய கல்வி பின்னணியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: எஸ் மேம், கண்டிப்பா. நம்ம வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் வேப்பம்பட்டு ஸ்ரீராம் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜில்.
0: சரிம்மா, அந்த வயரு சர்க்கியூட்டு மிஷினு எப்படின்னு இன்ஜினியரிங் படித்த உங்கள் கையில் வந்து எப்படி இந்த கிராமிய இசைக்கருவி வந்துச்சு?
1: இல்லை, அதாச்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம படித்த படிப்பு வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த இசைக்கருவி எப்படி வந்ததுன்னா, நம்மளோட சொந்த பூர்வீகம் தொழிலே பார்த்தீங்கன்னா தவில்நாதஸ்வரம் மங்களவாத்தியம். ஸோ இதிலிருந்து தான் நமக்கு இந்த பூர்வீகமான கிராமிய இசை கலை எல்லாமே நமக்கு வந்தது.
0: பாரம்பரியா இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இசை இது குடும்பம்.
1: ஆமா, இசை குடும்பம்.
0: சரி, கிராமிய இசைனா நிறைய இருக்கு. பக்தி பாடல்ல இருந்து தாளாட்டு பாடல்ல இருந்து நடவு நடுறப்புல பாடுவாங்க, திருவிழாவில் பாடுவாங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல்னா எதை சொல்லலாம்?
1: எனக்கு பிடிச்ச பாடல், எங்க குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் பாடல் பாத்தீங்கன்னா திருவாரூர் தேர். அந்த திருவாரூர், அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திருவாரூர் தேர் தான் இருக்கிறதுல பெரிய தேர். அந்த ஒரு தேரை ஒரு புருஷனும் ஒரு பொஞ்சாதியும் போய் அந்த தேரை பார்க்க போனாங்கன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு பாடல, எனக்கு எங்க குரு சொல்லி கொடுத்த பாடல். கண்டிப்பா. மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமன் பொண்ணை கூட்டிக்கிட்டு காங்கேயம் கால ஓட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு நீண்ட நெடும் பாதையில மாமரத்து சாலையில தேரு போய் பார்க்க போ.

0: பொண்ணு கூட்டிக்கிட்டு காங்கேயம் காலம் ஓட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு நீண்ட நேடும் பாதையில் மாமர் ரத்து சாலையில் தேரு போய் பார்க்க போறண்டி திருவாரூர் தேரு போய் பார்க்க போறண்டி தேரு போய் பார்க்க போறண்டி திருவாரூர் தேரு போய் பார்க்க போறண்டி. சந்திரரே சூரியரே நான் விரும்பும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் விரும்பும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் விரும்பும் நாயகரே. பக்கத்தில் வந்து நில்லுங்க மாமம் பொண்ணுக்கு மாலை ஒன்று போட போகிறங்க, பக்கத்துன வந்து நில்லுங்க மாமம் பொண்ணுக்கு மாலை ஒன்று பாட போகிறங்க.
1: ரொம்ப அருமை, கை தட்டிடலாம். திருவாரூர் தேரையே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. எத்தனை வருஷமாக பாடிட்டுருக்கீங்க?
2: பாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக பாடிட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு பாடினது பார்த்தீங்கன்னா பக்தி பாடல்கள் தான் நான் பாடினேன். அதுக்கப்புறம் தான் நான் கிராம இசையில் நான் வந்தேன் நான்.
1: சரி சரி சரி. அப்படி பாடிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டேஜ் நிகழ்ச்சியெலாம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல,
2: ஆமாம்,
1: அப்போ நெகிழ்ந்து போன தருணம் அப்படின்னு ஏதாச்சும் மறக்க முடியாத நிகழ்வு ஏதாச்சும் இருக்கா?
2: மறக்க முடியாத தருணம்னு பார்த்தீங்கன்னா நான் கருப்பசாமி பாடல் பாடும்போது கருப்பசாமி வேடமணிந்து வந்தார் என்னோட பாடலுக்கு. ஆனால் அவருக்கே கருப்பசாமி அந்த இடத்துல ஒரு வந்த தருணம் என்னால் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது.
1: சாமி வந்து
2: ஒரு அட்டகாசம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேட்ட பாடலும் அதுதான் எனக்கு, அந்த கருப்பசாமி பாடல் தான்.
1: ரொம்ப அருமையா அப்படியே புள்ளறிக்கி வச்சிட்டீங்க.
2: கண்டிப்பா
1: ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: ஷூர் மேம், கண்டிப்பா.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்காங்க கிராமிய இசை கலைஞர் பெருமாள் ராகேஷ் அவங்க. அவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு அருமையான ஒரு பக்தி பாடலும் ஒரு திருவாரூர் தேரை பற்றி ஒரு பாடலும் பாடினாங்க. அடுத்து என்னென்னலாம் பாட்டு பாட போகிறாங்கன்னு எல்லாருக்கும் கேட்க ஆசையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, அப்புறம் உள்ளூரில் மட்டும்தான் பாடியிருக்கீங்களா இல்லை வெளியூர்லாம் போய் பாடியிருக்கீங்களா?
1: இல்லை மேம், வெளியூர்லேயும் போய் பாடியிருக்கோம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பெங்களூரும் போய் பாடியிருக்கோம். அப்புறம் தாய்லாண்ட்லேயும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்.
0: சரி, அப்படி வெளியூரில் எல்லாம் போய் பாடிருந்தீங்கல்ல, அப்போ யாராச்சும் ஒன்ஸ் மோர் கேட்டு பாட்டை கேட்டிருக்காங்க?
1: ஒன்ஸ் மோர் கேட்ட பாடலாம் அந்த பக்தி இசை பாடலில் கருப்பசாமி பாடல் அதிகமாக கேட்டிருக்காங்க. கருப்பசாமி பாடல்
0: நீங்கள் இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. வீரா படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் பாடியிருப்பாங்கல்ல, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட அப்படின்ற பாட்டை பாடணுன்னா ஸ்டேஜில் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டேஜில் சாரே கொஞ்சம் அமைதி என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டு இருக்கப்ப ஒரு குழந்தை கைத்தட்டி அந்த பாட்டை பாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் பண்ணி அந்த பாட்டை பாடுறது, அது அது அது மாதிரியான நெகிழ்ச்சியான தருணம். அப்படி ஸ்டேஜில் யாராச்சும் உங்களை வந்து பாராட்டி
1: அப்படி பாடும்போது தான் எங்கள் அண்ணன் பாடின கருப்பசாமி பாடல் திருப்பி நான் பாடும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குடா, இந்த பாடலை நீ இந்த அளவுக்கு பாடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாடல் தான் அந்த கருப்பசாமி அங்கே இடி முழுங்குது பாடலை நான் அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணேன் ஸ்டேஜில்.
0: பரவாயில்ல, கிராமப்புறங்கள்லாம் இந்த வேலை செய்கிறவங்க அலுப்பு தீரா
1: கலப்பு தெரியாம
0: கலப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாற்று நடவும் போது அப்போ பாட்டு பாடுவாங்க. அப்புறம் திருவிழாவில்
1: சேத்து வயலுக்குள்ள நாத்து நடும் பொண்டுகளா பார்த்து பயிரெடுத்து நீங்க பக்குவமா நட்டுவாங்க, அடியே மேகோ கருக்குதடி ஏன் மின்னல் கொடி ஓடிவாங்க, அடியே மேகோ கருக்குதடி ஏன் மின்னல் கொடி ஓடிவாங்க. தந்தானே தானே நன்னானாம் தனனானே நானே நன்னானாம், தந்தானே தானே நன்னானாம் தனனானே தானே நன்னானாம், தந்தன தன்னா எலேலோ தந்தன தன்னா எலேலோ தந்தன தந்தன தந்தன தந்தானா போடு தந்தன தந்தன தந்தன தந்தானா. சேத்து வயலுக்குள்ள என் அத்த நடம் பொண்டுகளா பார்த்து பயிரெடுத்து நீங்க பக்குவமா நட்டுவாங்க, அடிய மேகம் கருக்குதடி நீங்க பக்குவமா நட்டுவாங்க.
0: ஒரு தவில் மட்டும் இருந்துச்சுன்னா
1: கண்டிப்பா ஒரு தவில ஒரு பறைய இருந்ததுன்னா நீங்க ஃபுல் பாடல் நான் உங்களுக்கு பாடுறேன்.
0: இன்னும் கச்சேரியே நடந்திருக்க மாதிரி இருந்து
1: மினி கச்சேரி நடந்திருக்கு.
0: ஆமா, சரி, இப்ப உங்களோட பாடலை கேட்டோம், இப்ப சினிமா பாடல ஒன்ன கேட்டுட்டு அப்படியே வந்துடலாம்.
1: ஓகே.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
2: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: BSc டேட்டா சயின்ஸ்,
2: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
5: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயர்

0: ராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மன்னத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மன்னத்தூரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இப்போ அடுத்ததா என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, கிராமிய இசை அழிஞ்சு போகாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம்?
1: இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கிராமிய இசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த கிராமிய இசைக்காக படித்தவங்க, என்ன மாதிரி டிப்ளமா இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிஎட் எம்எட் முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க முதல் கொண்டு எனக்கு தெரிஞ்சு எங்கள் இசை கலைக்குழுலையும் இருக்காங்க, எல்லாருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்களோட பகுதி நேரத்தில் டைம் இருக்கும் போது வந்து இந்த தொழிலை கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு தொழில் இல்லை, பாரம்பரிய இசை, நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரிய இசை. அதை எல்லாரும் மேன்மேலே எடுத்து போகணும், அதுதான் எங்களோட ஆசை.
0: அடுத்த தலைமுறைக்கு எப்படியாச்சும் கொண்டு போகணும், எல்லாருமே பாடுபடணும். சினிமா பாடல் கிராமிய பாடல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
1: சினிமா பாடல்னு பார்த்தீங்கன்னா மறுபடி நம்ம சங்கீதம் சரிகமா பத்தனிசாலாம் கற்றுக்கிட்டு தான் பாட முடியும். ஆனால் கிராமிய பாடல்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு காய்கறியோ ஒரு பழத்தையோ ஒரு செடியோ ஒரு கொடியோ மரத்தையோ வச்சு அந்த டைமுக்கு ஏற்றா போல ஒரு கவிதை போல இணைச்சி பாட முடியும்.
0: நம்மளே

0: எங்கள் இசை கலைக்குழுலையும் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்களோட பகுதி நேரத்தில் டைம் இருக்கும்போது வந்து இந்த தொழிலை கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு தொழில் இல்லை, பாரம்பரிய இசை.
1: ஆமாம்,
0: நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரிய இசை, அதை எல்லோரும் மேன்மேலே எடுத்து போகணும், அதுதான் எங்களோட ஆசை.
1: அடுத்த தலைமுறைக்கு எப்படியாச்சும் கொண்டு போகணும், நம்ம எல்லாருமே பாடுபடணும். சினிமா பாடல் கிராமிய பாடல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
0: சினிமா பாடல்னு பார்த்தீங்கன்னா முறப்படி நம்ம சங்கீதம் சரிகமா பத்தனிசாலாம் கற்றுக்கிட்டு தான் பாட முடியும். ஆனால் கிராமிய பாடல்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு காய்கறியோ ஒரு பழத்தையோ ஒரு செடியோ ஒரு கொடியோ மரத்தையோ வச்சு அந்த டைமுக்கு ஏற்றா போல ஒரு கவிதை போல இணைச்சி பாட முடியும்.
1: நம்மளே சொந்தத்தில்
0: சொந்தமாக நம்மளே ஒரு பாடல் எழுதியும் பாடலாம். ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு ராகம் மட்டும் தெரிஞ்சால் தாளம் மட்டும் தெரிஞ்சால் போதாதுன்னு நான் சொல்ல வரல, அதுவும் கற்றுக்கணும். நம்ம பாடிடுறோம் கிராமிய பாடகர்ன்னு சொல்லிட முடியாது. முறப்படியும் நம்மளும் ஒரு கொஞ்சம் யாருக்கிட்ட பெரியவங்கிட்டயோ முறைப்படி கத்துக்கணும்கிட்ட நம்ம போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து கத்துக்கணும். இந்த கிராமிய பாடலை கண்டிப்பா ஒரு இந்தியா லெவலுக்கு எடுத்துட்டு போலாம்.
1: இந்த கிராமிய பாடலுக்கு உயிரே வந்து இசைக்கருவி அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா
1: அதுல உங்களுக்கு பிடிச்ச இசைக்கருவி எது?
0: கிராமிய பாடல்ல பிடிச்ச, அதாவது பாடலுக்கு அப்படின்னு நான் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தவில தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தவில வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் கருவி இருக்காது. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தோல் கருவி, அதாவது பாத்தீங்கன்னா ஆட்டுத்தோல் செய்யப்பட்ட கருவியும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாட்டோட தோல் கருவியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பலாக்கட்டையில செய்யப்பட்டது. சோ பாத்தீங்கன்னா அந்த பலாக்கட்டையோட ஓசை பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். அதனால அதை வாசிக்கிறதும் ரொம்ப கஷ்டம், சும்மா நம்ம எடுத்து வச்சு வாசிச்சிட முடியாது தவில். ஆனா அந்த பாடல் கூட நம்ம பாடும் போது தவிலும் பறையும் இருக்கணும். அந்த பறையிசையும் இருந்தாதான் ஒரு பாடல் நிறைவு பெறுமே தவிர, பின்னணிக்கு நம்ம பிஜிஎம் இப்போ யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு கிராமிய பாடலுக்கு பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன் கண்டிப்பா.
1: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்னீங்கல்ல கவிதை ஏதாவது பூவை பார்த்தா அது மாதிரிலாம் பாடுவோம் அப்படின்னு
0: சொன்னீங்களே,
1: இப்ப இந்த கொடைக்கானல் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்க.
0: கொடைக்கானல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி எல்லாமே எங்க பார்த்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு பூ தான் அதிகமா இருக்கு.
1: அப்ப வந்து உங்க மனசுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பூ பட்டிருக்கும் தானே?
0: கண்டிப்பா
1: ஏதாச்சும் ஒரு பூவை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா?
0: ஆக்சுவலா நான் இங்க பார்த்தது பாத்தீங்கன்னா செவ்வந்தி பூ பார்த்தேன், அதிகமா நிறையவே இருக்கு. சோ அதை வச்சு ஒரு பாட்டலும் நம்ம பாடிடலாம்.
1: பாடலாம்.
0: செவ்வந்தி பூ ஆட்டம் செவந்த புள்ள உன்னை சேமரிச்சு வச்சிருக்கேன் மனசுக்குள்ள. செவ்வந்தி பூ ஆட்டம் செவந்த புள்ள உன்னை சேமரிச்சு வச்சிருக்கேன் மனசுக்குள்ள. பூவாசம் அடிக்குதடி உன் பார்வை சுண்டித்தா இழுக்குதடி. பூவாசம் அடிக்குதடி உன் பார்வை சுண்டித்தா இழுக்குதடி. அடமழையோ அடிக்குதடி அனல் பார்வை வீசுதடி. அடமழையோ அடிக்குதடி அனல் பார்வை வீசுதடி. அழகே நீ சிரிக்கையிலே ஆத்தாடி அந்தரத்தில் பறக்குறண்டி. அழகே நீ சிரிக்கையிலே ஆத்தாடி அந்தரத்தில் பறக்குறண்டி. செம்பருத்தி பூவாட்டம் செவந்த புள்ள உன்னை செமரிச்சு வச்சிருக்கேன் என் மனசுக்குள்ள.
1: நீங்க பாடலா பாடுனீங்க, அதுல வந்து நாங்க ஒரு சினிமா பாடலை போட போறோம். இப்ப கேக்கலாமா?
0: கேக்கலாமா?

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கே வந்துட்டோம். 54 நிமிஷம் எப்படி போச்சு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பக்தி பாடல்

0: ஆரம்பிச்சோம்.
1: கண்டிப்பா மேம்.
0: இப்ப முடிவுல எங்க கோடை பண்புளை பத்தி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
1: ஓகே மேம்,
0: அதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் நம்ம.
1: ஓகே மேம்,
0: பாடிடலாமா?
1: ஆ ஓகே மேம். வணக்கம் வணக்கம் வணக்கம், முதலில் நாங்கள் இப்போ சொல்ல வந்தோம் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், நாங்கள் 100.5 தான் வணக்கம். தானே நன்னே நன்னே, தானே நன்னே நன்னே, தானே நன்னே நன்னே நானா, தானே தானே நன்னே நன்னே நானா. மக்களோட பாட்டு எல்லாம் கிராமிய பாட்டோட இசையோட கலந்து ஏற்கும் வணக்கம். அந்த கலைப்பண்பாட்டு தூரை 100.5 ரேடியோ எஃப்எம் இருக்கே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், முதலில் நாங்கள் இப்போ சொல்ல வந்தோம் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், முதலில் நாங்கள் இப்போ

0: நாகரிகம் எவ்வளவு மாறினாலும் நம்முடைய பாரம்பரியமும் கிராமிய கலைகளும் தான் நம்ம மண்ணோட உண்மையான அடையாளம். இதை என்றைக்குமே நாம மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட கிராமிய நாட்டுப்புற இசையை பற்றிய பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்ட இசை கலைஞர் பெருமாள் ராகேஷ் அவர்களுக்கு நம்மோட கோடை பண்பலை சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நன்றிங்க தம்பி, எங்கள்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம எங்களுக்காக நிறைய பாடல்கள் பாடினீங்க. இந்த ஒரு மணி நேரமும் கலகலப்பா நிகழ்ச்சி போச்சு. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ மேம்.

இனினம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இப்போது கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: தொடர்புக்கு 9659465329.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை

0: விடுதேடும் நிகழ்ச்சி. பாடலை கேளுங்கள், பதிலை சொல்லுங்கள். மறைந்திருக்கிறது வரிகளுக்குள் வினாவிற்கான விடை. வண்ணத்தூரிகையில் இன்று பாட்டுக்குள் பதில். இனிய வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் செல்வாகா.
1: வணக்கம் பியூலா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க்கா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நிறைய பாடல்கள் வச்சு

0: இருக்கீங்க போல இருக்கே.
1: வந்து எப்படியும் பதில் சொல்லிருவாங்க நம்பிக்கையில தான். நம்ம வந்து அவங்க பாட்டு சொன்னே அவங்களுக்கு ஒரு பரிசு பாடலும் கொடுத்துருவோம்.
0: ஆமா, அதுக்காகவே எல்லாரும் வந்து பதில சொல்லிருவாங்க.
1: அதனால் வந்து அறிமுக நேயர்கள், அதாவது இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்கள், நம்ம வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதிலில் பேசணும், பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க இந்த எண்ணுக்கு. 2424224 மகளிருக்காக 2424249 வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424426 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பாக சேர்த்துக்கங்க, 0-45-42.
0: இவ்வளோ சொல்லிட்டோம்ல, அப்போ வரிசையாக வந்துருவாங்க.
1: அதான் வந்துட்டாங்க போல.
0: அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்க மேடம்.
0: முதல் நேரா வந்திருக்கீங்க.
2: அப்படியே பதில் சொல்ற மாதிரி போட்டுட்டு
1: அதெல்லாம் கண்டிப்பா
0: இல்ல. எந்த பாடலை கவனிச்சீங்கனாவே போதுமே, பதில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், உங்களோட பரிசு பாடலையும் வாங்கிடலாம்.
2: சரிங்க மேடம்,
0: பாடலை கேக்குறீங்களா?
2: கேக்குறேன் மேடம்.

0: கேட்டீங்களா சிவானா?
1: கேட்டங்க மேடம், கேள்வி கேளுங்க.
0: சரி, அதாவது வெகுளி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: என்ன மேடம்?
0: வெகுளி.
2: அதேதான்,
0: அதுக்கு நேர் எதிர்மாறா நீங்க சொல்லிரலாம், அவ்வளவுதான்.
2: இவ்ளோ க்ளூ கொடுத்துட்டோம். வெகுளி தனத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது.
0: அவ்வளவுதாங்க சினம். வெகுளி அப்படின்னா சினம், கோபம். சரி சொல்லிருங்க, என்ன பாட்டுன்னு சொல்லிருங்க.
1: உங்களுக்கு
2: வேண்டாம் பாத்தீங்களா, முதல் பாடலையே பரிசு. எங்களுக்கே அந்த பரிசை கொடுத்துட்டீங்க. நன்றிங்க.
0: நன்றிங்கண்ணா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த

0: நகரங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், ஒட்டஞ்சத்திரம், அருள்மிகு, பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் இன்றைக்கி பாட்டுக்குள் பதில் வந்துட்டுருக்கு. ஒரு பாடல் ஒளிபரப்புவோம், அது சம்மந்தமாக ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்போம். அந்த கேள்விக்கான பதில் அந்த பாடல் வரிகளுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க.
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: கோயில்பட்டி பக்கத்துலேருந்து, செட்டிவர்த்தி கிராமத்துலேருந்து முத்துன்னு பேசுகிறேன் மேடம்.
1: முத்து
2: முருகன். முருகன்
1: முருகன் எப்படி இருக்கீங்க?
2: ஆமாம் மேடம், ஆமாம் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
2: ஆ கேட்கலாம் மேடம்.

0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ஓரளவுக்கு இப்பயே நினைச்சிருப்பீங்க எது மாதிரியான கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: சரி, அதாவது இணை பிரியாத பறவைகளை வந்து இப்படி சொல்லுவாங்க. அசத்திட்டீங்க போங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நெஞ்சிருக்கும் மறையிலிருந்து ஒருமுறை பிறந்தேன்.
0: சரி கேட்டலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
5: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
4: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
2: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்,
2: ஆர்கேஜி நெய்,
0: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: நேரம் 4:25, கோடை பண்பலையின் 1:5 வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில் கேட்டுட்ருக்குறோம். இப்போ நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக அடுத்த நேயர் இருக்காங்க.
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: கரூர் மாவட்டம் புகழூர் வட்டத்திலேருந்து பிரியா பேசுகிறேங்க மேம்.
1: என்னாச்சு, ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களா?
2: என்னோட பசங்க

0: பாடல் கேட்டிங்களாமா?
1: கேட்டேன்.
0: ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். குளிர், சில சிலுப்பா இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்.
2: அந்த வார்த்தை வந்து பாடல்ல வந்து ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நீங்க சொல்லிடலாம்.
0: இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, வந்த நேயர்லாம் ஒரே டேக்ல பதில சொல்லி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்கவே வேணாமா, குளிரு அப்படின்னு சொன்னாவே இதை சொல்லுவோம். ஒரு காத்து அடிக்குதுன்னு கூட இதை வச்சு சொல்லலாம்.
2: சரி, கேளுங்க.

0: சொல்லிடலாமாம்மா? சரி, தொடர்ந்தே கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன பதில்னு தெரிஞ்சிருவீங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும் பண்பலையில. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
1: உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
2: எனக்கு பாட்டே தெரியலங்க.
1: பாட்டே 300 தடவை கொடுக்கணும். சரி, கேளுங்க.

0: மாடலை கேட்டீங்க, நாங்கள் கேள்வியை கேட்குறோம், நீங்கள் பதிலை சொல்லிடுங்க.
1: ஆ கேளுங்க மேடம்.
2: இந்த குளிராக இருக்குது, சிலுசிலுப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவோம்.
1: கூதருங்க.
2: கூதல். சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லிடுங்க.
1: எனக்கு அருள் படத்துலேருந்து ஒட்டியானம் அந்த பாடலை கொடுத்துருங்க.
0: ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: தேவாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: நேரம் 4:39, கோடை பன்மலை 100.5 வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில் நேர்களுக்காக வந்துட்டுருக்கு.
1: இப்போ யார் காத்துட்ருக்காங்க? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியிலிருந்து பிரேமா பேசுகிறேங்க.
1: பிரேமாமா,

0: பாடல் கேட்டிங்களாமா?
1: ஆ கேட்டேங்க.
0: போலியா நடிக்கிறவங்கள வேஷம் போடுறவங்களெல்லாம் இப்படி சொல்லுவோம்.
1: என்னங்க மேடம்?
0: போலியா நடிப்பாங்கல்ல?
1: ஆமாங்க.
0: வேஷம் போடுற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல?
1: ஆமாங்க. ஆமா.
0: அவங்கள வந்து இப்படி சொல்
2: சொல்லிட்டாங்க.
0: அந்த அளவுக்கு நம்ம க்ளூவா கொடுத்துட்டோம்ல,
2: அதனால அவங்களுக்கு கஷ்டப்படல. சரிங்க, என்ன பாட்டு வேணும் சொல்லிருங்க.
1: முதல் தெருவுல இருந்து பச்சக்கிளி இச்சப்படி, அந்த பாட்டுங்க மேடம்.
0: என்ன படம்மா?
1: அண்ணா நகர் முதல் தெருங்க மேடம்.
2: சரி, பாடல் ரெடி ஆயிடுச்சு, கொடுத்துடுறோம், கேளுங்க. நன்றி.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம். குமாரசாமி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில். இன்னைக்கு பாட்டுக்குள் பதில் நேரம் இப்போ 4:46 ஆயிருச்சுங்க. இப்ப நேயர் வந்து ரெடியா இருக்கிறாங்க.
7: வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலக்கடி தாலுகா கோயிலூர் கிராமத்துல இருந்து சங்கீதா.
7: சங்கீதா, வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா?
8: அப்பதான்
7: நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்கும். பாடல் கேக்கலாமாமா?

0: இதில் ஒரு மன்னரோட பேர் வந்துச்சு, நீங்கள் சொல்லணும்.
1: கேட்கலாமாம்மா கேள்வி? பாஞ்சாலங்குறிச்சி மன்னரோட பேர் அது. இவரை வந்து பாளையக்காரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: சரி கேளுங்க கேளுங்க.

0: இப்ப சொல்லிரலாம். என்னங்கம்மா?
1: மேம் சாந்திங்களா?
0: யாருமா?
2: வாய்ப்பு கேக்கலாமா சொல்லுங்க, அப்புறம் மத்த நேரம் எங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துருவாங்க, அதனால வந்து அடுத்த நேரம் பாக்கலாம். நன்றிங்க. வாங்க.
0: வணக்கம்.
3: இனிய மாலை. வணக்கம்.
0: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: பாபு உங்களுக்கு பதில் தெரியுமாங்க?
3: மேடம் இன்னொரு முறை பாடல ஒடுக்கி விடுங்க.
2: சரி கேளுங்க.

0: பாடல் கேட்டிங்களா?
1: இதுல
2: என்னங்க
3: கேட்ட சொல்லுங்க மேடம்.
2: பாஞ்சாலங்குறிச்சி மன்னரோட பேர் என்னன்னு கேட்டிருந்தோம்.
3: கட்டபொம்மன்.
2: அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி. என்ன பாட்டு வேணும் சொல்லிருங்க.
3: ஜென்டில்மேன் படத்துல இருந்து என் வீட்டு தோட்டத்துக்கு
0: கொடுத்துருங்க. வருது பாடல் கேட்கலாம் நினைச்சிங்க.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
4: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
3: மே 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
4: கால் 8220782333.
5: ரெயின்ஜியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: சினம் அப்படின்ற கோபம் அந்த வார்த்தை தான். அடுத்து வந்து இணைப்பிரியாத பறவைகளை என்ன சொல்லுவாங்கன்னு,
1: பறவைகள்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம்.
0: அப்புறம் வந்து
1: கூதல் அப்படின்னா குளிர் சிலுசிலுப்பு அப்படின்னு சொன்னோம்.
0: அப்புறம் வந்து
1: பாசாங்கு, போலியான நடிப்புக்கு வந்து பாசாங்கு
0: அப்படின்னு சொல்லுவோம்.
1: அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி மன்னரோட பேர் கேட்டோம்,
0: கட்டபொம்மன் அப்படின்னு அசத்தி சொல்லிட்டாங்க. நேயர்களுக்கு வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும்
1: பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
0: பியூலா
1: செல்வராணி.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினி ஆக்கம் எம் சிக்கந்தராஜா. கோடை பண்பலை 100.5 இனி ஆர்கேஜினை வழங்கும் சித்திர செவானம். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தவிக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தவிக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கேட்கிறீர்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்
2: ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

வானம் நிறமாறும் அந்தி நேரம், மௌனமாக பேசும் சில காட்சிகள், மனதை வருடிச் செல்லும் சில மெட்டுக்கள், வாழ்க்கையின் உணர்வுகளை வண்ணங்களாகவும் இசையாகவும் நம் உள்ளத்தில் பதிக்கும் இந்த இனிய தருணமே சித்திர செவ்வானம். உங்களோடு இசையோடு பயணிக்கவும் இடைக்கால மெட்டுக்களையும் வழங்க காத்திருக்கிறேன் நான் பிரியதர்ஷினி. நிலா வந்து நெஞ்சை தொட்டால் நினைவுகளெல்லாம் பாடலாகும். நிலா வந்து நெஞ்சை தொட்டால் நினைவுகளெல்லாம் பாடலாகும். உன் சிரிப்பு என் விழியில் விழுந்தால் இரவுகள் கூட விழாவாகும். உன் சிரிப்பு என் விழியில் விழுந்தால் இரவுகள் கூட விழாவாகும்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kaana admission nadaipirukirathu. Karur Jayaram's Kalai Matrum Ariviyal Kalluri, Madurai Bypass Road, Aatamparappu, Karur.
6: Reindeer International School, Erkadu, Yerkai Soolndha Valangalin Naduvil, Ulagathara.

0: கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலக தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

ஒரே பார்வையில் ஆயிரம் உணர்வுகள், ஒரே நொடியில் முடிவிலா கனவுகள். அதனால்தான் உன் விழிகளை நான் என் வாழ்வின் அழகான கவிதை என்பேன். ஒரே பார்வையில் ஆயிரம் உணர்வுகள், ஒரே நொடியில் முடிவிலா கனவுகள். அதனால்தான் உன் விழிகளை நான் என் வாழ்வின் அழகான கவிதை என்பேன்.

நேரம் 5:15 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். மௌனத்தில் கூட உன் குரல் கேட்கும், தனிமையில் கூட உன் நிழல் சேரும். என் இதய கோவிலின் வாசலில் என்றும் நீயே நிலைத்திருப்பாய். மௌனத்தில் கூட உன் குரல் கேட்கும், தனிமையில் கூட உன் நிழல் சேரும். என் இதய கோவிலின் வாசலில் என்றும் நீயே நிலைத்திருப்பாய்.

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: ஆர்கேஜி நெய்
3: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

சிறு சிரிப்பில் சங்கீதம் உண்டு, உன் பார்வையில் ஆயிரம் பாட்டு உண்டு. அதனால்தான் என் மனம் இன்று உன்னை மட்டும் பாடிக்கொண்டிருக்கிறது. சிறு சிரிப்பில் சங்கீதம் உண்டு, உன் பார்வையில் ஆயிரம் பாட்டு உண்டு. அதனால்தான் என் மனம் இன்று உன்னை மட்டும் பாடிக்கொண்டிருக்கிறது.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: இதுவரை நம் கோடை பண்பலையில் செவிச்சு வைத்தோம்
5: ஆர்கேஜி நெய்.
6: ஆஹா, செம்ம வாசனை
7: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: வழங்கிய சித்திரச்சவானம்.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

உன் வார்த்தைகள் வீணை இசை, உன் பார்வைகள் இனிய ராகம், என் மனதின் அரியாசனத்தில் என்றும் நீயே என் ராணி. உன் வார்த்தைகள் வீணை இசை, உன் பார்வைகள் இனிய ராகம், என் மனதின் அரியாசனத்தில் என்றும் நீயே என் ராணி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
2: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
3: கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் கரூர் மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், மாநில அளவில் 3ஆம் இடமும் பெற்ற உலக தரமான கல்வியை உள்ளூர் சூழலில் வழங்கும் ஒரே கல்வி நிறுவனம் கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆகும். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9585515520.
4: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அடுத்தது என்ன, வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பழனி அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோகிணி அவர்கள்.

வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். பாகம் 3, அத்தியாயம் 1, ரத்தின வியாபாரி. சிவனடியார் ஒரு பெட்டியை கொடுத்ததாகவும் அது படகில் இருக்கிறதென்றும் அதை எடுத்துக் கொள்ளுமாறும் பொன்னனிடம் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி அங்கிருந்து கிளம்பினார். இனி அமைதியான நீலக்கடலில் அழகிய அன்னப்பறவை போல் வெள்ளை பாய் விரித்த கப்பல் மேற்கு நோக்கி போய்கொண்டிருந்தது. சூரியன் உதயமாகும் நேரம். அவனுடைய தேஜோமயமான வரவை எதிர்பார்த்து கீழ்வான முகட்டில் இயற்கை தேவி வர்ணக்கோலங்கள் போட்டுக் கொண்டிருந்தாள். கப்பலில் இருந்தவர்களிடையே பரபரப்பு அதிகமாய் காணப்பட்டது. அவர்கள் பெரும்பாலும் வர்த்தகர்களாக காணப்பட்டார்கள். எல்லாரும் அவரவர்களுடைய மூட்டைகளை எடுத்து வைத்து கப்பலிலிருந்து இறங்குவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். சிலர் கப்பல் மேல் தளத்தின் ஓரமாக வந்து மேற்கு திசையை ஆவலுடன் நோக்கினார்கள். இப்படி மேற்கு திக்கை நோக்கி நின்றவர்களில் வாலிப வர்த்தகன் ஒருவன் காணப்பட்டான். பிராயம் 20-21 இருக்கலாம். அவனுடைய உடையிலிருந்தும் அவன் பக்கத்தில் கிடந்த மூட்டையிலிருந்தும் தான் அவனை வியாபாரி என்று சொல்லலாமே தவிர மற்றபடி தோற்றத்தை மட்டும் கவனித்தால் அவன் ராஜகுலத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லும்படி இருந்தது. அவன் வியாபாரியாயிருக்கும் பட்சத்தில் சாதாரண வியாபாரியாயிருக்க முடியாது. பெருஞ்செல்வனான இரத்தின வியாபாரியாகத்தான் இருக்க வேண்டும். கப்பலில் இருந்த மற்றவர்கள் அடிக்கடி அந்த இளம் வர்த்தகன் நிற்கும் இடத்தை நோக்கினார்கள். அப்போது அவர்களுடைய கண்களில் பயபக்தி காணப்பட்டது. சிறிது கவலையும் தோன்றியது. அந்த வாலிப வர்த்தகனோ மற்றவர்களை எல்லாம் சிறிதும் கவனிக்கவில்லை. கண் கொட்டாமல் மேற்கு திக்கையே நோக்கி கொண்டு நின்றான். அவனுடைய முகத்திலேதான் எத்தனை ஆவல், எவ்வளவு கிளர்ச்சி! அவ்வளவு ஆவலுக்கும் கிளர்ச்சிக்கும் என்னதான் காரணமாயிருக்கும்? நீண்ட காலம் அந்நிய நாட்டில் இருந்துவிட்டு தாய் நாட்டுக்கு திரும்பி வருகிறானோ இந்த வாலிபன்? ஜன்மபூமியின் தோற்றம் எப்போது கண்ணுக்கு புலனாகும் என்றுதான் இவ்வளவு ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறானோ? ஆமாம், அதுதான் உண்மையாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அதோ கொஞ்ச தூரத்தில் கருநிறமாக வரம்பு போல் காணப்படும் பூமியை கண்டதும் அவனுடைய முகம் மலர்வதை காண்கிறோம். சூரியனை கண்ட தாமரை இப்படித்தான் மலரும் போலும். சற்று நேரம் அப்படியே அசைவின்றி நிற்கின்றான் அந்த வாலிப வியாபாரி. ஆரம்பத்தில் வெறும் வரம்பாக மட்டும் தோன்றிய காட்சியானது வரவர மரங்கள், குன்றுகள், கோவில் கோபுரங்களாக மாறி வரும் போது அவனுடைய உள்ளத்தில் ஆனந்தம் பொங்குவதை முகம் காட்டுகிறது. இதற்கிடையில் கிழக்கே சூரியனும் ஜகஜோதியாக உதயமாகி தன் வன யாத்திரையை தொடங்கினான். கரையையே பார்த்து கொண்டிருந்த வாலிபன் சட்டென்று திரும்பி நோக்கினான். கப்பலில் இருந்தவர்களில் பெரும்பாலோர் அச்சமயம் அவனையே கவனித்துக் கொண்டிருந்தவர்களாதலால் அவன் சமிக்ஞை செய்ததும் உடனே நெருங்கி அவன் அருகில் வந்து பயபக்தியுடன் நின்றார்கள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.

0: குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
1: கொடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

சின்ன சிரிப்பில் உயிர் கலந்தது, சிறு பார்வையில் உலகம் நின்றது, நெஞ்சின் ஓரத்தில் யாரோ வந்தார் என்று இன்று என் மனம் பாடிக்கொண்டிருக்கிறது. சின்ன சிரிப்பில் உயிர் கலந்தது, சிறு பார்வையில் உலகம் நின்றது, நெஞ்சின் ஓரத்தில் யாரோ வந்தார் என்று இன்று என் மனம் பாடிக்கொண்டிருக்கிறது.

அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி

0: இதுவரை இனிய மெட்டுக்களை நம் மனங்களில் பதித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர செவ்வானம். மீண்டும் மற்றொரு அழகிய சந்திப்பில் இணைவோம் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் பிரியதர்ஷினி.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கடல் அலைகள் பேசும் ரகசியத்தை கற்பனை என்னும் பாறைகள் கேட்டு நிற்கும். கரை கடந்து வந்த பக்தர்களின் கவலைகள் எல்லாம் கரைந்து போக செல்லலாமா? தூத்துக்குடி பழைய காயல் சங்கமுகீஸ்வரர் கோயில் தாமிரபரணி நதிக்கடலுடன் கலக்கும் பகுதிகளுக்கு அருகில் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அருமையான பழமையான சிவன் கோயில். பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயிலின் இறைவன் சங்கமுகீஸ்வரர், அம்பிகை, கம்பளாம்பிகை. தலபுராணம் இப்படி சொல்கிறது. பொதிகை மலையில் தங்கி தமிழ் வளர்த்த குருமுனி அகத்தியர் ஒருமுறை அகத்திய மாமுனியின் முதன்மை சீடராகி உரோசமர் முனிவருக்கு உலகின் அப்பனும் அம்மையுமாகிய பரமணியும் பார்வதியும் நவக்கோள்கள் வரிசையில் வழிபட வேண்டும், அந்த தரிசனத்துக்கு பின் முக்தியும் பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உடனே அவர் குருநாதராகிய அகத்தியர் மாமுனிவரிடம் தன் உள்ளத்தின் விருப்பத்தை சொன்னார். அகத்தியர் ரோமச முனிவரிடம் 9 தாமரை மொட்டுக்களை கொடுத்து, தாமிரபரணி தீர்த்தத்தில் இவற்றை மிதக்கிவிடு, அவை எங்கெங்கு கரை ஒதுங்குகின்றனவோ அங்கெல்லாம் ஒரு சிவாலயத்தை எழுப்ப வேண்டும். அங்கு அருள் செய்யும் ஈசனுக்கு கைலாசநாதர் என்றும் அம்பிகைக்கு சிவகாமி என்றும் பெயர் சூட்டிய மகிழ்வா என்று அருளரை சொன்னார். குருவின் ஆணையை சிரமேற்கொண்டு தாமிரபரணி தீர்த்தத்தில் தாமரைகளை மிதக்கவிட்டார் ஒருசமர். அந்த அழகு மலர்கள் மெல்ல மெல்ல அசைந்தாடி நதியின் போக்கிலேயே சென்றன. வழியில் பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, திருவைகுண்டம், தென் திருப்பேரை, ராஜபதி, சேந்தபூமங்கலம் நதிக்கரை தலங்களில் ஒதுங்கி நின்றன. 9 தலங்களிலும் உரோசம முனிவர் அழகிய கலைநீயமிக்க சிவாலயங்களை உருவாக்கினார்.

0: இடமான சங்கமுக தீர்த்த கட்டிடத்தில் நீராடி கடற்கரையில் ஆழ்நிலை தியானத்தில் அமர்ந்தார். ஈசன் காட்சி தந்து முக்தி பெற தந்தார். மகிழ்ச்சியடைந்த முனிவர் இறைவனிடத்தில், எதிர்காலத்தில் எவரெல்லாம் இந்த தீர்த்த கட்டத்தில் நீராடி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி தாருங்கள் என்றார். இறைவனும் வரம் தந்தான். ரோமசர் முக்தி பெற்று இறைவனிடம் சென்றார். இந்த நிகழ்வுதான் ஆலயம் அமைக்க வழிவகுத்தது. சங்க முகேஸ்வரரை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட்டார்கள். ஆலயத்தின் முகமண்டபம், மகாமண்டபம், நாயக்கர் கால திருப்பணியை செய்து முடித்த மன்னரின் திருவுருவ சிலை மகாமண்டபத்தூணில் இருக்கிறது. தலவிருட்சம் வில்வம், மூலவர் விமானம் நாகர வடிவில் இருக்கிறது. கமலாம்பிகை தனி சன்னதியில் வலது கரத்தில் நீலோத்பவ மலர் ஏந்தியும் இடது கரம் தொங்கவிட்டபடியும் கருணாம்பிகையாக காட்சி தருகிறாள். கருவறை சுவர்களில் பாண்டியர்களின் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோடு வானுயர்ந்த கோபுரங்களை கொண்டிருக்கிறது. பல்வேறு தெய்வங்களையும் புராண கதைகளையும் சித்தரிக்கும் சுவரோவியங்கள் பார்க்க பார்க்க அழகு. சுற்று வட்டார ஊர்களில் நடைபெறும் அனைத்து கோவில் விழாக்கள் தொடங்கும் முன்னர் சங்கமுக தீர்த்த கட்டத்தில் புனித தீர்த்தம் எடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். கவலைகள் தீரவும் கோரிக்கைகள் நிறைவேறவும் அம்மையப்பனை பிரார்த்தனை செய்யலாம். இன்று தூத்துக்குடி மாவட்டம் சங்கமுகீஸ்வரர் கோயிலை தரிசித்தோம்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: குடும்பங்கள் வந்த உடனே அது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இதுக்கு பொருளே ரொம்ப பேத்துக்கு தெரியல, அதான் ஆச்சரியம். முதல்ல கூட்டு குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, கொழுந்தனார், நாத்தனார், எவ்வளவு உறவு சொற்கள் இருக்கு பாருங்க. இந்த உறவு சொல்லெல்லாம் கொண்டதாக ஒரு குடும்பம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கூட்டு குடும்பத்துல வந்து குழந்தையா பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பாரு. கடைக்கு போகணுமா, தம்பி ஓடிட்டு ஓடியாந்துருவான். சமையலா, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். அதாவது நம்முடைய பல்வேறு வகையான தேவைகளை நிறைவு செய்வதற்கு அத்தனை பேர் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை என்கின்ற இந்த விஷயத்துல நிலவும் காற்றும் கொண்டதாக படகு பயணம் இருக்காதுங்க. சில நேரங்களில் சூறாவளி வரத்தான் செய்யும். சரி, இந்த கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போனதுனால என்ன நஷ்டம்? ஒரு கேள்வி கேட்கணும். என்ன நஷ்டம் தெரியுங்களா? திருமணமாகி ஒரு வாரத்தில் அவர்கள் வந்து விவாகரத்து பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை படிக்கிற போது அப்படியே கண்ணு கலங்குது. எப்படி இது வந்து நடந்தது? இதை யார் வந்து இதை அங்கீகரிச்சாங்க? ஏன் தடுக்க முடியல? இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன அப்படி அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க? ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு சொன்னா காரணம் என்ன தெரியுங்களா? கூட்டு குடும்பத்துல மனைவிய கணவனும் கணவனா மனைவியும் பாக்குறதுக்கே நேரம் ஆகும். கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படிம்பாரு, அந்த அவங்க கொண்டு வருவாங்க. இப்படி இடத்துலதான் அவங்களுடைய அந்த நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துலதான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோபமும் தாவமும் ஏற்படும். அது மட்டும் இல்ல, சிறு விஷயத்துல ஏற்பட்ட கோபங்கள் கூட என்ன ஆகும்னா உடனே அவர்கள் மேல இருக்கிற வெறுப்பாக மாறிவிடுது. சில நேரங்கள்ல நான் உங்களை கட்டிருக்கவே கூடாதுன்னு, அப்புறம் நானா போல உன்னை கட்டணும்னு நான் பிறந்திருக்கிறேன் என்று பேச வர்ற போது யாராவது ஒருத்தர் ஊழல் இருந்து சந்து செய்வித்தல் அப்படிம்பாங்க. சந்து செய்வித்தல் என்ன தெரியுங்களா? அந்த சண்டையை, ஏய் விடப்பா, இவ்வளவு இந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சவனு ஞாபகம் இல்லையா, யோசிப்பாரு என்று சொல்லிக் கொடுப்போதும். அந்த பொண்ணுகிட்ட, ஏமா, இவர் வல்லனா உங்க கதியனமா இருக்கும் என்று சொல்வதற்குமான ஒரு நண்பனோ, ஒரு பெரியப்பாவோ, ஒரு மூத்த தாத்தாவோ, ஒரு பாட்டியோ என்று இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதாங்க இந்த விஷயங்கள் உலகத்துல எங்கேயும் கிடைக்கலங்கிறதா முக்கியம். அதே போல ஒரு குறிப்பிட்ட காலத்துல தாத்தா பாட்டியும் பேரனோட பேத்தியோட பேசிட்டு இருக்க மாதிரியான மகிழ்ச்சியை தாண்டி வேற என்ன இருக்குது? எங்க ஊர்ல மாமா வர்றார் அப்படி நான் கிராமத்துல நினைச்ச உடனே அவங்க வர்ற போது நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று அவரை கூட்டிட்டு வருவேன். இவை எல்லாமாக நம் பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யார் லட்சாதிபதி? சுற்றத்தோடு இருப்பவனே லட்சாதிபதி. பொருளால் யாரும் நினைக்கப்படுவதில்லை, உறவால் மட்டுமே நினைக்கப்படுகிறார்கள். அதனால் கூட்டு குடும்பங்களுடைய உயர்வுகளை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை

0: பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
4: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
3: முன்பதிவிற்கு 7418-8741.
5: எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
7: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்
8: பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி
7: வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரோஹிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்போ நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 24-24-24-24-24-26-24-24-29-293. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 45-42. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
2: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 96594-65329.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்,
5: ஆர்கேஜி நெய்,
3: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

0: ஆடுகளம். இன்றைய ஆடுகளம் நிகழ்ச்சியில் கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: எம் முகமது கமாலுதீன், கரூர் கூடைப்பந்து கழக செயலாளராக இருக்கிறேன். இந்த போட்டி 1956 இருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு வருகிறது. மே மாசம் 21ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி முடியும். வருட வருடம் இந்த மேட்ச் தொடர்ந்து நடந்துக்குது.
1: 66வது எல்ஆர்ஜி நாயுடு நினைவு சுழற்கோப்பை மற்றும் 12வது ஆண்டு கேவிபி சுழற்கோப்பை பெண்களுக்கான போட்டி. ஸோ ஆண் பெண் இருவருக்குமான கோப்பையாக இந்த போட்டிகள் வந்து நடைபெற்று வருகிறது. போட்டிகள் நடத்துவதில் என்ன மாதிரியான உத்திகளை கையாளுங்க சொல்லுங்க.
2: கரூர் அனைத்து நிறுவனமும் சேர்ந்து எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து இந்த போட்டியை 66 வருஷம் நடத்ததுக்கு காரணம் கம்பெனியுடைய ஸ்பான்சர் எங்களுக்கு வருஷ வருஷம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க வருஷ வருஷம் மேட்ச் பார்க்கமோ டெய்லி ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாடு கூடைப்பந்து விளையாட்டு வீரராக இருந்து துணை செயலாளராக இருந்தேன், இப்போ செயலாளராக இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இது 2வது தலைமுறையான நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விளையாட்டு மைதானம் வந்து தொடர்ந்து நடத்துறது காரணம் பெரியகுளம், கரூர், கோயம்புத்தூர் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியை தொடர்ந்து இந்த 3 இடத்துலயும் நடக்குது.
1: கூடைப்பந்து போட்டியில பத்தி சொல்லுங்க.
2: இந்த போட்டியை வந்து ஆண்கள்ல 8 அணி கலந்துக்கிறாங்க, பெண்கள்ல 4 அணி கலந்துக்கிறாங்க. தொடர்ந்து இந்த போட்டியை லீக் அடிப்படையில் நடத்துறோம். ஆண்கள் வந்து லீக் நாக் அவுட் அடிப்படையிலும் பெண் லீக் அடிப்படையிலும் இந்த போட்டியை நடக்கிறோம்.
1: போட்டியை கணக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய நன்கொடையாளர்கள் வந்து மனமுகந்துக்கு செய்கிறாங்க. போனோடனே உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், என்னை பார்ப்பாங்க, இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு.
1: இந்த கூடைப்பந்து போட்டிகள்னாலே என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பற்றி சொல்லுங்க.
2: பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் என்ன ரூல் வைக்கிறாங்களோ அந்த ரூல் அடிப்படையில் அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்க என்ன ரூல் அப் டு டேட் என்ன ரூல் இருக்கோ அதை நாங்கள் பின்பற்றுறோம். அதேமாரி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பிளேயர்ஸுக்கு, நடுவர்களுக்கு, பார்வையாளருக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்ஃபு பூத்தி வச்சுருக்குறோம். அதுமாரியும் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். ஸ்கோர் போர்டு தனியாக இருக்கு. இந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்கோர் போர்டு, அந்த பக்கம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஸ்கோர் போர்டு, விளம்பர ஐடி, ஸ்கோரிங் ஓடுறது எல்லாமே பண்ணிடுவோம்.
1: சரிங்க, இந்த கரூர் கூடைப்பந்து கழகம் அதோடைய செயலாளராக இருக்கீங்க. உங்களுடைய ரோல் வந்து இது வந்து நடத்துறது மட்டுமா, இல்லாட்டியும் வந்து அதற்கு மேலும் வந்து பிளேயர்ஸை ஊக்கப்படுத்துறதுலேருந்து சரி நிறைய வீரர்களை வந்து தேர்வு செய்வதிலையும் அவங்களுக்கு வந்து பயிற்சி ஊக்குவதிலையும் உங்களுடைய பணி என்ன இருக்குது?
2: இந்த போட்டியை நடத்துறதுக்கு காரணமே கரூர் மக்கள் பார்த்து ரசித்து அவங்களுக்கு பயிற்சி எடுத்து மேற்கொண்டு விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டியை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் போட்டியை கரூர்ல ஏகப்பட்ட காலேஜ் வந்துருச்சு. இப்ப காலேஜ் வந்த பின்னாடி கரூர்ல வந்து ஒரு லேடிஸ் மேட்ச் நடத்தணும்னு முடிவு பண்ணும் போது கரூர் வைசா பேங்க் முன் வந்தாங்க. தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். கரூர்ல லேடிஸும் மேல வர வேண்டும், மென்னணியும் மேல வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மேட்ச் நடத்துறோம். இங்க கரூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் அப்பாயின்மெண்ட் பிளேயரா போயிருக்கிறாங்க. குறிப்பாக காலஞ்சென்ற ஐஏஎஸ் அதிகாரி தானேஸ்வரன்னா நம்ம கரூர் கிளப்புக்கு விளையாண்டவர் தான். அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் சபீர் அகமது இந்தியனுடைய கேப்டனா இருந்தா அப்படியே பேஸ்கெட் பால்ல, அவரும் ஓஎன்ஜிசில போயிருக்காரு, அவரும் கரூர்காரு தான். இதே மாதிரி சரவணன், ஆறுமுகம் இவங்கெல்லாம் கரூர்ல இருந்து போனவங்க தான், வெகு பேர் இருக்கிறாங்க. அதனால இதை நடத்துறத காரணமே கரூர் மக்கள் பார்த்து பழக வேண்டும், கத்துக்க வேண்டும், அவங்க மேல ஜாப்புக்கு போக வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த மேட்சை நடத்திட்டு
1: சிறப்புங்க. அவங்களுடைய பணி மென்மேலும் வளர வந்து வாழ்த்துக்கலங்க.
2: தேங்க்யூ சார்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமாலுதீன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட

0: நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
1: ஸ்ரீமதி சிவ் சங்கரி சாகித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக்கா அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக்கா அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக

0: ஆகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனு ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது உங்கள் கோடை பன்மலையின் 1.5 இல் கதம்ப மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை.

0: என்பது பூச்சி நோய் தாக்குதல்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிப்பதாகும். இதில் விதை நேர்த்தி, பயிர் சுழற்சி, சத்தான உள்ளூர் ரகங்களை பயன்படுத்துதல், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு, சரியான இடைவெளியில் பயிர்களை நடுதல், களையை நீக்குதல் மற்றும் அரசு திட்டங்களின் உதவிகளை பெறுதல் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் ஆரோக்கியமான விளைச்சலை பெறலாம். சிறுதானியங்கள் குறித்து தகவல்களை தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானமில்லா சிறுதானிய சேமிப்பு முறை குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதாவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சோளத்துல நோய் மேலாண்மை, அது இல்லாம நஞ்சு இல்லா

0: மொழியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதாவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சோளத்துல நோய் மேலாண்மை, அது இல்லாம நஞ்சு இல்லா சோளத்தை வந்து எப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்றது, அதை வந்து எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சோளம் பாத்தீங்கன்னா உணவா இல்லாம மக்காச்சோளம் மாதிரியே கோழிகளுக்கு உணவாக வந்து பயன்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரதங்கள், அமிலங்கள், மெத்தியோனைன், லைசின், டானின் அப்படிங்கிற தாதுப்புகளும் விட்டமின்களும் இருக்குன்னு சொல்றோம். இந்த சோளமானது எல்லா மண் வகைகளும் வளரும். அதாவது எதுவுமே வளரல அப்படின்னா சோளத்தை விதைச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னோர்கள்லாம் முன்னாடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுல வந்து நெல் வராது, கரும்பு வராது அப்படின்னா சரி சோளத்தை விதைச்சுக்கலாம், மாட்டுக்காவது ஒரு தீனியாகும் உணவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா. அப்ப எல்லா மண் வகைகள்லயும் எல்லா தட்பவெப்ப நிலையிலையும் நன்றாக வளரக்கூடிய ஒரு வறண்ட பகுதிகளிலும் வளரக்கூடிய ஒரு வகை பயிராக தான் இந்த சோளத்தை வந்து விவசாயிகள் வந்து பயிரிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சோளத்துல இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கறதுனால தானியம் வந்து உற்பத்தி பண்ணி இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோளத்தை வந்து அந்த உமியெல்லாம் நீக்கி ரெடிமேடு உணவா அதெல்லாம் நிறைய வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இதுல வந்து டானின் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றதுனால இன்னொன்னு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல உணவாக வந்து கருதப்படுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த சோளத்தை வந்து முக்கியமா பயிரிட்டு தானியத்துக்காக சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சரி, இப்படி இவ்வளோ வகையான ஒரு அற்புதமான சோளத்துல எவ்வளவு மகசூல் இழப்பு ஏற்படுது அப்படின்னா ஒரு 60-70% மகசூல் இழப்பு ஏற்படுது. காரணம் வந்து கதிர்கள்ல வர பூசண நோய்களாலையும் இலைகள்ல வர்ற சாம்பல் நோய்கள், இலைப்புள்ளி நோய்களாலையும் நிறைய வந்து நோய்களால பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பும் ஏற்படக்கூடிய தன்மை வந்து காணப்படுது. சராசரியா சோளத்துல வந்து அதிக நோய்கள் வராது. அதுக்கு வந்து எப்பயுமே மருந்து அடிக்க மாட்டோம், உரம் கொடுக்க மாட்டோம். போட்டா சோளத்தை வந்து அப்படியே அறுத்து சேமிக்கலாம், மாட்டுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலை போய் இப்ப ரகங்கள் அதிகமாகும் போது சுற்றுப்புற சூழ்நிலை, வெப்பநிலை, ஈரப்பதம் இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா சோளத்துல வந்து பூச்சி நோயோட தன்மையும் மகசூல் அளவு அதிகமாகறதுனால இதுவுமே வந்து அதிகமாயிட்டே வருது. நம்ம ஒரு ஒரு பூஞ்சைக்கும் ஒரு ஒரு மருந்து அடிக்கும் போது என்னாகும், அந்த பூஞ்சை வந்து புதிய விதமான ஒரு எதிர்ப்பு தன்மையை பூஞ்சைகள் வச்சுக்கிறதுனால புதுசு புதுசா நம்மளும் வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், புதுசு புதுசா நோய்களுமே வந்து வந்துகிட்டு இருக்குது. சரி, இவ்வாறாக மருந்து அதிகம் அடிக்க கூடாது, அவங்க சொல்ற பரிந்துரைப்படி மருந்து வந்து கொடுக்கும் போது நோய்கள் தீவிரம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. சராசரியா சோளம் வந்து பாத்தீங்கன்னா 2020-21 மாநில சராசரி மகசூல் வந்து 1000 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிக்கையில வந்து சொல்லி இருக்கிறாங்க. சரி, இந்த 1000 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ரகங்களுமே அதுக்கு உண்டான மேலாண்மை முறைகளுமே சரிவர கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து கொண்டு வர முடியுது. சரி, இவ்வாறான சோளத்தை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பயிரிடப்படுறோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களிலுமே, பொதுவாக எல்லா மாவட்டங்களிலுமே இந்த சோளம் வந்து பயிரிடப்பட்டு வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா பருவமழையை நம்பி மட்டுமே இந்த சோளம் வந்து பயிரிடப்படுகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, அது மாதிரி இது ரெண்டும் நம்பியுமே வந்து திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல இருக்குது. தென்கிழக்கு பருவமழை வந்து ஜூன் ஜூலைலயும், செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மழை வந்து வடகிழக்கு பருவமழை, இது ரெண்டும் நம்பியுமே வந்து சோளம் வந்து அறுவடைக்கு வந்துடும். எப்படி ஒரு 100 நாள்க்குள்ள இந்த சோளத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணி தானியமாகவும் சேமிச்சுக்கலாம், தட்டைக்காக அதாவது மாட்டுக்கு வந்து உணவாகவும் தட்டைக்காக வந்து உலர்த்தி சேமித்து வச்சு பயன்படுத்துறோம் சரிங்களா. இப்போ இந்த சோளத்துல என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படிங்கலாம் பார்த்தாச்சு. நோய்கள் என்னென்ன வருங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். கதிர்பூஞ்சன நோய் வருது, அடிச்சாம்பல் நோய்னு வருது, துரு நோய், தேன் ஒழுகல் நோய், ஆந்த்ரக் நோஸ், அதாவது சிவப்பு அழுகல் மாதிரி இருக்கும், அதாவது திட்டு திட்டா சிவப்பு கலர்ல பட்டப்பட்டையா இருக்கும் இலையில. அப்புறம் கரிப்பூட்டை நோய், கரிக்கோல் அழுகல். கரிக்கோல் அழுகுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது வேருக்கும் கொஞ்சம் மேல சோள தட்டை வந்து ரெண்டா பிளந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பா உதுற மாதிரி இருக்கும், அது வந்து கரிக்கோல் அழுகல்னு சொல்றது. ஒட்டுணி தாவரம்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி சோளம் வந்து நிறைய நோய்களால பாதிக்கப்பட்டு வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா இலைகள்ல வரக்கூடிய நோய்கள் அல்லாம கதிர்கள்ல வரக்கூடிய நோய்களான கதிர்பூசான நோய், தேன் ஒழுகல் நோய், கரிப்பூட்டை நோய், இந்த நோய்கள் பாத்தீங்க அப்படின்னா பெரும் சேதத்தை வந்து விளைவிக்குது. ஏன்னா சோளத்தை வந்து தானியத்துக்காக சேமிக்கிறவங்களுக்கு வந்து இந்த தானியத்துல வரக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு கடினமான வேலையாவே இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம சேமிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா அதுல பூச்சி வரும், எல்லாம் பூஞ்சானங்கள் வரும், திருப்பி தூக்கி வெயில்ல கொட்டி அந்த ஈரப்பதத்தை வந்து குறைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு சேமிக்கலாம். அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒரு நோய்களிலுமே அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த கதிர்பூசண நோய் அப்படிங்கிறது பல்வேறு பூசணங்களின் கலவை. ஒரு ஒரு நோயுமே வந்து ஒரு ஒரு பூஞ்சையால உருவாக்கப்படுது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பூஞ்சைகள் இருக்குது. நமக்கும் ஒரு ஒரு நோய் வரும்போது அது வந்து ஒரு காரணியால வருது இல்லைங்களா, அதே மாதிரி பயிர்களிலுமே

0: இந்த கதிர்பூசன நோய் அப்படிங்கிறது பல்வேறு பூசணங்களின் தொகுப்பு அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு 4 பூஞ்சணங்கள் வந்து இந்த கதிர்பூசன நோயை உண்டு பண்ணது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல சோள பயிரிடப்படுற பகுதியில மழைக்காலத்துல நிறைய வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பூஞ்சையோட பெயர். இந்த பூஞ்சை என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அந்த அழுகலை உண்டு பண்ணக்கூடியது. இந்த ஆஸ்பர்ஜில்லஸ் எப்படி இருக்கும்னா துகள் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி பவுடர் மாதிரி தான் இருக்கும், கருப்பு கலர்ல பவுடரா இருக்கும். இது வந்து லைட்டா காத்து அடிச்சாலும் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். லைட்டா வந்து ஒரு காற்று அடிச்சு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அடுத்த கதிர்களுக்கு பரவிடும். இது வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் சொல்றோம். இந்த ஆஸ்பர்ஜில்லஸ் கருவுலேரியா இது மாதிரி நிறைய பூஞ்சைகள் வந்து இந்த கதிர்பூசன நோயை வந்து உண்டு பண்ணுது. சரிங்களா, இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கதிர் பறித்த உடனே பாத்தீங்கன்னா இந்த நோய் வந்து ஆரம்பிச்சு நாளடைவுல கொஞ்ச நாள்ல 2-3 நாளே பாத்தீங்கன்னா கதிர் ஃபுல்லா வந்து பரவிடுங்க. இந்த கதிர்ல பல வண்ண நிறத்துல இருக்கும். ஒன்று வந்து ஊதா கலர்ல இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும், லைட்டா அந்த பிங்க் கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கும். இது மாதிரி பல்வேறு நிறங்கள்ல வந்து இந்த கதிர்கள் மேல மூடி இருக்கும். அதாவது ஒரு ஒரு சோளத்தையும் இந்த பூஞ்சானங்கள் வந்து முழுசா கவர் பண்ண மாதிரி மூடி இருக்கும். இந்த நோய் பாத்தீங்கன்னா சோளத்தட்டையில இருந்து கதிரை எடுத்த உடனே பால் பிடிக்கும் பருவத்துல ஆரம்பிச்சுது அப்படின்னா முழுவதுமாக மகசூல் இழப்பு, 100% மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் தான் இந்த கதிர் பூசண நோய். தானியம் வந்து முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து மகசூல் இழப்பு வந்து குறையுது அப்படிங்கறத சொல்றோம். இந்த பூஞ்சைகள்னால தானியங்கள் கெட்டு போயிடும், முளைக்கும் திறனே இருக்காது. நம்ம எப்பயுமே சோளத்தை வந்து என்ன பண்ணுவோம், சோளத்தை அடிச்சு வச்சுக்குவோம். அடுத்து இந்த சோளத்தை வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த பருவத்துல விதைக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது இது மாதிரியான கெட்டு போன தானியத்துல இருந்து சோளத்தை வந்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தவே கூடாதுங்க. ஒரு முக்கியமான விஷயம், பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த விதை மூலமா எடுத்து செல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரி இந்த பூஞ்சானம் என்ன ஆகும்னா அந்த விதை வந்து அடுத்த பருவத்துல திருப்பி இதே மாதிரி செடியா வளர்ந்து அதுல வந்து பாதிப்பு வந்து அதிகமா காணப்படும் அப்படிங்கறத வந்து சொல்றோம். என்ன ஆகும் அப்படின்னா தானியத்தோட தரம் குறையும். நீங்க இதே வந்து மார்க்கெட்டு கொண்டு போய் அந்த சோளத்தை விக்கிறீங்கன்னா சோள லைட்டா கருப்பு கருப்பா இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், எல்லாமே நல்லதை மட்டும் வாங்கும் போது தானியத்துல வந்து பூஞ்சைகள் இருந்தது அப்படின்னா யாருமே அதை வந்து வாங்க மாட்டாங்க. இதனால வந்து மார்க்கெட்ல அதோட விலை வந்து குறையும். சரிங்களா, 50 ரூபாய்க்கு விக்குது ஒரு கிலோ சோளம் அப்படின்னா நீங்க கொண்டு போனீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு தான் விற்கும். இதனால வந்து பெரும் மகசூல் இழப்பு வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுது.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானம் இல்லா சிறுதானிய சேமிப்பு முறை குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதா அவர்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: கோடைப்பன்மலை 100.5 இப்போது நிறைவுக்கு வருகிறது. கதம்ப மலர்கள்
1: வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் அடம்பிடிக்குமே.
0: கோடைப்பன்மலை 100.5 ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அடுத்தது என்ன வர இருக்கிறது?

0: சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: தொடர்புக்கு 9659465329.
2: வழங்கும் அடுத்தது என்ன?
3: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. ஒரு படி ஏறினால் அடுத்தது என்ன என்று வாழ்க்கை கேட்கும். ஒரு கனவு நிறைவேறினால் மற்றொரு கனவை மனம் தேடும். மழை முடிந்த பின்னாலும் மேகம் மீண்டும் வரும். தோல்வி கண்ட பின்னாலும் வெற்றி பாதை திறக்கும். அடுத்தது என்ன என்ற கேள்விதான் மனிதனை முன்னேற்றும். பயப்படாமல் நடந்திடுவோம், பாதை தானாக உருவாகும். முயற்சியுடன் வாழ்ந்திடுவோம், முன்னேற்றம் நம்மை தேடி வரும். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன, வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தர காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பழனி அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோஹிணி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த சந்தேகங்கள் இருக்க மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. இப்போ சிறப்பு விருந்தினர் நம்மோடு இருக்காங்க. பழனி அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோஹிணி அவர்கள். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் மேடம்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். இப்போ வந்து பிளஸ் டூ மாணவர்கள்லாம் ஒரே தயக்கத்தோடு இருப்பாங்க, சந்தேகத்தோடு இருப்பாங்க. அடுத்து என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம், நம்ம இவ்வளோ மார்க் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. இதை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சுற்றி இருக்க உறவினர்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி இதைப்படி அதைப்படின்னு அவங்களை போட்டு ஒரு குழப்ப நிலையிலே வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கோடை பண்பலையில் தினம்தோறும் 7 மணிக்கு உங்களை மாதிரியான ஆலோசகர்கள் கூட நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்காக பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள்.
4: வணக்கம். என்னுடைய பெயர் ரோஹிணி. நான் பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். நான் பிகாம் வணிகவியல் துறை சம்மந்தப்பட்ட நிறையா கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக என் மாணவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, யூஜி முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் பிஜி டீச்சர் லைன் டீச்சிங் லைனில் போவாங்க, இல்லை அப்படின்னா கல்லூரியில் உதவி பேராசிரியராக வரணும்னு தான் நிறைய பேர்த்தோட எய்ம். பட் இந்த காமர்ஸை பொறுத்தவரையும் வணிகவியல் துறையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டேக்ஸ் லைனில் போகலாம், இதெல்லாம் எக்ஸாம்ஸ் படித்து தான் எழுதி வரணும் அப்படிங்கிறத விட இன்றைக்கி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு வந்து யாருமே முயற்சி எடுக்கிறது இல்லை. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மீன்ஸ் சிஏ சிஎம்ஏ ஏசிஎஸ் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி செக்ரட்டரிஷிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி படித்தாங்க அப்படின்னா, எப்படி வந்து 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ சேம் அதே ப்ரொசீஜரை வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு தணிக்கையாளராக உட்கார்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அதை பற்றி மாணவர்களுக்கு
3: நம்ம வந்து தொடர்ந்து நல்ல விளக்கமாக சொல்லிடலாம். இப்போ 100.5

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இது உங்கள் கோடை பந்தலை 100.5 100.5 இன்று பிளஸ் 2 மாணவர்கள்

0: அதற்கான ஆலோசனை நிகழ்ச்சி. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வணிகவியல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வணிகவியல் துறை அது சார்ந்த ஆலோசனைகள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டுருக்கு. சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இருக்காங்க பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். மேம், இப்போது பிளஸ் டூ மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலான்ற ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க.
1: கண்டிப்பாக
0: இப்போது காமர்ஸ் படித்தவங்க, அதாவது இந்த தேர்ட் குரூப்னு சொல்லுவாங்க, காமர்ஸ் படித்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த வணிகவியல் துறையில் காலடி எடுத்து வைக்க முடியும்.
1: கண்டிப்பாக ப்ளஸ் டூவில் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பிகாம் பண்ண முடியும். அதர் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ்
0: கண்டிப்பாக பண்ண முடியாது. அது மேக்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போது காமர்ஸ் அப்படின்னும் போது பிகாம் மட்டும்தான் படிக்க முடியுங்களா, இல்லை வேறு என்னென்ன பேசிக், அதாவது அந்த பேச்சுலர் டிகிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.
1: பிகாம்லேயே நிறையா இருக்குங்க மேடம். பிகாம் ஜென்ரல் பிகாம் சொல்லுவாங்க, பிகாம் சிஏ சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் சிஏங்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்புறம் பிகாம்லேயே நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பிகாம் பிஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க கார்பரேட் செக்ரட்டரிஷிப் சொல்லுவாங்க. தென் அடுத்து வந்து பிகாம் ஃபின்டெக் இப்போ வந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிகாம்லேயே மெஷின் லேர்னிங்ஸ்ன்னு சொல்லி நிறைய கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவே இந்த பிகாம் ஃபின்டெக் அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங் மூலயமா வந்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபியூச்சரில் என்ன மாதிரி வரும், ஏன்னா இன்னைக்கு ஏஐ வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த காமர்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், பேமெண்ட் மெத்தட்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த இது கோர்சஸ் வந்து அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க.
0: பிகாமில் வந்து இவ்வளோ கோர்சஸ்,
1: நிறைய கோர்சஸ்.
0: இந்த பிகாமை தாண்டி மற்றபடி இந்த காமர்ஸ் படித்தவங்க வேறு என்ன படிக்கலாம்?
1: காமர்ஸ் படித்தவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகலாம், லைக் சிஏ சிஎம்ஏ ஏசிஎஸ் இந்த மாதிரி போகலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் லைனில் போகணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ், இந்த காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் அந்த இன்கம் டேக்ஸ் இதில் நிறையா போகிறாங்க. டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது எப்படி, பிகாம் முடித்ததையுமே அக்கௌண்டண்ட்டாக போகலாம், ஒரு ஆடிட்டர்கிட்ட வந்து அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். யூஜி முடிச்சதுமே எனக்கு ஜாப் வேணும்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபேமிலியோட கண்டிஷன்ஸ் வச்சு நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கௌண்டண்ட்டாக போகலாம். ஆடிட்டருக்கு ஒரு சப்போர்ட்
0: வந்து சிஏ படிக்கணும்,
1: இல்லை இந்த அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சிஏ தேவையில்லை, ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க சிஏ ஆர் சிஎம்ஏ பண்ணணும்.
0: இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. இப்போ அதை நீங்கள் சொன்ன மாதிரி உடனே வேலை கிடைக்கணும்னா, இப்போ வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி மட்டும் நான் முடிச்சுட்டு உடனே நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பான?
1: பிகாம் முடிச்சாலும் போகலாங்க மேடம். இன்னைக்கு பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் போகிறாங்க, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படித்தா இந்த சிஏ சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்பரேட் செக்ரட்டரிஷிப் பண்ணாங்க அப்படின்னா ஏசிஎஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
0: இந்த மாதிரி இருக்கு
1: இருக்கு.
0: இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம், நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களோட சந்தேகம்லாம் கேட்கணும் அப்படின்னா கோடை பன்மலையோட வழக்கமான எண்கள் தான் 24 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 சேர்த்துக்கங்க.
2: கோடை பண்பலை 100.5 ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிக் கொண்டிருக்கும் அடுத்தது என்ன?

0: இரவு 7:17 கோடை பன்மலை 1.5 இது அடுத்தது என்ன பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இன்னைக்கு வணிகவியல் துறையா நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த துறையில பல ஆலோசனைகள் வந்து இன்னைக்கு தந்துட்டு இருக்காங்க சிறப்பு விருந்தினர். பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர், கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். மேம், இப்போ நம்ம வந்து நிறைய கோர்சஸ் சொன்னீங்க, பிகாம் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சிஏ அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன், என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் சிஏ அப்படின்னு, இந்த சிஏ கோர்ஸ்னால் என்ன, அது படிக்கிறதுனால என்ன அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்?
1: சிஏ அப்படிங்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க மேடம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஈக்குவலன் டு ஆடிட்டர் தான், ரெண்டு பேருமே ஆடிட்டர் தான். நான் என்ன இது பண்ணுறேன் அப்படின்னா, 12th முடித்ததையுமே வந்து ஃபவுண்டேஷன் அவங்க எலிஜிபிள் மேடம். இது வந்து காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சிஏசிஎம்ஏ பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதர் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சிஏசிஎம்ஏ பண்ணலாம்,
0: மேக்ஸ் படித்தவங்க மேக்ஸ் படித்தவங்க
1: பண்ணலாம். அதில் வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணணும்.
0: 12th சயின்ஸு மேக்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சிஏ இந்த நீங்கள் ஃபவுண்டேஷன் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன என்ன பேப்பர் அவங்க மெயினாக படிச்சிருக்கணும் அப்படிலாம்
1: அப்படிலாம்
0: இல்லை, யாருனாலும் படிக்கலாம்
1: படிக்கலாம் யாருனாலும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கலாம். 12th முடித்தவங்க வந்து ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட் போவாங்க. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர்ஸ் இருக்கும். 4 பேப்பர்ஸை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து குரூப் இன்டர்மீடியட்டில் குரூப் 2 குரூப் இருக்கும், குரூப் 1 குரூப் 2 4 பேப்பர்ஸ் இருக்கும். 4 பேப்பர் கிளியர் பண்ணிட்டாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40,000 வந்து சேலரி. அப்புறம் குரூப் 2 முடிச்சிட்டாங்க அப்படின்னா 1.50 lakh வந்து அவங்களுக்கு
0: இது பண்ணலாம் வாங்கிக்கலாம்.
1: சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்.
0: இந்த ரெண்டு கோர்ஸில் வந்து நீங்கள் பேசிக்காக படிச்சிட்டாலே குறைந்தபட்சம் 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்
1: இல்லைங்களா?
0: சரி, ஒரு நேயர் காத்திருக்காங்க, என்ன சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம்,
0: கேட்குதா உங்களுக்கு பேசுறது? பேர் சொல்லுங்க ஐயா, பேர் சொல்லுங்க.
2: பாலசுப்ரமணியன்
0: ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கரூர்ல இருந்து.
0: சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு?
2: பிளஸ் டூல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, மேல பிகாம் படிக்கணுமா எப்படிங்கிறது.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க பிகாம் படிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க? சரிங்க ஐயா, உங்க கேள்விக்கு பதில் சொல்றாங்க, கேளுங்க. சொல்லுங்க மேம்.
1: ஐயா வணக்கம். ஐயா,
0: அவங்க வந்து பிகாம் படிக்கலாமா? அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்களா?
1: மற்ற சப்ஜெக்ட் என்ன படிச்சிருக்காங்க தம்பி?
0: என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்க இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. பொதுவாக இப்போ வந்து மேக்ஸ்லையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும்,
1: சிஎஸ் மேக்ஸ் இருக்குது. அவங்க வந்து இது பண்ண முடியாதுங்க மேடம்,
0: பிகாம்
1: பண்ண முடியாது.
0: அப்போ காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான்
1: பிகாம் பண்ண முடியும்.
0: மற்றபடி இந்த சிஏ சிஎம்ஏ அப்படின்றது வந்து எல்லா குரூப் படித்த மாணவர்களும்
1: படிக்கலாம்.
0: சரிங்க, இப்போது இந்த உடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னது பிகாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வேலை பார்க்கலாம், எந்த மாதிரி நிறுவனங்கள்?
1: பிகாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆடிட்டருக்கு வந்து அக்கௌண்டண்ட்டாக போகலாம். அவங்களுக்கு அது அக்கௌண்டன்ட் மீன்ஸ் வந்து ஆடிட்டருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக, மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க்கை வந்து அக்கௌண்டன்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சதையுமே அவங்க எக்ஸாம்ஸ் நிறைய எழுதலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா இந்த குரூப் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கால்ஃபர் பண்ணுவாங்க குரூப் எக்ஸாம்ஸுக்கு, அந்த மாதிரி கிளியர் பண்ணலாம். தென் ஜிஎஸ்டி, இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்துருச்சு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதுக்கெலாம் வந்து ப்ராக்டிஸ்னராக போகிறதுக்கு வந்து இந்த பிகாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: அப்போ இந்த பிகாம் அந்த 3 வருஷ படிப்புலேயே வந்து இது அம்பட்டும் சொல்லி தந்துடுவீங்களா?
1: 3 இயர்ஸ் எல்லாமே அடங்கி மொத்தம் 6

0: செமஸ்டர்லேயுமே அவன் வந்து பேசிக் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, கார்பரேட் அக்கௌண்டிங்னா என்ன, இன்கம் டேக்ஸ்னால் என்ன, இந்த பேசிக் லேர்னிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவன் பேச்சுலர் டிகிரியில்
1: எல்லாமே அடங்கி அந்த 3 வருஷத்தில் இதெல்லாம் கற்றுக்குவாங்க. இன்னும் அடிஷ்னலாக அவங்களுக்கு என்ன தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்?
0: அடிஷ்னலாக அவங்க வந்து டேலி அப்படிங்கிற ஒன்று வந்து மெயினாக அவங்க கற்றுக்கணும். இன்றைக்கி வந்து டேலி வந்து அட்வான்ஸ்டாக வந்துருச்சு, டேலி ப்ரைம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து இன்றைக்கி நிறையா எல்லா பக்கமும் இன்றைக்கி ஜிஎஸ்டி தான் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டேலியில் தான் அந்த ஜிஎஸ்டி எல்லாமே ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ டேலி அப்படிங்கிறது அடிஷ்னலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும்
1: தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு வேலை கிடைக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் பிகாம் படிக்கும்போதே அவங்களுக்கு டேலியும் சொல்லி தருவாங்க.
0: பிகாம் படிக்கும்போதே ஒரு பேப்பர் படிப்பாங்க, இருந்தாலும் அதை வந்து இன்னும் அவங்க டெவலப் பண்ணி படிச்சுக்கணும்.
1: அப்போ கூடுதலாக வந்து அதை பற்றியான நாலேஜ், அந்த அறிவு இருந்தால், டேலியை பற்றியான தகவல்கள் அவங்களுக்கு அந்த அறிவு இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ 1.5
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்,
4: ஆர்கேஜி நெய்,
2: ஒட்டன்சத்திரம், அருள்மிகு, பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

0: மக்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இது அடுத்தது என்ன பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வணிகவியல் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இருக்காங்க பழனி அருள்மிகு பழனியாண்டவர், கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். மேம், இப்போது நம்ம நிறைய கோர்சஸ் பற்றி பேசியிருந்தோம், பிகாம் சிஏ அப்படின்னு, இதையும் தாண்டி என்னென்ன குரூப்லாம் இருக்குது இந்த பிகாமை தவிர, சிஏ தவிர, சிஎம் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை தவிர வேறு என்ன பேச்சுலர் டிகிரிலாம் இருக்குது?
1: பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு,
0: எக்கனாமிக்ஸ்
1: எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். இப்போது சில பேர் வந்து டுவெல்த்தில் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் சிஎஸ் எடுத்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிஏ பண்ணலாமா பிஎஸ்சி சிஎஸ் பண்ணலாமானா, கம்ப்யூட்டர் இருக்கும்போது அவங்க அந்த லைனுக்கு போய்க்கலாம் மேடம், பிசிஏ பண்ணிக்கலாம் பண்ண முடியும்.
0: இப்போ இந்த பிபிஏ எம்பிஏ பண்ணலாம் இருக்குங்க,
1: பிபிஏ பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களும் காமர்ஸ் படிச்சக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிபிஏ பண்ணிக்கலாம்.
0: சரிங்க மேம். அப்போ இந்த பிஏ எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரிலாம் படிக்கலாம்
1: பண்ணலாம்.
0: அது படித்தா அவங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் என்ன?
1: பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தாலும் அவங்களுக்கு டீச்சிங் ஃபீல்டில் போகலாம், இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸ் எழுதலாம், அதுலேயும் நிறைய.
0: ஆனால் பெரும்பாலும் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தா அடுத்து எம்ஏ படிச்சுட்டு
1: பண்ணலாம்,
0: டீச்சிங் லைனில் மட்டும்தான் அவங்களால போக முடியும் இல்லையா?
1: இல்லைங்க மேடம்,
0: நிறுவனங்கள்லையும்
1: வேலை பார்க்கலாம், வேலை பார்க்கலாம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபினான்ஸ் செக்ஷனில் இருக்கலாம், நிறைய
0: அவங்களுக்கும் வாய்ப்புகள்
1: இருக்கு.
0: சரி, இப்போ ஒரு நேர் காத்திருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கங்க.
2: ஆ, வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் காயத்ரி மேடம்.
0: காயத்ரி, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: இங்கே திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியிலேருந்து பேசுகிறேன்
0: மேடம். சரிங்க, என்ன சந்தேகம் கேளுங்க.
2: என் மகன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ் குரூப் எடுத்தா படிச்சா,
0: சரி
2: படிச்சா பிளஸ் டூ முடிச்சிருக்கான்.
0: சரிங்க,
2: அது வந்து பிசிஏ எடுத்து படிக்கலாமா மேடம்?
0: பிசிஏ படிக்கலாமான்னு கேட்குறீங்க?
2: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, அதான் படிக்கணும்னு சொல்றாரா?
2: ஆ, ஆமாங்க மேடம்.
0: சரிங்க,
2: படிக்கணும்னு சொல்றேன்.
0: ஆ, மேம் சொல்லுவாங்க, கேளுங்க.
2: ஆ, ஓகே மேம்.
0: சொல்லுங்க மேம்.
1: அம்மா வணக்கங்கம்மா.
0: இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், அவங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருப்பாங்க. உங்கள் பையன் வந்து காமர்ஸ் படிச்சிருக்க, அப்படி அவங்க கம்ப்யூட்டர் பிசிஏ பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம், பிசிஏ பண்ணலாம். அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் படிச்சிருக்கனால அந்த தம்பி வந்து பிசிஏ பண்ணலாம். பிசிஏ கிடைக்கல அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிகாம் இருக்குது.

0: வந்து என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம்.
1: இப்போ உங்களுக்கு பிசிஏ கேட்டனால
0: கிடைக்கும், பிசிஏ
1: கண்டிப்பாக கிடைக்கும். பிசிஏ படிக்க சொல்லுங்கள். கூடுதலாக வந்து ஏதாவது கற்றுக்கணும்னா மேம் சொன்ன மாதிரி டேலி, இந்த கம்ப்யூட்டர் ஏற்கனவே அவங்க படித்ததுனால இன்னும்
0: அதுலேயும் நிறையா கோர்சஸ் இருக்குது மேடம். இந்த இன்னைக்கு ஃபின்டெக் வந்துருச்சு, ஏஏ இருக்குது, மெஷின் லேர்னிங் கற்றுக்கலாம். பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஏஏ அட்வான்ஸ்டு கோர்சஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி லைனில் அவங்க சூஸ் பண்ணி போகணும்.
1: அதுவும் அவங்க அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி படித்தாங்க அப்படின்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதனால் காயத்ரியம்மா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நேயர் காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம்மா.
1: பேர் சொல்லுங்க ஐயா.
2: நான் மீனாட்சி சுந்தரம், காரைக்குடில இருந்து பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
2: என் பொண்ணு எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக் படிச்சிருக்காங்க.
1: சரி,
2: அதுக்கு மேல என்ன படிக்கணுமா இல்ல வேலை வாய்ப்புக்கு என்ன என்ன வழி போகிற வழி?
1: எம்எஸ்சி ல சைபர்
2: சைபர் ஃபாரன்சிக்.
1: சரிங்க ஐயா. இவங்க மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்களா?
2: இல்ல என்ன படிக்கலாம் இல்ல வேலை வாய்ப்பு?
1: வேலை வாய்ப்பு. ஆ சரிங்க ஐயா. மேம் சொல்லுவாங்க, கேளுங்க. சொல்லுங்க மேம். இப்போ வந்து எம்எஸ்சி சைபர் இது படிச்சிருக்காங்க, இதில் வேலை வாய்ப்பு வேணும்னா எக்ஸாம் ஏதாவது எழுதணுமா?
0: எக்ஸாம் எழுதணும் மேடம், கண்டிப்பாக. இந்த மாதிரி கவர்மெண்ட் லைனில் போகிறதுக்கு எக்ஸாம்ஸஸ் இருக்குது. அது அவங்க இன்றைக்கி அட்வான்ஸ்டாக எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம கூகுள் போட்டோம் அப்படின்னாலே இது சம்மந்தப்பட்ட நிறைய எக்ஸாம்ஸஸ் என்னென்ன குவாலிஃபை பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஃபீல்டில் போகலாம், இவங்க எடுத்திருக்க கோர்ஸ் நல்லா இருக்குது. நம்ம பாப்பா படிச்சிருக்க கோர்ஸ் வந்து நல்ல கோர்ஸ் தான். இதுக்கான இது என்ன அப்படிங்கிறத அவங்க சர்ச் பண்ணி எப்போ எக்ஸாம்ஸ் வருது, இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எதிர்காலம்
1: கண்டிப்பாக. அவங்க படித்ததே வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டாங்க, அதனால் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நிறைய துறைகள் இருக்கும், இந்த சைபர் கிரைம்னும் போது அதை பற்றியான துறைகள் நிறைய இருக்கும்போது நீங்கள் கூகுளில் கேட்டு நிறைய தேடி கண்டுபிடிச்சாங்கனாலும் வாய்ப்புகள் இருக்கு.
0: எக்ஸாம் ஆனுவல் பிளானர் போட்டிருப்பாங்க மேடம், கண்டிப்பாக அவங்க அதில் போனாங்க அப்படின்னா எப்போ எக்ஸாம் அவங்களுடைய துறை சார்ந்த எக்ஸாம்ஸை வந்து பார்த்துக்கலாம்.
1: சரிங்க மேம். இப்போ வந்து பிகாம் பேசியாச்சு, சிஏ பேசியாச்சு, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பேசிட்டோம். இப்போ வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பிகாம் படித்தா போதும், கூடவே டேலி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நடுத்தர மக்களுக்கு. இப்போ நான் நிறைய படிக்கணும், பிகாம்க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், இன்னும் எம்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு இருக்க மாணவர்களும் உண்டு, அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
0: எம்காம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கல்லூரி பேராசிரியராக வரணும் அப்படின்னா அவங்க வந்து அடுத்து ஸ்லெட்டார் நெட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து முனைவர் பட்டம் வாங்குறதுக்கு பிஹெச்டி இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து இந்த நெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக எல்லா காலேஜஸ்க்குள்ளார போகலாம். ஸ்டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டுக்குள்ளார தான் இருக்க முடியும், வித்தின் ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும். இதே இது நெட் எக்ஸாம் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நேஷனல் லெவலில் எந்த காலேஜில் வேணாலும் அவங்க கல்லூரி பேராசிரியராக பணியாற்றலாம்.
1: அப்போ எந்த கோர்ஸ் படித்தாலும் எக்ஸாம் அப்படின்றது ஒன்று இருக்குது, குரூப் எக்ஸாம் இல்லாட்டி ஸ்லெட்டு நெட்டு அந்த மாதிரி என்ன எக்ஸாம்னாலும் சரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், எந்த எக்ஸாமையும் விட வேண்டாம். ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னா எக்ஸாமுகளை நீங்கள் ட்ரை பண்ணி எழுத பாருங்கள், கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் இருக்கும், எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம். இப்போ 100.5
3: கோடை பண்பலை 100.5 ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: தொடர்புக்கு 9659465329.
3: வழங்கிய அடுத்தது என்ன?

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை நொறுபொள்ளியாய்ந்தல் இது. அடுத்தது என்ன? பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இன்னைக்கு வணிகவியல் சார்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இருக்காங்க பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர், கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். மேம், இப்போ நிறைய நம்ம பேசிட்டோம், அதாவது என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. மாஸ்டர் டிகிரியும் இருக்குது நிறைய, அதை பற்றியும் நிறைய பேசணும். இப்போ ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்க என்ன சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் யாழ்ப்பாணம் மாவட்டம் கோம்பையிலேருந்து பேசுகிறேன் மேம்.
0: எந்த மாவட்டம்?
1: தேனி மாவட்டம்.
0: யாழினி, அப்படியா உங்க பேரு?
1: ஆமா மேம்.
0: யாழினி, என்ன சந்தேகம் உங்களுக்கு?
1: நான் 10th ல 478 எடுத்திருக்கேன் மேம்.
0: அடேங்கப்பா, 478, 478?
1: ஆமா மேம்.
0: நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன சந்தேகம் சொல்லுங்க.
1: நான் காமர்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன்
0: மேம்.
1: எடுத்தா நான் என்ன ப்ரொஃபஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் சொல்ல முடியுமா?
0: அதாவது காமர்ஸ் வந்து 11th 12th ல எடுக்க போறீங்க?
1: ஆமா.
0: அதுக்கு அப்புறம் தான் காலேஜ், அப்படிதானே?
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாப்பா, நீங்கள் வந்து 10th ல 478 எடுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து காமர்ஸ் சூஸ் பண்ணது வந்து நல்லா, அதாவது 470 மேலே எடுத்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபஸ்ட் குரூப் ஆர் செகண்ட் குரூப் தான் போவாங்க. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் வந்து நிறைய லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் காமர்ஸ் எடுத்தால் என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்க. காமர்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ 10th ல 478 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, 12th வரையும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் வந்து பிகாம் படிச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணலாம். அதாவது சிஏ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் பண்ணலாம், காஸ்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலாம். இல்லை நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணலை, நான் டீச்சிங் லைன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பிகாம் முடிச்சுட்டு பிஜி டிகிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிஎட் பண்ண முடியும். காமர்ஸில் வந்து இந்த ஒரு இது இருக்குது. இல்லை நான் வந்து கல்லூரிக்கு தான் பேராசிரியராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பிகாம் எம்காம் முடிச்சுட்டு ஸ்லெட் நெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்லூரியில் உதவி பேராசிரியராக நீங்கள் போகலாம். இல்லை நான் இது எதுவும் பண்ணலை, நான் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டராக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிகாம் படிக்கும்போதே நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு தென் இன்டர்மீடியட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஈவன் ப்ரைவேட் கம்பெனிஸ் இல்லாமல் பப்ளிக் கம்பெனிஸ்லேயுமே வந்து நிறைய வாண்டட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து பண்ணலாம். 3 பேர் டிகிரி முடிச்சது உடனே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். அதாவது அவங்களுக்கு இப்பயே ஆர்வம், 10th தான் முடிச்சிருக்காங்க, காமர்ஸ் எடுத்தால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பண்பலை 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா 7:37 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன, பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக வணிகவியல் துறையை சார்ந்த பல்வேறு தகவல்களை சிறப்பு விருந்தினர் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. பழனி அருள்மிகு, பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். மேம், இப்போது நம்ம பிளஸ் டூ மாணவர்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறத விட 10th மாணவர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காமர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட் குரூப் எடுக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து செகண்ட் குரூப் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த மேக்ஸில் ரொம்ப விருப்பமாக இருக்கவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலானது, அதாவது 80% காமர்ஸ் அப்படின்னும் போது காமர்ஸ் பிள்ளைங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் படிக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, என்ன சந்தேகம் கேட்குறாங்கன்னு கேட்போம். வாங்க, வணக்கம். வணக்கம்,
1: என்ன
0: படிக்கணும்
1: கேட்டுட்டேருங்க.
0: சொல்லுங்க மேம், இப்போ கணிதம் எடுத்திருக்காங்களாம், பிஏன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லலை.
2: பிஏ அப்படின்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் பண்ணலாங்க மேடம். இன்னைக்கு அதுலேயும் லாங்குவேஜஸ்க்கு வந்து ஆசிரியர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. அதாவது ஸ்கூல் சைட்லையும் சரி, கல்லூரி இதுலேயும் வந்து லாங்குவேஜஸ்க்கு வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க பிஏ முடிச்சுட்டு பிஎட் பண்ணால் ஸ்கூல் லைன்ஸில் போகலாம், இல்லை பிஏ எம்ஏ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல்லூரிக்கு வரணும் அப்படின்னா அவங்க அடுத்து ஸ்லெட்டார் நெட்டோ இல்லை பிஹெச்டியோ கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கல்லூரிக்கு போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி போகிறாங்கன்னா பிஏ தமிழ் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி அதையும் படிச்சுட்டு தமிழில் தான் அதிகமான கேள்விகள் இன்றைக்கி இடம்பெறுது எல்லா எக்ஸாம்லேயும். அவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க மேடம்.
0: இப்போ பொதுவாக வந்து மாணவர்கள் என்ன படிக்கிறாங்கன்னு விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அவங்க படிக்க, அதாவது பெற்றோர்கள் வந்து படிக்க வச்சா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நான் படிக்கிறத நீ படிக்கணும், நான் நினச்சாத மாதிரி நீ ஆகணும் அப்படின்னு எந்த பெற்றோர்களும் வற்புறுத்த வேண்டாம். இப்போ எல்லாம் மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேயே நான் இதுதான் ஆகணும் அப்படின்னு அந்த குறிக்கோளோட நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாகவும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இதை தெரியாத மாணவர்கள் அவங்க விருப்பப்பட்டதை படிங்க, யார் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போது 100.5

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் 7:44. அடுத்தது என்ன? பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இன்னைக்கு வணிகவியல் துறை சார்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து கொண்டு பல விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க சிறப்பு விருந்தினர். பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். மேம், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். 10th படித்தவங்களுக்கும் சரி, பிளஸ் டூ முடித்தவங்களுக்கும் சரி, இப்போ இந்த காமர்ஸ் குரூப் அப்படின்னுட்டு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த லா சம்மந்தமாக லாவும் படிக்கலாம், பிகாம் முடிச்சுட்டும் படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை? அது சரிதானா? படிக்கலாமா?
1: படிக்கலாம் மேடம். பிகாம் முடித்தவங்க வந்து எல்எல்பி கண்டிப்பாக பண்ணலாம். சில பேர் வந்து 12th முடித்ததையுமே பிஏ எல்எல்பி அந்த மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் முடிச்சுட்டு அதில் காமர்ஸ்லேயே வந்து லா பேப்பர் படிப்பாங்க. பிஸ்னஸ் லா லேபர்
0: எல்லாருமே
1: படிப்பாங்க. பிகாமில் வந்து ஒரு பேப்பர் கம்பல்சரி லா பேப்பர் இருக்குது. ஸோ அதில் இருக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அடுத்து எல்எல்பி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்எல்பி போகலாங்க. அதில் வந்து லா ஃபுல்லாகவே லாஸ் தான் படிப்பாங்க. அட்வொகேட்டாக போகலாம், அடுத்து ஏதாவது ஜட்ஜாக போகணும் அப்படின்னா
0: அதுக்கு
1: எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து அப்படியே ஹை கோர்ட்.
0: அந்த பிகாம் படித்து எல்எல்பி படிக்கிறதுக்கும் இந்த பிஏ பிஎல்னு ஒன்று படிக்கிறாங்க இல்லையா?
1: சில பேர் வந்து பிகாம் முடிச்சுட்டு நான் எல்எல்பி லைனில் போவாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, அக்கௌண்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த பிஏ எல்எல்பி பண்ணுறவங்க வந்து என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு லா ஓரியன்ட் ஃபுல்லாகவே படிக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு அட்வொகேட்டாக போறக்கு.
0: அப்போ இந்த சட்டம் சம்மந்தமாக அதில் விருப்பம் இருக்கவங்க அதில் மட்டுமே பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஏ பிஎல் எடுத்து படிக்கலாம். இப்போ ஒரு வேளை வந்து பிகாம் படிக்கும்போது அது லா பேப்பர் இருக்குன்னு சொன்னீங்க
1: இல்லையா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னைக்கு லைக் பண்ணி போகிறாங்க மேடம், எல்எல்பிக்கு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக எந்த இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது அட்வான்ஸ்டாக அவனும் கற்றுக்கிட்டாங்க.
0: ஆமாம்,
1: அதனால் அந்த ஃபீல்டுலேயும் நிறையா போகிறாங்க.
0: இப்போ பிகாம் எல்எல்பி படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க லாயர் அந்த மாதிரி போகலாம். ஒருவேளை அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிகாம் டிகிரியை வச்சு

0: வேற ஏதாவது அவங்க பண்ணிக்கலாமா?
1: அந்த டிகிரி வச்சு அவங்க அக்கௌண்டன்ட்டா போய்க்கலாம், இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வேற லைன்ல போறதுனாலும் போய்க்கலாம்.
0: அப்ப அந்த பிகாம் வச்சு அவங்க ஹையர் ஸ்டடிஸும் பண்ணிக்கலாம், எம்காம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: எல்எல்பிங்கிறது தனியா தான் பண்ணுவாங்க மேடம். அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் போறாங்க, இல்ல நான் வந்து எல்எல்பி எனக்கு பிடிக்கல, நான் வந்து வேற இந்த இதுலயே பிஜி லைனுக்கு போறேன் அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாங்க மேடம்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நேயர் இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கங்க, வந்துட்டீங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம்
2: மேடம். வணக்கம்ங்க, துறைங்க, பழனில இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா.
2: மேடம், இந்த கவுன்சிலிங் அப்படினா என்னன்னே தெரிய மாட்டேங்க.
0: கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியலையா? சரிங்க,
2: ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு விட்டுறோம், வர சொல்றாங்க, போறோம்ங்க.
0: சரிங்க,
2: அங்க போனா நான் நம்ம செலக்ட் பண்ற காலேஜ் இருக்கா இல்ல அவங்க காலேஜ் சொல்லுவாங்க அதுல இருந்து நம்ம எடுக்கணும்ங்களா?
0: இதெல்லாம் வந்து குழப்பமா இருக்கு உங்களுக்கு.
2: குழப்பமா இருக்கு. ஆமா,
0: சரிங்க. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம், கவுன்சிலிங்னா என்ன, கட் ஆஃப்னா என்ன. இந்த

0: வாங்க. வணக்கம். வணக்கங்க. வந்துட்டீங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம்.
1: மேடம் வணக்கம்ங்க. துறைங்க, பழனியில இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா.
1: மேடம், இந்த கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்க.
0: கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியலையா? சரிங்க.
1: ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு
0: விட்டுறோம்,
1: வர சொல்றாங்க, போறோம்ங்க.
0: சரிங்க.
1: அங்க போனா நான் நம்ம செலக்ட் பண்ற காலேஜ் இருக்கா இல்ல அவங்க காலேஜ் சொல்லுவாங்க, அதுல இருந்து நம்ம எடுக்கணுங்களா?
0: இதெல்லாம் வந்து குழப்பமா இருக்கு உங்களுக்கு.
1: குழப்பமா இருக்கு. ஆமா
0: சரிங்க. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம், கவுன்சிலிங்னா என்ன, கட் ஆஃப்னா என்ன, இந்த கவுன்சிலிங்கில் வந்து அவங்க சொல்கிற காலேஜா இல்லை அவங்க காலேஜா, அந்த மாதிரி நிறைய குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த பெற்றோர்களுக்கு இந்த குழப்பம் இருக்குது, அதை பற்றி
2: அவர் கேட்குறது வந்து என்னென்னா, இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து கவுன்சிலிங் கொடுத்து கட் ஆஃபில் மார்க் பேசிஸில் இந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறது ரேண்டம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. பட் ஆர்ட்ஸ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கல்லூரியில் அப்ளிகேஷன் அவங்க போட்டிருக்காங்களோ அந்த காலேஜில் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் மீன்ஸ் என்னென்னா, அட்மிஷன் அதை தான் வந்து கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க. அந்தன்னைக்கு வர சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டில் இந்த டைம்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
0: இப்போ
2: எங்கள் கல்லூரியில் கவுன்சிலிங் அப்படிங்கிறப்போ நாங்கள் இந்த டைம் அப்படிங்கிறது ரேண்டம் மார்க் தரம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க, அப்போ இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்தெந்த மேஜர் கொடுக்கலாம். இப்போ அவங்க வந்து காமர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா, பிஏ தமிழ் இங்கிலீஷில் நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 10 to 11 வந்து இவங்களுக்கு தமிழ் கவுன்சிலிங் இருக்குது. அப்போ அங்கே பேசுவாங்க, தமிழ் துறை சம்மந்தப்பட்ட பேராசிரியர்கள் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா இதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் படிக்கலான்னு சொல்லி அந்த துறை பேராசிரியர்கள். அடுத்து இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழ் பிடிக்கல அப்படின்னா இங்கிலீஷ் அடுத்த டைமிங்கில் அடுத்து 12 to 1 வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, அதில் வந்து அவங்க அடுத்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க அந்த துறை வாரியாக போகிறது தான் வந்து கவுன்சிலிங்.
0: அதாவது அவங்க மார்க் எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு அதை தரம் பிரித்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறது. அது வந்து அந்த காலேஜ்லேயே கொடுப்பாங்க,
2: அந்த கல்லூரியிலே அவங்க கொடுப்பாங்க. அவன் பிஏ தமிழ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அட்மிஷன் போட்டுருவாங்க, இல்லை எனக்கு பிகாம் தான் வேணும்னு சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். போய் அதில் ஜஸ்ட் என்ன இருக்குது, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்போ கவுன்சிலிங் வந்து எத்தனை வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம்.
2: அதில் கூட அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க, உங்களுக்கு இந்த டேட்டில் கவுன்சிலிங் இருக்குது, என்னென்ன மேஜர் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த கல்லூரியில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம்.
0: அதுக்கலாம். அதாவது துரையாவுக்கு வந்து இப்போ அந்த சந்தேகம் வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மாணவர்கள் வாங்கின மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த காலேஜ்லலாம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, அவங்க அந்த மார்க் அடிப்படையில் எந்த பேப்பரில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த பேராசிரியர்கள் வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து இதை எடுத்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரை ஆலோசனை வழங்குறது தான் கவுன்சிலிங்கிறது. அது வந்து அந்த கல்லூரியில் வந்து நீங்கள் எங்கள் கல்லூரியிலே படிச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, இந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த இது பிடிக்கலை அப்படின்னா அடுத்து எந்த பேப்பரில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க, இல்லாட்டி அவங்களுக்கு எது விருப்பம் அப்படின்றத பேசி அவங்களுக்கு விளக்கம் தரக்கூடியது தான் கவுன்சிலிங் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன் மேம்.
2: கொடுப்பாங்க மேடம். இப்போ ஒரு காமர்ஸில் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டான், அவன் வந்து காமர்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னென்னா, அந்த தம்பிக்கு சொல்லுவாங்க, தம்பி உன்னுடைய மார்க்கு கட் ஆஃப் பத்தலை, இதை விட அடுத்து பிஏவும் இன்டர் டிபார்ட்மெண்ட் தான், பிகாமும் பிஏ எக்கனாமிக்ஸும் இன்டர் டிபார்ட்மெண்ட் தான். அப்போ உனக்கு காமர்ஸ் கிடைக்கலங்கிறப்போ நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் சில பேர் வந்து லா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா டக்குன்னு போயிடுவாங்க, லா காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடச்சிருச்சு அப்படின்னா போயிடுவாங்க. அப்போது பிஏலேருந்து நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது மேடம்.
0: அதாவது வழிகாட்டுதல் அதுதான் வந்து கவுன்சிலிங். உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிருச்சு, நல்ல கட் ஆஃப் மார்க் எல்லாம் இருக்குது அப்படின்னா உடனே கிடச்சிரும். அதுக்கு தான் நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், நல்ல மார்க் வாங்குங்க, நிறையா மார்க் வாங்குங்க, கட் ஆஃப் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான். அந்த மாதிரி மார்க்லாம் வாங்கும் போது உடனே வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க, எங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை அப்படின்னா இங்கே போங்க அங்கே போங்கன்னு பரிந்துரை செய்வாங்க. இதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ 100.5

0: நேரம் 7:53, கோடை பன்மலை 100.5. இது அடுத்தது என்ன பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இப்ப மேம், நம்ம நிறைய விஷயம் பேசணும் வணிகவியல் சம்பந்தமா. இப்போ உங்களோட கல்லூரியில என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு?
1: எங்களுடைய கல்லூரியில பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிகாம் எய்டட் கோர்ஸ், அரசு உதவி பெறும் பாட பிரிவுகளில் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிகாம், தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, இது மேக்ஸ் இருக்குது மேடம். இதே இது சுயநிதி பாடப்பிரிவில் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிகாம்லேயே வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிகாம் சிஏ, பிஏ பிசிஏ, பிஎஸ்சி சிஎஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது மேடம்.
0: சரிங்க. இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது இந்த உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா?
1: இது அரசு உதவி பெறும் கல்லூரினால உதவித்தொகை இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி, அடுத்து மதியம் உணவு, எல்லா காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மார்னிங் சிற்றுண்டியும் ஆஃப்டர்நூன் வந்து ஃபுட்டு, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மூணு வேளையும் வந்து உணவு இருக்குது.
0: அப்போ அதை தங்குறதுக்கு வசதியும் இருக்குது. சரிங்க மேம். இப்போது கோர்சஸ் இருக்குது, இதை இந்த மாதிரி சலுகைகள் எல்லாமே இருக்குது. இந்த கோர்சஸை தாண்டி அவங்களோட வாழ்க்கைக்கு உதவுற மாதிரியான ஏதாவது சில சிறப்பு வகுப்புகள் இருக்கா?
1: சிறப்பு வகுப்புகள் நிறைய நடத்துகிறாங்க மேடம். இப்போ காமர்ஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லைப்ரரிஸில் வந்து நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடியதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிஏ இந்தியன் கல்ச்சர் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த துறைகளில் வந்து இந்த மாதிரி நிறைய சைவ சித்தாந்த வகுப்புகள்லாம் இருக்கிறனால அறநிலையத்துறையில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா இந்த சைவ சித்தாந்த இதெல்லாம் வந்து அவங்க படிச்சுக்கலாம் மேடம்.
0: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்க மேம். இப்போ வந்து உங்களை தொடர்பு கொண்டு மேலும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஆலோசனைகள் பெறணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு உங்களோட அலைபேசி எண் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: என்னுடைய அலைபேசி எண் 6369570169.
0: 63 69 570 169. இந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் மேமை வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்லுங்கள் மேம், நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: நிறைவாக காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில், இந்த மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளையோ இல்லை டைரக்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்போட நிறையா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நிறையா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துகிட்டு ஹையர் ஸ்டடீஸுக்கு வேணால் நீங்கள் வந்து வெளியில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லோ அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இன்றைக்கி கவர்மெண்ட்டே உங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்குறாங்க.
0: அதனால் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இந்த அரசு நமக்கு தரக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். சொல்லுங்கள் மேம், இப்போ நிறைவாக உங்களோட செயல் திட்டங்கள், செயல்பாடுகள், நலத்திட்டங்கள்

0: எங்களுடைய செயல்பாடுகள் வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒன்று போகுது. அந்த நான் முதல்வனில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிறது வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதி நாளைக்கு வேலைவாய்ப்புகளையும் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம், இதில் வந்து எல்லா மாணவர்களுக்குமே வந்து உதவித்தொகை கிடைக்குது. அடுத்து சிற்றுண்டி சொல்லுங்களா, மூணு எல்லாம் உணவும் கொடுக்குது. அது இல்லாமல் இப்போது ஒட்டஞ்சத்திரம் மகளிர் கலை கல்லூரியில் வந்து நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. பிகாமில் வந்து பிஏ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. அடுத்து எம்ஏ தமிழ், எம்காம், இந்த மாதிரி நிறையா ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் வச்சுருக்காங்க மேடம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு கோர்சஸாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க.
1: ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் கோடை பண்பலையில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேயர்களுக்கு. கோடை பண்பலையின் சார்பாக உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

கோடை பன்மலை நொறுபள்ளியாய்ந்தில் இதுவரை அடுத்தது என்ன பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை மற்றும் அது சார்ந்த ஆலோசனைகளை சிறப்பாக வழங்கினர் சிறப்பு விருந்தினர் பழனி அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். நொறுபள்ளி ஐந்தில் இனி பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசும் செய்தி அறிக்கைக்கு பிறகு

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ள

செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும் அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும் 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும் 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும் 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

சென்றால் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். கோடை பன்மலையின் 1.5 இப்போது இளமை பேசுகிறது. தம்பி தங்கச்சிங்க கூட பேசுகிற நேரம், அதே சமயம் அவங்களுக்காக இன்னைக்கு 2 விளையாட்டுகள் காத்துட்ருக்கு. ஒன்று சொல்லுக்குள் சொல், இன்னொன்று ககப்போ. சொல்லுக்குள் சொல் உங்களுக்கே தெரியும், ஒரு சொல் சொல்லுவோம், அதில் மறைஞ்சிருக்க மற்ற சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னொரு விளையாட்டு ககப்போ. ஒரு சொல்லோட ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடியும் ஒரு பொதுவான எழுத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுவேன். நீங்கள் அந்த பொதுவான எழுத்தை நீக்கிட்டு அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இப்போ குடம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அதை அகு அட அம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஆ அந்த எழுத்தை நீக்கிட்டு குடம் அப்படின்னு அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதாங்க அறிமுக மாணவர்களுக்காக என்ன சொல்கிறோம், 2-4-2-4-2-4 வழக்கமாக பேசுகிற நம்ம தம்பி தங்கைகளுக்காக 2-4-2-4-2-9 முன்னிணைப்பாக சேர்த்துக்கோங்க, 0-4-5-4-2.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்,
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கோடி பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:14. இன்னைக்கு நம்மள்ட்ட பேசுறதுக்காக தம்பி தங்கச்சிகள்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இப்ப யார்கிட்ட பேச போறோம் பாத்திரலாம். வணக்கம். யார் பேசுறீங்க?
6: திருச்சி மாவட்டம்
5: ரூபஸ்ரீ. ரூபாஸ்ரீயா ரூபஸ்ரீயா?
6: ரூபாஸ்ரீ.
5: ரூபாஸ்ரீ, எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கு.
5: சரி, உங்களுக்கு வந்து இப்போ கக்கா போ விளாட்லாமா?
6: ம், விளாட்லாம்க்கா.
5: சரி, சொல்கிறேன். அக, அன்,
6: அக,
5: ஆ, அன்,
6: அன்,
5: ஆ, அனா,
6: அனா,
5: அடி,
6: அடி.
5: ம்,
6: கண்ணாடி.
5: கண்ணாடி, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க தங்கம். வாழ்த்துக்கள். கோடை பண்பலையில் பங்கேற்று பேசுனதுக்கு உங்களுக்கு நன்றி. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் தரோம், கேளுங்க.
6: தேங்க்யூக்கா.
5: நன்றிம்மா.

0: கோடி பன்மலையின் 1.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:20. இப்போ நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக அடுத்து யாரோ ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: யார் பேசுகிறீங்க?
1: நான் விருதுநகர்லேருந்து ஸ்ரீஹரி சரவணன் பேசுகிறேன்.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். சரி சொல்லுங்க, என்ன கிளாஸ் போறீங்க? இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம், எனக்கு தெரியாதுல.
1: 8th இருந்து 9th போறேன்க்கா.
0: 9th போறீங்க, வாழ்த்துக்கள் தம்பி. சரி, இப்போ விளையாடலாமா? சொல்லுக்குள் சொல் சொல்றேன்.
1: ஓகேக்கா.
0: சரி, உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய வார்த்தை வந்து திருவண்ணாமலை, அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய மற்ற வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: ஓகேக்கா.
0: சரி சொல்லுங்க.
1: திரு.
0: சரி.
1: மலை.
0: மலை.
1: திருமலை.
0: அருமைங்க. சரி.
1: மதி.
0: மதி, சூப்பர். அடுத்து.
1: மதிலை.
0: மதிலை, சரி. சரி.
1: அடுத்து மறு.
0: மறு இருக்கு, மண் இருக்கு, தின் இருக்கு, வண் இருக்கு.
1: ஓகேக்கா.
0: 5 வார்த்தைகள் சொன்னாலே போதும், இருந்தாலும் தம்பி நிறைய சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. கோடை பன்மலையில் எங்கள்

0: கோடி பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:27. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
1: லாவண்யா,
0: எப்படி இருக்கிறீங்கம்மா? சரிங்க தொங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் கக்க போ கொடுக்க போகிறோம். கையில் பேப்பர் பென் இருக்கா? சரி, குறிச்சிக்கங்க. இம இரி இம இரி மா வந்து குரில் தான். இரி இயா இதை இதை திரும்ப சொல்லவா? இம இரி இயா இதை மரியாதை. சூப்பர். சரிங்க தங்க, உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கோடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள் தம்பி தங்கச்சிகளுக்கு கொடுத்துருந்தோம். ஒன்று சொல்லுக்குள் சொல், இன்னொன்று ககக்கப்போ. இப்போ அடுத்து நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் கா.
4: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
5: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சிக்கம்பேட்டில இருந்து கீர்த்தி பேசுறேங்கக்கா.
4: கீர்த்தி, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேங்கக்கா.
4: கீர்த்தி, இப்போ எந்த கிளாஸ் போறீங்க?
5: 8th முடிச்சு 9th போக போறேங்கக்கா.
4: சரிம்மா, இப்போ உங்களுக்காக நாங்கள் ஒரு வார்த்தை தரோம், அதில் இருக்க மற்ற வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். ராமநாதபுரம். ராமநாதபுரம். சொல்லுங்க. மற்ற வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள என்னென்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க. சரி, கீர்த்திக்கு தெரியல இந்த விளையாட்டு. அவங்க விளையாண்டதும் இல்லை போல, நிகழ்ச்சியை கேட்டதும் இல்லை போல, அதனால பரவாயில்ல. இப்போ வந்து அவங்களுக்காக, எல்லா நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் கொடுப்போம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:39. இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: ஹரியானுக்கு நட்பாரு.
2: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தம்பி?
3: திண்டுக்கல்ல இருந்து.
2: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம். அந்த வார்த்தையில் இருக்க மற்ற வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறது சொல்லுக்குள் சொல். ராமநாதபுரம். இதில் இருக்க மற்ற வார்த்தை புறம். சொல்லுங்க. சொல்லுங்க. என்னப்பா புரியல?
3: ராமன்,
2: ராமம் இருக்கு, ராமணன் இல்லையே. அப்புறம் நாம் சொல்லலாமா? நாம் சொல்லலாம். அப்புறம் வந்து தரம் அந்த வார்த்தை சொல்லலாம். மரம் சொல்லலாம். அப்புறம் ராமம் சொல்லலாம். நாதம் சொல்லலாம். சரிங்க தம்பி, உங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியல போல. அடுத்த தடவை பேசுகிறப்ப ரொம்ப அழகாக விளையாடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ உங்களுக்காக கோடை பண்பலையிலேருந்து பாடல் தரம், கேளுங்கள்.

0: கோடைப்பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது. இன்றைக்கி ரெண்டு விளையாட்டுகள் நம்ம தம்பி தங்கச்சிகள்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க. ஒன்று சொல்லுக்கொள் சொல், அடுத்து ககப்போ. இப்போ அடுத்து நேற்று பேசிடலாம். வணக்கம் வாங்க.
1: வணக்கம் மேம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து ஆர் இளையரோஜா பேசுகிறேங்க மேம்.
0: இளையரோஜா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? புன்னகை. ரொம்ப அருமைங்க இளையரோஜா, நல்லா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ உங்களுக்காக கோடை பண்பலையில் ஒரு பாடல் தரோம், கேளுங்கள்.

மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. கோடை பன்மலையின் 1.5 இனி வரப்போகிறது கொடை தென்றல்.

0: வானலை இசை தேனலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை. நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை. இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை. இது நம் பண்பலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.
1: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? லட்சக்கணக்கான சர்வர்களின் மின்சார இறைச்சலால் அந்த நகரம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அவன் தன் காதலியை சந்திக்க ஆசையாய் அதிர்ந்து கொண்டிருந்தான். அவனை பொறுத்தவரை அவள் வரும் நேரம்தான் அவனது மகிழ்ச்சியின் நாள் துவங்குகிறது என்று அர்த்தம். நேரம் 9:00 தொட்டிருந்தது. அந்த பேப்பர் கப்பில் எக்ஸ்பிரஸோ காஃபியை வைத்துக் கொண்டு அவனது நினைவில் இருந்த பல காட்சிகளையும் புகைப்படங்களையும் மேகக்கணினியிலிருந்து பதிவிறக்கம் செய்வது போல மனதில் மகிழ்விறக்கம் செய்து கொண்டிருந்தான்.
2: என்னடா ஸ்டேட்டஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு, காதல் பொங்கி டிஜிட்டல் கவிஞனா மாறிட்ட போல
1: என்று அவளது குரல் அமைதியாக இருந்த அந்த அலுவலக லாபியில் மெல்லிய கீறல் ஒலியாக கேட்டது. அதன் பிறகு கிசு கிசுத்து தான் பேசினாள். அவனுக்கு பிடித்தது போல பேசினாள். அவன் அவளுக்காக ஒரு குளிர்பானத்தை எடுக்க அந்த வெண்டிங் மிஷினில் காசை திணித்தான். எரர் 408 டைம் அவுட் என்று மானிட்டர் காட்ட அவன் மண்டைக்குள் ஒரு குட்டி

கத்தியாய் இடித்தது அந்த வெண்டிங் மெஷின். அந்த குளிர்ந்த கண்ணாடியில் தலையை முட்டி அவளை பார்த்து பல் இழித்தான். அவளும் சிரித்தாள். இருவரும் சிரித்து கொள்ள காதல் பார்வைகள் பகிர்ந்து கொள்ளப்பட எந்த லாஜிக்கும் இல்லாமல் என்ஜாய் யுவர் ட்ரிங்க் என்று அந்த குளிர்பானம் விற்கும் தானியங்கிய இயந்திரம் மெல்ல சொல்லி சினுங்கியது. அவனுக்கு ஒரு எக்ஸ்பிரஸோ, அவளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க். இன்னும் ஒரு மணி நேரம்தான் அந்த காதல் நேரம். அவனும் அவளும் தங்கள் காதல் நடையை தொடங்கினர். கொஞ்சம் பேச்சு நிறைய பார்வை, கொஞ்சம் சண்டை நிறைய காதல். தொடங்கட்டும் தொடங்கட்டும், காதல் தொடங்கட்டும். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நகரத்தின் கடிகாரம் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தது. நியான் விளக்குகள் ஒளிர இழை இழையாய் அந்த நகரத்தின் தாளகதிக்கு ஒருங்கிசைத்துக் கொண்டிருக்கிறது அவன் மனம். அவன் வீட்டின் முன்னேற்றத்திற்கு சீராக துடித்துக் கொண்டே இருக்கிறான் அவன். அதேவேளை உழைப்பின் மெல்லிய தொடர் ரீங்காரம் அவனது எதிர்காலத்தை காவல் காத்துக் கொண்டிருந்தது. வெண்ணிற நிலவுக்கு பின்பக்கம் சிறைப்பட்டு கிடக்கும் கரும் கண்ணாடியின் பள்ளத்தாக்குகளுடே தர்க்கங்களின் அச்சரேகைகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஏதாவது ஒரு உண்மையின் நிழலை தேடியபடி அலைந்து கொண்டிருக்கிறான் அவன். அது காதலியின் நிழல். தன் காதலியின் நிழலை கண்டாலே அடுத்த நொடி அந்த அச்சரேகைகள்

மனிதர்கள் தைரியம் கொள்கின்றன. நள்ளிரவை தொட்டு கொண்டிருந்தது அந்த நகரத்தின் சிலிகான் கட்டடத் தொகுப்பு. அங்கு பளிங்கு கற்களின் மீது ஒளி பட்டு தெரிக்க அதில் அந்த காதலியின் நிழல் தெரிய இன்னும் அதிகமாக இணைக்கப்பட்டன அந்த காதல் ரேகைகள். நாள் முழுக்க தனித்திருந்த தவிப்பு தீர கட்டித்தழுவ வாய்ப்பில்லாததால் கைகளை தொட்டு கிசுகிசுப்பாய் பேசி இரகசிய காதல் பார்வைகளால் மீண்டும் துடித்தது அந்த நகரத்தின் கடிகாரம். துடியாய் துடித்துக் கொண்டிருந்தது அவன் அவள் காதல் பார்வை நேரம் முடிந்து கொண்டிருந்தது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில். வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

அவள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட இசையை அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தாள். அந்த தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு பெரிய இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். பிரம்மாண்ட கச்சேரி அரங்குகளில் இசைக்கப்படும் இசை தனக்காக

ஒரு நாள் இசைக்காதா, தன் பாட்டுக்கு ஒத்திசைந்து ஒலிக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் சின்னஞ்சிறு ஹால்களில் மங்களான விளக்கொளியில் தற்காலிகமாக போடப்பட்ட விழா மேடைகள் மட்டுமே. அங்கும் இசை வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அவளுக்கு 16 வயது தொடங்கிய நாளிலிருந்து ஒரு பழைய கித்தாரை கைகளில் தூக்கிக் கொண்டு கல்லூரி போட்டிகள், பொது போட்டிகள் என்று இசை ஆக்கிரமித்த அனைத்து இடங்களிலும் தன் காலடி தடத்தை பதித்துக் கொண்டே இருந்தாள் அவள். இரவு நேர தனியான பயணங்கள் சற்று பயம் கொடுத்தாலும் இசைதான் துணைக்கிருக்கிறதே என்ற ஒரு பெரிய பலத்தில் எத்தனையோ நெடுஞ்சாலை பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறாள். இதோ இன்றும் கூட அப்படி ஒரு பயணம். வீட்டில் யாரும் உதவவில்லை. தேவையான அளவு திட்டி தீர்த்திருக்கிறார்கள். இருந்தும் இருக்க ஒரு இடமாய் அவள் பிறந்த வீடு இருக்கிறது. வீட்டில் அனைவரும் அவளை புகுந்த வீட்டிற்குள் தள்ளிவிட எண்ணிக்கொண்டிருக்க, அவளுக்கு மட்டும் அந்த தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனக்கென ஒரு வீட்டை பரிசாக பெற்றுவிட ஆசை நச்சரித்துக் கொண்டே இருந்தது. இப்படி அவள் கனவில் மகிழ்ச்சியை உண்டு கொழுத்துக் கொண்டிருக்க, அந்த நெடுஞ்சாலை பயணத்தில் படார் என்று ஒரு தடை. வேகத்தடையை கவனிக்காமல் அந்த ஓட்டுநர் அண்ணன் அந்த மினி லாரியை வேகமாக விட்டுவிட்டார். பறந்து போனது அந்த நேரத்தில் அவள் கைகளில் வைத்திருந்த பழைய கித்தார். இனி உடைந்த கித்தார் என்று பதவி உயர்வு பெற்றது. அவள் தலை இடித்துக் கொண்டதை தேய்த்துக் கொண்டே உடைந்து போன அந்த இரண்டு கித்தாரை இரண்டு கைகளிலும் தனித்தனியே எடுத்தாள். கனவு கனவு மட்டும்தான் போல தன்னைத்தானே சபித்துக் கொண்டு வீட்டு பக்கம் நடந்து வந்தாள் அவள். இசை மகளே, கலங்காதே. இனி தனிமையில்லை, கலங்காதே. உன் வாய்ப்பு உன் கையில் தானடி என்று வீட்டின் வாசலில் காலையிலிருந்து யாருமே எடுக்காத அந்த தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியின் பங்கேற்பு அழைப்பு மடல் தனித்து கிடந்தது. அந்த இசை மகள் அந்த மடலை தொட்டெடுத்தாள். இனி இந்த கதையை இசையே எழுதட்டும். உடைந்த கித்தார் உன்னத கதை சொல்லட்டும். பரிசாய் வீடு கிடைக்கட்டும். பரிகாசம் செய்த வீடு வாயடைத்து நிற்கட்டும். இசைத்து இசைத்து அவள் வாழ்க்கையை கடக்கட்டும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில். வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்

அன்றைய விடியல் ஒரு மங்கி போன பழைய சட்டையை போல புலர்ந்து கொண்டிருந்தது. பழைய கோப்பொன்றில் அவனது சான்றிதழ்கள் உறங்குவதைப் போல அவனும் உறங்கிக் கொண்டிருந்தான். இனியும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப் போவதில்லை. முடிவற்ற வரிசைகள் நின்று போவதில்லை. நம்பிக்கை விசிறிகளை யார் வீசினாலும் அந்த காற்றை சுகிக்கப் போவதில்லை. நாளொன்றுக்கு ஒரு அடி என கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து இன்று 2-3 கிலோமீட்டர்கள் தள்ளி வந்தாயிற்று. மழையின் வாக்குறுதியை யார் கொடுக்க முடியும்? புழுதி கிளப்பிச் செல்லும் வாகனத்தின் நம்பரை கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த சூறை காற்று அடித்துக் கொண்டிருந்தது. மனதில் மட்டும் எத்தனை படிப்பினைகள் நிரம்பி கிடந்தன. அரசியலமைப்பு பற்றி ஒரு கட்டுரை, 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நடந்த நடப்பு நிகழ்வுகளையும், அமைச்சர்களின் பெயர்கள், இன்று மோடிக்கொண்டிருக்கும் ஆறுகளின் பெயர்களும் நீள அகலமும், வரலாற்றில் நிகழ்ந்த புரட்சிகளின் ஆண்டுகளும் விண்ணப்ப கட்டணங்களும் அவன் மனதில் நிலை பெற்று இருந்தன. ஆனால் இப்போது அதற்கான நேரமில்லை. உறவினர்கள் கூர்த்தீட்டிய மரமாய் மாறிப்போன அவன் மனதில் இப்போது அதற்கான நேரமில்லை. வெறுமையான அந்த தெருவில் திரியும் தெருநாயைப் போல அவன் மனதில் திரிந்து கொண்டிருந்த எண்ணம் ஒன்றுதான். முன்பொரு காலத்தில் நண்பர்களாக இருந்து இன்று அதிகாரிகளாகி போன அந்த அரசு வங்கியின் அன்பான தோழன் கொடுத்துவிட்டு போன கடன் நிலுவை கடிதம்தான் அவன் மனதில் திரிந்து கொண்டிருந்தது. அந்த பொழுது புலர்ந்து விட்டது. இன்று வரவேண்டிய வரவு வந்துவிடும். மௌனமாய் நண்பனின் பெயரை கூட உச்சரிக்க முடியாமல் தவித்த தவிப்பு இன்று அந்த கடன் நிலுவையை கட்டியவுடன் தீர்ந்துவிடும். அந்த அதிகாலை கனவு அவனுக்கு இனித்துக் கொண்டிருந்தது. அந்த தெருநாய் போன்று திரிந்து கொண்டிருந்த கடன் நிலுவை எண்ணம் இப்போது காணாமல் போயிருந்தது. இனியும் தாமதிக்க முடியாது. கடிகாரம் சினுங்கிவிட்டது. டிஜிட்டல் சேவை கூவிவிட்டது. அந்த 5 லட்சம் ரூபாயை செலுத்தி பிரான்சைஸ் எடுத்த ஐஸ்கிரீம் கடையில் பிறந்தநாள் கொண்டாட்டங்களும், காதலர்களின் கூடுகையும், வாலிப கொண்டாட்டங்களும், மதிய நேர வெறும் இருக்கைகளும், இரவு நேர கேளிக்கைகளும் நிரம்ப துடிக்கும் டிஜிட்டல் கல்லாப்பெட்டியும் காத்து கிடக்கின்றன. அதிகாலையிலேயே எல்லா எண்ணங்களையும் ஓரம் தள்ளிவிட்டு எழுகிறான். அன்று அரசு வேலையை தன் எண்ணத்தில் கொண்டிருந்தவன் இன்று அன்றாட வேலையின் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். இனி வரப்போவதில்லை அந்த அரசு வேலையின் உத்தரவு கடிதம். ஆனாலும் விடியத்தான் போகிறது அவனுக்கும் சேர்த்து. இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

காணும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு வாழ்க்கைகள் உண்டு. ஒன்று உலகமறிந்த வாழ்க்கை, அது புன்னகைக்கும், தன்னம்பிக்கை கொண்டிருக்கும், நான் நன்றாக இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே செயல்படும். மற்றொரு வாழ்க்கை அந்த மனவீட்டின் கதவுகளை மூடிக்கொள்ளும், அதற்கு பின்னால் அமைதியாக நின்று துணை தேடும், அழும், சந்தேகம் கொள்ளும், லட்சியத்தின் மீது வெற்று பார்வை வீசும். இந்த இரண்டு வாழ்க்கையோடும் போராடி அதை நிஜமாக்கிக் கொள்வதும் இரண்டு பேர். ஒருவர் அந்த கனவை காண்பவர், மற்றொருவர் அந்த கனவைதான். அந்த கனவை நிஜமாக்க எவ்வளவுதான் செலவு செய்திருப்பாரோ அந்த கனவுக்காரர். சில நேரங்களில் பிரம்மாண்ட கூரை, சில நேரம் ஒழுகும் கூரை, சில நேரங்களில் நெரிசலான சாலை, சில நேரங்களில் சொகுசு கார் பயணம், சில நேரங்களில் பெற்றோர் குடும்பம் சகிதமாக கொண்டாடுவது, சில நேரங்களில் தன்னந்தனியே தனித்திருப்பது. இப்படி கனவுக்காரர் வாழ்க்கை என்பதே பாரமும் பலனும் கலந்த ஒரு கலவைதான். அது மட்டுமின்றி கனவு காண்பவருக்கே தெரியாத ஒரு நெருப்பு அவருக்குள் கனிந்து கொண்டே இருக்கும். அதை கண்டுபிடித்து கொஞ்சம் ஊதி பெரிதாக்கிவிட்டால் போதும், ஓய்வுக்கு இடமே இல்லாமல் போய்விடும். தியாகம் தரும் பரிசாக வசதிகள் மாறிவிடும், நிராகரிப்புகள் தரும் பரிசாக நித்திய பலன்கள் கைகூடும். கனவு ஒரு விசித்திரமான வஸ்து, அது உறங்கவும் விடாது, உறங்காமலும் விடாது. உங்கள் கனவு என்ன செய்கிறது? உங்களை அனுபவிக்க செய்கிறதா, இல்லை ஆட்டி வைக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் தேடுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz. கொடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஒரு கனவு அதை காண்பவரின் விடியல் நிறைந்த பைகளோடு நடந்து கொண்டிருந்தது. நம்பிக்கையையும் அடங்காத தீயையும் தவிர அந்த பைகளுக்குள் ஏதுமில்லை. அது சுமக்கும் அந்த நம்பிக்கையின் கனம் அதிகம். உலகின் கோடிக்கணக்கான சாலைகளை கடந்து பணத்தை வென்று அந்த நம்பிக்கையின் கனத்தை குறைக்கத்தான் ஆசை. ஆனால் என்ன செய்ய, கனவுகள் வெறும் கனவுகளாகவே முடிவடைகின்றன. அளந்து அளந்து பார்க்க பார்க்க வாயை பிளந்து பிளந்து தின்று திருக்கின்றன நேரத்தை. முயற்சி முயற்சி முயற்சி, அடுத்து பயிற்சி பயிற்சி பயிற்சி. எடுத்த எடுப்பிலேயே வெற்றி என்பது சாத்தியமானதா அசாத்தியமானதா? இந்த கேள்விக்கு பதில் ஒன்றல்ல, இரண்டும் தான். ஒரு இரவு, ஒரு நட்சத்திரம், ஒரு நிலா, ஒரு உறக்கம். அதில் இரக்கமில்லாத அந்த நம்பிக்கை தரும் கனவு. இப்படித்தான் தூக்கமில்லாத ஆன்மாவாக மாற்றி வைக்கிறது அந்த நம்பிக்கை கனவு. அது சரி, ஆகச்சிறந்த கணத்துடன் ஆகாயத்தில் பறப்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த ஓடுதளம் ஏறக்குறைய கிலோமீட்டர்களில் தூரம் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அவ்வளவு தூரம் ஓடித்தான் ஆக வேண்டும். அந்த கனவும் கனவின் சொந்தக்காரரும் ஓடித்தான் ஆக வேண்டும். விடியலை நோக்கி ஓடித்தான் தீர வேண்டும். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில். வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

ஒரு மனிதன் எத்தனை தெருக்களை கடந்திருப்பான், எத்தனை ஊர்களை கடந்திருப்பான், எத்தனை நாடுகளை கடந்திருப்பான், ஆனால் அவன் மனதில் ஒருத்தியை மட்டும் பதித்து வைத்திருப்பான். அது அவனது அன்னையாகவோ, காதலியாகவோ, மனைவியாகவோ, மகளாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த இடம் வேறு ஒருத்தியால் நிரப்ப முடியாமல் இருக்கும் இடமாகவே இருக்கும். தொழில் வாழ்க்கை அவனை அலைக்கழிக்கும். கனவுகள் துரத்தும், உலகின் பாரத்தை கூட சுமந்திருப்பான். தலைவனாக மெலிர்ந்து நிற்பான். ஆனாலும் அவன் இதயம் அந்த ஒருத்தியை மட்டும் சுமந்திருக்கும். தோள் சுமக்கும் பாரங்கள் எளிதுதான். அவளை தூரம் விட்டுவிட்டு தொலைதூரத்தில் தவித்திருக்கும் மனபாரம் கடிது. ஒரு குழந்தையின் முதல் வீடு தாய்மடி. சமூகத்தின் ஒரு அங்கமாய் மாறிவிட்ட பின் அவன் பிரியம் சகி. கடமையை சுமக்கும் காலத்தில் அவன் அன்பே அந்த குட்டி அழகி. இப்படி பெண்மையின்றி ஆண் இயக்கம் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. தாயின் குரலே அவன் இறுதி காலத்தில் செவிப்பறைகளில் ஒலிக்கும் மந்திரம். வாழ்க்கை முழுவதும் சகியே காதல் தந்திரம். நிறையும் வாழ்க்கையில் அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் உருவாக்கும் அந்த குட்டி தேவதையின் பாத்திரம். அதுவே அவனது கதாபாத்திரம். சில நேரங்களில் அவன் அவளை அடிக்கடி அழைக்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் அவன் அவளை துதிக்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் அவன் அவளை புரிந்து கொள்ளாமல் தவிக்கலாம். சில நேரங்களில் அவன் அவளை கடிந்தும் கொள்ளலாம். ஆனால் அவன் மறப்பதில்லை. அவளின் நினைவுகளை தேக்கி வைத்துக் கொண்டே அவன் இந்த உலகின் எல்லா தெருக்களையும் அளந்து கொண்டிருக்கிறான். பித்து பிடித்தோ, துடி துடித்தோ, அவன் மனம் நிலையாய் நிலைத்தோ, என்றும் தேனாய் தித்தித்தோ, அவன் மனதில் அவள்தான் நிலைத்திருக்கிறாள் என்றும் என்றென்றும். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில். வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

பருவங்கள் கதவை தட்டாமல் வீட்டிற்குள் நுழைகின்றன. அவை பழைய நினைவுகளைப் போல மனதிற்குள்ளும் நுழைகின்றன. அந்த பாட்டியின் கதையை கேட்டுக்கொண்டே நரியின் தந்திரத்தை உணர்ந்து கொண்டே பயம் பற்றி கொள்ள போர்வைக்குள் கால் நுனியை இழுத்து கொண்டே இருந்த அந்த நினைவுகளை இந்த பருவம் நினைவுபடுத்தி விடுகிறது. இது குளிர்காலம் என்ற பெயரோடு மனதிற்குள் நுழைகிறது. பருவங்கள் கதவை தட்டாமல் வீட்டிற்குள் நுழைகின்றன. அவை பழைய நினைவுகளைப் போல மனதிற்குள்ளும் நுழைகின்றன. அந்த அன்னையின் பரிதவிப்பை எடுத்து காட்டிக் கொண்டே அந்த சாலையை கடக்கும்போது கிடைத்த விபத்து பரிசான முட்டிக்கால் சிராய்ப்பை கண்டு பதப்பதைத்த அன்னையின் கண்களை பார்த்து கொண்டே மருத்துவமனையில் ஊசி குத்தும் போது நமக்கு ஏற்பட்ட வலியை விட அந்த அன்னை கொண்ட பெரும் வலியை அவள் கண்ணீர் உணர்த்தி கொண்டே இருந்த அந்த நினைவுகளை இந்த பருவம் நினைவுபடுத்தி விடுகிறது. இது மழைக்காலம் என்ற பெயரோடு மனதிற்குள் நுழைகிறது. பருவங்கள் கதவை தட்டாமல் வீட்டிற்குள் நுழைகின்றன. அவை பழைய நினைவுகளைப் போல மனதிற்குள்ளும் நுழைகின்றன. அந்த காதலியின் பிரிவில் கலந்திருந்த வெறுமையை பற்றி கொண்டே தொலைதூரம் சென்று திரும்பும் வரை காத்திருக்கும் அந்த மனதில் எவ்வளவு கனம் கூடுகிறது. கனரக வாகனத்தை எடை போடும் அசுர எடை மேடையும் கூட தோற்றுத்தான் போகும். அந்த காதல் பிரிவால் ஏற்பட்டிருக்கும் வலிதான் அவ்வளவு எடை ஏறி கிடக்கிறது. இது காதல் காலம் என்ற பெயரோடு மனதிற்கு

ஒவ்வொரு முக்கியமான நட்பும் ஆழமான உரையாடல்களுடனோ அல்லது உணர்ச்சி பூர்வமான தருணங்களுடனோ தொடங்குவதில்லை. சில நட்புகள் சாதாரணமாகவே தொடங்குகின்றன. இந்த முகவரி எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா என்று தொடங்கிய நட்பாக இருக்கலாம். பணிபுரியும் இடங்களில் புதிய கட்டிடத்தின் ஏதோ ஒரு அறை எங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கேட்கப்பட்ட கேள்விக்கு இணைந்தே விடை தேட தொடங்கிய நட்பாக இருக்கலாம். அது நீண்டு வளர்ந்து வார்த்தைகளில் தடித்து அன்பில் திளைத்து அமைதியான வழியில் பயணப்பட்டு வாழ்க்கை நட்பாக வளர்ந்திருக்கலாம். அப்படி ஒரு நட்பை இழக்கும் தருணம், அதுவும் அந்த பிரிவுக்கு யாருமே காரணமில்லை என்ற போதிலும், பிரிவு நிச்சயம் என்ற போதிலும், கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த நட்பின் யதார்த்தம் புலப்படும். பிரிவுக்கு பின்னும் அது வலுப்படும். இத்தனை காலங்கள் தந்த அந்த தோழியின் சிரிப்பும் அந்த தோழனின் துணிச்சலான செயலும் இன்னும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கின்றன. வழி அனுப்புதல் சிரமம்தான். ஆழமாக பின்னி பிணைந்து விட்டது அந்த நட்புறவு. மனநிலை அறிதல் தொடங்கி வானிலை புரிதல் வரை அந்த நட்பு பல தருணங்களை தந்துள்ளது. இப்போது இந்த பிரிவு தருணமும் சேர்த்து நாம் நன்றி உணர்வோடு தருவோம். இன்னொரு நட்பு காலத்தை பிரிவோடு சேர்த்து அனுபவிப்போம். என்றும் மறக்க முடியாத அத்தியாயம் கதாபாத்திர மாற்றமின்றி தொடர்கிறது. அந்த நட்பின் பிரிவு பரிவாகட்டும். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

சிலருக்கு வாய்ப்பூட்டு அவசியம், சிலருக்கு வாய்ப்பூட்டு மட்டும்தான் அவசியம். ஒவ்வொரு வாக்கியத்தையும் புரிந்து கொள்ள சிலருக்கு அறிவார்ந்த மனம் அவசியம், சிலருக்கு அறிவார்ந்த மனம் மட்டும்தான் அவசியம். கைகளில் வைத்து செயல்படும் பொறுமையும் அவர்கள் முன்னால் நிற்கும் கடமையும் சிலரை மௌனிக்க செய்யும், சிலரை மௌனிக்க மட்டுமேதான் செய்யும். இன்னும் சிலர் மௌனித்திருப்பவர்களை பேச வைக்க முயற்சி செய்வார்கள், அவர்களை பேச வைக்க மட்டுமே முயற்சி செய்வார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். ஆழமான எண்ண கிணற்றிலிருந்து வார்த்தைகளை மொண்டு வயலுக்கு இறைப்பது போல வம்பு சண்டைக்கு இறைப்பார்கள். அவர்கள் வம்பு சண்டைக்கு மட்டுமே இறைப்பார்கள். கொஞ்சம் மென்மையாக கேட்டுத்தான் பாருங்களேன், உங்கள் நாள் எப்படி இருந்தது? அவர்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிதான் பதிலளிப்பார்கள். அதிலும் சிலர் வீம்புக்கு பதில் தருவார்கள். தலையசைப்புகளும் வெற்று உச்சு கொட்டல்களும் கண்களின் அவதானிப்புகளும் அவர்களை திக்குமுக்காடச் செய்யும். கேட்டுத்தான் பாருங்களேன், உரத்த அன்பு வேண்டாம், இழைத்த ஒரு வார்த்தை போதும். வாயை பிடுங்குபவர்களின் வாயை அடைக்க அன்பான ஒரு இழைத்த வார்த்தை போதும். நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை துணை தேற்றும் குழப்பங்களின் தெளிவுகளோடும் இணை தேடும் அத்தியாயங்களின் ஆரம்பங்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: இனிய வணக்கம் நேர்களே. இரவின் தனிமையில் நினைவுகளின் ஏக்கத்தில் காத்திருக்கும் மனங்களுக்காக இசையால் காற்றலையில் உங்களின் மனம் நெகிழ காத்திருக்கிறது கோடை பன்மலையின் 1.5 நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் இயற்கை விரும்பிகளின் பூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் சுருளி அருவி, கும்பக்கரை அருவி, மேகமலை, வைகனை இப்படி அநேக சுற்றுலா தலங்களை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக தான் இன்னைக்கு நினைவே சுகம். தேனி மாவட்ட அறிமுக நேயர்களுக்காக 2424224 வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424429 முன்னிணைப்பாக சேர்த்துக்கோங்க 0 4 5 4 2. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: நான் தேனி மாவட்டம் ராஜேஸ்வரிக்கா.
0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: வசந்த கால பறவை. செம்பருத்தி செம்பருத்தி.
0: சரி, இப்போ உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

கோடிப்பண்பலையின் 1.5 நினைவே சுகம் இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. இப்போ இணைப்பில் இருந்த நேயர் விடுபட்டுட்டாங்க, அதனால் அவங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம்.

0: பத்து மணி 13 நிமிடம். இது உங்கள் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. இப்போ அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள்.
1: தேனி மாவட்டம் கம்பத்தூர்.
0: சரிங்க.
1: என் பேர் ராம் பாண்டியன்.
0: ராம் பாண்டியன், என்ன பாட்டு வேணுங்க?
1: வாரணமாயிரத்துல இருந்து அவ என்ன என்ன தேடி வந்து சில.
0: இப்போ உங்களுக்காக தேடி வருது பாடல் கோடை பண்பலையில். நன்றிங்க.

0: கோடிப்பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் இப்போ 10 மணி 19 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்க நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி ஜக்கம்பட்டில இருந்து பேசுறேன் மேம்.
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் காளிதாஸ் மேம். காளிதாஸ் முத்துமாரி மேம்.
0: சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆனந்த கும்மி படத்துல இருந்து ஒரு கிளி ஒரு கிளி சாங் வேணும் மேம்.
0: சரி, ஒரு கிளி இப்போ உங்களுக்காக கோடை பண்பலையில கேளுங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.

0: கோடிப்பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம். இப்போ நம்மள்கிட்ட பேச காத்துட்ருக்க அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
1: மேடம், தேனி மாவட்டம் ஆண்டிட்டு வட்டம் முட்டுத்தீவு வாசுதேவன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கொடைக்கானலுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கணும். ஹாப்பி பர்த்டே.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நன்றி.
1: பாடல் மேடம், நிறம் மாறாத பூக்கள் மேடம்.
0: சரிங்க.
1: அதுல ஆயிரம் மலர்களும் மலருங்களும் அமுத கீதம் பாடுங்கள். அந்த சாங் மேடம்.
0: சரிங்க, பிறந்த நாள் வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்காக பாடல் தரோம்.

0: கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம் இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. இப்போ அடுத்து நம்மள்ட்ட பேசுகிறதுக்காக இணைப்பில் காத்துட்ருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க?
1: மாவட்டம் நான் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து சோப்பு ரோஜாக்கள்லேருந்து இந்த மின்னிச்சி தண்ணியில் ஒரு மின்னல் வந்தது.
0: சரி, நன்றிங்கம்மா.

0: கோடி பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டுட்ருக்குறீங்க நினைவே சுகம். இன்னைக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்மள்கிட்ட பேச காத்துட்டு அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா. இரவு வணக்கம்மா.
0: ம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டத்துலேருந்து உத்தமமலையும் செல்வராஜ் பேசுகிறேம்மா.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஏம்மா, காவல் கேஸ்லேருந்து துக்கனுக்கு வாச்ச சொல்லுங்க.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம்.
1: நேருக்கா, நம்ம நேரு அனைவருக்காக வேண்டியும்,
0: சரிங்க,
1: பண்பலைக்காக வேண்டியும்.
0: சரிங்க, நன்றி.

0: கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம். நேரம் இப்போ 10:45. நம்மள்ட பேச காத்துட்டு நேயர் வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம் சகோதரிக்கு.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும், யார் பேசுறா?
1: தேனிலன்னு சொன்னதா? நல்லா மாட்டீங்களாப்பா?
0: நல்லா இருக்கோங்கம்மா, நல்லா இருக்கும். என்ன பாட்டுங்கம்மா வேணும்?
1: எனக்கு அவர்கள் பாட்டு இப்படியும் பாடுவான் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: சரிங்க, கேளுங்க. நன்றி
1: நன்றி நன்றி.
2: இப்படி ஓர் தான்

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்துல நினைவே சுகம். இப்போ நம்மள்கிட்ட பேச காத்துட்டு இருக்க அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தேனி மாவட்டம் தேனி பாரஸ்டர்ல இருந்து செந்தில்குமார் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: மைதிரி என்னை காதலி படத்துல இருந்து ஒரு பொன்மானை.
0: சரிங்க, இப்ப அந்த பாடலுக்கு தரோம், கேளுங்க. நன்றி.
1: நன்றி.

0: கோடிப்பண்பலையின் 1.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் யாருக்கு தரப்போறோம் சொல்லலாமா? சொல்லுங்க யாருக்கு?
1: தேனி மாவட்டம் பெரியகுளத்துல.
0: சரி, என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: எனக்கு வந்து கலவை கலையாடத்துல இருந்து பூசு மஞ்சள் பாடல்.
0: சரி, இப்போ அந்த பாடல் உங்களுக்காக தரோம், கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்கம்மா.
0: நேர்களே, கூடி பண்பலை 1.5 இந்த பாடலை தொடர்ந்து வர இருக்கிறது. இரவு சிறகு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். பியூலா, மீண்டும் சந்திப்போம். நன்றி நேர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவு நேர அமைதியில் இதயம் மட்டும் விழித்திருக்கிறது. நிலவின் வெள்ளி ஒளியில் நினைவுகள் மெதுவாய் நடக்கிறது. காற்றின் மென் தொடுதலில் இன்னிசை வரிகள் பிறக்கிறது. நட்சத்திரம் நிறைந்த வானம் கனவுகளை எண்ணச் செய்கிறது. இரவு வந்து சேர்ந்ததும் இதயம் மெதுவாய் பேசுகிறது. பகலில் மறைந்த நினைவுகள் நில ஒளியில் மலர்கிறது. உலகம் உறங்கும் நேரத்தில் உணர்வுகள் மட்டும் பேசுகிறது. இரவு என்றாலே மனதுக்கு ஒரு தனி சுகம். தனிமையான மனதுக்கு இரவு மட்டுமல்ல, கூடை பண்பலை 100.5 இரவு சிறகும் தோழியாகிறது, துணையாகிறது. இணைந்து ரசிப்போம் 100.5 இரவு சிறகை.

0: வசந்த விடியல் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7:00 சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிரித்வி விமஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன இடம்பெறும். காலை 8:00 தருமபுரி மாவட்ட நேயர்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:05 போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம் வரும். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். நாளை குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். காலை 10:00 கலையும் கானமும் மர சிற்பக்கலை சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை ஸ்தபதி கே மணி அவர்கள். முற்பகல் 11:00 ஏரிச்சாலையிலிருந்து லேக் FM, நண்பகல் 12:00 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீளவழி. பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் திவாகரன் அவர்கள். பிற்பகல் 3:00 புதுக்கோட்டை அனிதா அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4:00 அனில் பாஸ்தா தாரபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக. 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் சினிமா கொட்டகை. மாலை 5:00 இடைக்கால இனிசை கானங்களோடு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனமும் இடம்பெறும். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:05 போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர் இடம்பெறும். 7:00 அடுத்தது என்ன வரலாறு மற்றும் தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை ஆர்வலர் தீபிகா அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 வீசும் குடை தின்றல் விருந்தினர் விருப்பமாக. நாளைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார் பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்கள். 10:00 தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் நாளை விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. முன்னிரவு 11:00 விரியும் இரவு சிறகு இவையாவும் கோடை பன்மலை 1.5 நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1058.
2: இறப்பாறையில்லாயின் ஈர்கண் மாஞ்சாலம் மறப்பாவை சென்று வந்தற்று.
3: இறந்து கேட்பவர் மட்டும் இல்லாமல் போனால் ஈரமுடைய இந்த உலகத்தின் மக்கள் இயக்கம் உணர்வற்ற மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் சென்று வருவதைப் போல ஆகிவிடும். குறள் எண் 1058 அதிகாரம் இரவு.
2: இறப்பாறையில்லாயின் ஈர்கண் மாஞ்சாலம் மறப்பாவை சென்று வந்தற்று.
3: இறந்து கேட்பவர் மட்டும் இல்லாமல் போனால் ஈரமுடைய இந்த உலகத்தின் மக்கள் இயக்கம் உணர்வற்ற மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் சென்று வருவதைப் போல ஆகிவிடும். குறள் எண் 1058 அதிகாரம் இரவு.

கூடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. இன்னொரு புள்ளி ஐந்தில் இனி நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு இறை புகழ் பாடிட அருள்மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும், நமது வளமையான அலைவரிசையம் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948 ஜெய்ஸ்த 5 பரபாவா வைகாசி திங்கள் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 26 தேதி 2026 வருடம், செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நேர்களே, நித்தமும் நம்மை காத்து வழிநடத்தும் இறைமையை இசைப்பாக்களால் போற்றி துதித்திட இணைகிறது 100.5 அருள் மாலை.

இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை. உழைப்பதற்கு தயாராக இருந்தால் பலன் கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருப்பான்.